தமிழ் மலரும் நந்தவனம். இது நம் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது அருள் மாலை. அன்பும் ஆற்றலும் இணைந்து பணியாற்றும் போது அற்புதமான படைப்புகளை எதிர்பார்க்கலாம்.

இது உங்கள் கோடை பண்பலையின் ஒரு புள்ளிய இந்த இன்று வளம் பெற காத்திருக்கும் நமது இனி நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு கேட்கலாம் வசந்த விடியல். நிகழ்ச்சியில் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய உலா. 6:30 கேட்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சி வழங்கும் வசந்த விடியல். நிகழ்ச்சியில் சேவை செய்திகள், கரூர் டைலாஸ்டில் சென்டரின் பூந்தளிர் நீரும் ரசிக்கலாம். காலை 7 மணிக்கு இதமாக இணைவோம் சுகமான காலையில் நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும் கேட்கலாம். 7:30 கேட்கலாம் சுகமான கலை நிகழ்ச்சியில் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிரித்திவி விமன்ஸ் இன்னவர்ஸ் வழங்கும் இன்று அன்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் சைபாலின் இன்று ஒரு தகவல். இன்றைய மனதோடு ராகம் அறிமுக உள்ளங்களோடு. காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சி வழங்கும் வானவில். 9:30 கேட்கலாம் வானவில் இன்றைய வண்ணம் மறக்க முடியுமா. காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தவணி மதுரை வழங்கும் வெளியே வராத வெளிச்சங்கள். இன்று நாமக்கல் இலவச ஆன்லைன் பயிற்சி கல்வி குழு தமிழரசன் மற்றும் ஜானகிராமன் இவர்களோடு ஒரு உரையாடல். 11:00 மணிக்கு ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சி வழங்கும்

0: தேடிவரும் பண்பலை. இன்றைய தேடிவரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் மங்களப்பட்டி அரசு தொடக்கப்பள்ளி அருகிலிருந்து. நேய உள்ளங்களோடு உதயசூரியன். நண்பகல் 12 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் யாதுமாகி அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கோயம்புத்தூர் லதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சி நெறியாழ்கி செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள். 12:30 கேட்கலாம் யாதுமாகி நிகழ்ச்சியில் ஜென் கேன்சர் சென்டரின் மாயவழி நீலவழி. நெஞ்சம் நிறைக்கும் கானங்களோடு 1 மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை. 1:30 கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை. 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 டோல் தமாக்கா தோல். 3 மணிக்கு நீர்களின் பெயரோடு பாடல்களும் அரங்கேறும் நிகழ்ச்சியாக உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை தொகுத்து தந்திருக்கிறார் திருப்பூர் சந்திரசேகர் தண்டபாணி அவர்கள். 3:30 கேட்கலாம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் வண்ண தூரிகையில் திக்குமுக்கு வண்ண தூரிகை. 4:30 கேட்கலாம் புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ண தூரிகை. இடைக்கால வெட்டுக்களோடு மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் நாவல் நீரும் ஆலய தரிசனம் ரசிக்கலாம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பண்ணையும் பசுமையும். இன்று சிறுதானிய பயிர் ரகங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் முனைவர் ஆர் ரவிகேசவன் அவர்கள். 7:00 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் சொந்த பந்தம் சேவை செய்திகள். 8:00 இளையோர் பங்களிப்பில் இளமை பேசுகிறது என்று சொல்லவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். இரவின் தாளாட்டாக 9:00 கொடை தின்றல். 10:00 கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம். முன்னிரவு 11:00 இடைவிடா இசை மழையாக இரவு சிறகு. 1 மணிக்கு செய்தி சுருக்கமும் நிகழ்ச்சிகளின் இடையில் செய்திகளும் கேட்கலாம். இவையாவும் கோடை பண்பலை 100.5 இன்று வளமர காத்திருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை ரசித்திடுங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். ஏல அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம் அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12 தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதுன்னு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

0: அன்பான காலை வணக்கம் நேர்களே. அழகானது ஒரு புதிய நாள் நமக்காக பிறந்துள்ளது. நம்ம வாழ்க்கையில நாம எண்ணாதது நம்ம வாழ்க்கை இல்லைங்க, நாம் எண்ணுவது மட்டுமே நம்ம வாழ்க்கை. எனவே நம்முடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கட்டும். வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சியில் இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக குவளையும் குரல் நெறி அறிந்திட குரலின் அமுத பருகிட
1: புதுமறை பொழிவு அதிகாரம் நல்குறவு குரல் எண் 1041.

0: வறுமையைப் போல கொடுமையானது எதுவென்று கேட்டால், வறுமையைப் போல கொடுமையானது வறுமை ஒன்றே ஆகும். குறள் எண் 1041, அதிகாரம் நல்குறவு.
1: இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது.
0: பொருளின்றி வாடும் வறுமையைப் போல கொடுமையானது எதுவென்று கேட்டால், வறுமையைப் போல கொடுமையானது வறுமை ஒன்றே ஆகும். குறள் எண் 1041, அதிகாரம் நல்குறவு.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கோடை பண்பலை நொறுபுளியில் இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
3: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
2: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
3: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
2: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
3: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் www.mahindra.org. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து விளங்குவோர்
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
9: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.

0: உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
1: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
0: மே 8, 9, 10 மற்றும் மே 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207 8233.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
2: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: திருநெல்வேலி மாவட்டம் சங்காணி வரதராஜ பெருமாள் கோயிலை தரிசிக்கலாம் என்று

பெருமாளின் திருவிளையாடல் மேன்மை பெற்றதுதான் திருநெல்வேலி மாவட்டம். சங்காணி என்ற ஊரில் திகழும் வரதராஜ பெருமாள் கோயில். இந்த கோயில் 800 ஆண்டுகளுக்கு முன்னால் வீரபாண்டிய மன்னர் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டது. இந்த கோயிலின் அருமையையும் பெருமையையும் தெரிந்து கொண்ட மன்னர் இந்த பெருமாளை தரிசிக்க விரும்பினார். உடனே தன் அமைச்சரிடம் அதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு ஆணை பிறப்பித்தார். மன்னர் உத்தரவுப்படி சங்காணி நகர் வெகு விமரிசையான விழா கோலம் காணுமாறு பல வகையான ஏற்பாடுகளை செய்தார் அமைச்சர். அதே போல சங்காணி நகரம் அமர்க்களப்பட்டது. நம்மை ஆளும் இறைவன் தன்னை ஆளும் இறைவனை தரிசிக்க வருகிறார் என்ற செய்தி மூளை முடுக்குகள் எல்லாம் பரவிடவே மக்கள் திரண்டு வந்துவிட்டனர். எல்லோரையும் விட பரவச மனதுடன் மன்னருக்காக ஆவலுடன் காத்திருந்தார் கோயில் அர்ச்சகர். என்ன ஒரு பாக்கியம் இது! அதே சமயம் கூடவே அவருக்குள் கர்வமும் நுழைந்து விட்டது. வரதராஜ பெருமாளுக்கும் மன்னருக்கும் இடையே நின்றபடி பூஜை சேவைகளை செய்ய போகிறோம் என்ற நினைப்பே அவர் மனதில் அகம்பாவத்தை தூண்டிவிட்டது. அதற்கு பிறகு அவர் தன் வீட்டிலும் சரி வெளியிடத்திலும் சரி தலை தூக்கித்தான் நடந்தார். மற்றவர்களை அலட்சியமாக பார்த்தார். ஏன், பெருமாளுக்கு செய்யும் கைகரியங்களில் கூட மெத்தனம் காட்ட ஆரம்பித்தார். குறிப்பிட்ட நாள் வந்தது. மன்னர் தன் பட்டத்து யானையின் மீதேறி சங்காணி நகருக்குள் நுழைந்தார். ஆனால் முந்தின நாள் இரவு கோயில் நடையை சாத்திவிட்டு வீட்டிற்கு திரும்பிய அர்ச்சகர் அன்றிரவு கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார். தலை பெரும் பாறையாக கனத்தது. உடல் முற்றிலுமாக சோர்வுற்று தளர்ச்சி அடைந்தது. இரவு முழுவதும் காய்ச்சல் உபாதையால் தூக்கமின்றி தவித்த அவரால் மறுநாள் காலையில் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கவே முடியவில்லை. நேரம் கடந்தது. பெருமாளே, இது என்ன சோதனை? என்னை ஏன் இப்படி துன்புறுத்துகிறாய் என்று வாய்விட்டு கதறி எழுதார். கூடவே கடந்த சில நாட்களாக தான் ஆணவத்துடன் நடந்து கொண்டது நினைவுக்கு வந்தது. ஓ, அதற்கான தண்டனையாயுது! பெருமாளிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்.

0: கோயிலுக்குள் நுழைந்த நாயக்க மன்னர் கருவறைக்கு சென்றார். அங்கே அவரை முகமலர்ச்சியுடன் வரவேற்றார் அர்ச்சகர். வரதராஜ பெருமாளின் அருமை பெருமைகளை நெகிழ்ச்சியுடன் அவருக்கு எடுத்துரைத்தார். பெருமாளுக்கு உரிய பாசுரங்களை இனிமையாக பாடினார். அப்படியே மனமுருகி போனார் மன்னர். இப்படி ஓர் ஏகாந்த தரிசனத்தை தான் அதுவரை அனுபவித்தது இல்லை என்று மகிழ்ந்தார். அதை பாராட்டாக அர்ச்சகருக்கு தெரிவித்தார். அதோடு அமைச்சரை கூடவே எடுத்து வந்திருந்த பொக்கிஷ பெட்டகத்தை திறக்க சொல்லி அதிலிருந்து நகைகளையும் பொற்காசுகளையும் கை நிறைய அள்ளி அர்ச்சகருக்கு அளித்தார். எந்த உணர்ச்சி பெருக்கையும் வெளிக்காட்டாமல் அர்ச்சகர் அமைதியாக அந்த பரிசு பொருட்களை பெற்றுக் கொண்டது மன்னருக்கு வியப்பாக இருந்தது. அதோடு அர்ச்சகர் முகத்தில் தோன்றிய ஒளியில் அவர் கருவறையில் தரிசனம் அருளும் பெருமாளின் சாயலை பார்த்தார். அதே சமயம் தட்டு தருமாறி கோயிலுக்கு வந்த அர்ச்சகர் வரதராஜ பெருமாள் சன்னதி முன்னால் படியே நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார். அவர் கண்களிலிருந்து மன்னிப்பு கோரும் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த காட்சியை கண்ட மன்னர் திடுக்கிட்டார். பிறகு அர்ச்சகர் தன்னுடைய ஆணவத்தை அழிக்க பெருமாள் வைத்த சோதனையையும் தற்போது தன்னுருவிலேயே அவர் வந்து தனக்கு பாடம் புகட்டியதையும் விரிவாக எடுத்துரைத்தார். பெருமாளின் பேராற்றலை உணர்ந்த மன்னரின் கண்களிலும் நீர் துளிர்த்தது. இந்த சங்காணி கோயில் உருவில் சிறியதுதான், ஆனால் அருளுவதில் பெரியது. திருநெல்வேலி மாவட்டம் சங்காணி வரதராஜ பெருமாள் கோயிலை தரிசித்தோம் என்று.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழைய உலா. வழங்கியோர்:

0: ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும். ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
1: கோடை பன்மலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: அனில் பாஸ்தா,
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தரமுடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
6: ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், திருச்சி.
7: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
8: ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
1: வழங்கும் வசந்த விடியல்.

0: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: தண்ணீர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டி செல்லம் வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, பயங்கரமாக ஒரு கம்மல் போட்டு அவங்க குத்திருக்க கிளிப்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கு. கையில் நிறைய வளையல் வேற போட்டிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன?
1: ஜோதி.
0: நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: நகராட்சி துவக்கப்பள்ளி.
0: எங்க இருக்கு அது?
1: கொடைக்கானல்.
0: என்ன சொல்ல போறீங்க?
1: நான் திருக்குறள் சொல்ல போறேன்.
0: எங்க சொல்லுங்க கேக்கலாம்.
1: நன்றி மறப்பது நன்றி, நன்றி நன்றி அல்லது அன்றியை மறப்பது நன்றி. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லாச்சொல். தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சை தன்னை சுடும். தன்னைத்தான் காக்கின் சின்னங்காக காவாக்கால் தன்னையே கொள்ளுஞ்சினம்.
0: ரொம்ப அழகா திருக்குறள் சொல்றீங்களே, இந்த திருக்குறள்லாம் யார் சொல்லி கொடுத்தது?
1: டீச்சர்.
0: இதுக்கான அர்த்தம்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொன்ன திருக்குறளுக்கெல்லாம்
1: தெரியாது.
0: தெரியாதா? சரி, இனிமேல் தெரிஞ்சுக்கங்க. போய் உங்க டீச்சர்ட்ட போய் நீங்க கேட்கணும், டீச்சர் எனக்கு இந்த திருக்குறளுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லணும். நீங்க இப்போ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கீங்க, படிச்சு பெரிய ஆளானதும் என்ன ஆக போறீங்க?
1: ஜட்ஜ் ஆக போறேன்.
0: ஜட்ஜ் ஆக போறீங்களா? சரி, உங்க வீட்ல யார் யார் இருக்கா?
1: நானே, எங்க அக்கா, எங்க டாடி.
0: அப்படியா? உங்க அப்பா பேர் என்னமா?
1: ராபர்ட்.
0: அம்மா பேரு?
1: மேரி.
0: அக்கா பேர் என்ன?
1: தீபா.
0: சரி, நீங்க படிச்சு முடிச்சதும் நல்ல ஒரு சிறந்த ஒரு நீதிபதி ஆகிறதுக்கு கொடை பண்பலையின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இன்று பிறந்தநாள் காணும் உள்ளங்களையும் மனநாள் காணும் தம்பதியினரையும் வாழ்த்தி மகிழ்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
3: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: பெண்கள் குழந்தைகளுக்கு நேரும் வன்முறைகளுக்கு என்னதான் சட்டம் தண்டிச்சாலும் நம்ம மனசு மாறணும். பெண் பிள்ளைங்கன்னா இதுதான், ஆண் பிள்ளைங்கன்னா அதுதான், அப்படி பழைய டயலாக் வேணாம், மாறணும். பெண் ஆண் சமத்துவம், பாலினம் மரியாதை, இத பத்தி நம்ம வீட்டுல இருக்கிற ஆண் பிள்ளைங்ககிட்ட சொல்லி கொடுப்போம்.
6: சாதி பாகுபாடு எப்படி சமூகத்திற்கு ஒரு ஆபத்தோ, அதே போல பாலின பாகுபாடும் ஒரு ஆபத்து தான். சமத்துவம் காண்போம்.
7: சென்னை சமூக பணி கல்லூரியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஒருங்கிணைக்கும் சமத்துவம் காண்போம் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம்.
8: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
9: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.

0: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
1: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
0: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
1: ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 7.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ். இப்போதே தொடங்குங்கள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
9: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
10: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
11: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
10: அனில் சோயா சங்க்ஸ்.
0: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
1: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் இருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
0: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
1: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
0: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
1: ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
12: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டோனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
0: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
1: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் இருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
0: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
1: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
0: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
1: ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
13: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
14: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள், திண்டுக்கல்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ். இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
15: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டிய புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. CNG செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் CNG டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங்கு. புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
12: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ். இப்போதே தொடங்குங்கள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
16: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

0: வாடா கோடாரி தலையா, எங்க ரொம்ப நாள் ஆலையே காணோம்.
1: அண்ணே, எங்க ஊர் பக்கம் மரநடு விழாவை ஏற்பாடு பண்ணிருந்தாங்கண்ணே, அங்க போயிட்டேன்.
0: அது சரி, விழான்னு சொன்னா போதுமே, சாப்பாடு போடுறாங்கன்னு இலைய தூக்கிட்டு கிளம்பிடுவியே.
1: கிண்டல் பண்ணாதீங்கண்ணே.
0: சரி சரி, அந்த விழாவுக்கு நீ ஏன் போன அத சொல்லு.
1: வீட்டுல எல்லாரும் போறாங்கன்னு நானும் போனேனே. அங்க லட்டு மிச்சர் எல்லாம் கொடுத்து ஒரு மரக்கண்ணும் கையில கொடுத்துட்டாங்க.
0: தம்பி, அந்த மரக்கண்ணை வாங்கி என்ன பண்ணீங்க?
1: வீட்டுல பத்திரமா வச்சிருக்கேனே.
0: அட போண்டாவாயா, நீயும் உனக்கு பின்னாடி வர சந்ததியும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மரத்தை வளர்க்க சொல்லி கொடுத்தா, பைண்டிங் பண்ண புக்கு மாதிரிலாம் பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்ற.
1: அண்ணே, புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணே.
0: உனக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னா, குடிக்கிற தண்ணிக்கும் விவசாயம் செய்யறதுக்கும் மழையை நம்பி இருக்கும். மழை வேணும்னா மரத்தை வளர்க்கணும், புரியுதா?
1: மூடி கிடந்த என் அறிவுக்குன்னு எக்கத்தப்பா திறந்துட்டீங்கண்ணே. அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம்னே.
0: ஆரம்பிச்சிட்டாயா? என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு, கேக்கலையேன்னு நினைச்சேன். சரி சரி கேளு.
1: மரநடு விழான்னு சொல்றோம்ல, ஆனா செடியை தானே நட்டு வைக்கிறோம், அதனால செடி நடு விழான்னு தானே சொல்லணும்.
0: அடேய், என்ன வம்பளம் மாட்டி விடுறதுக்குன்னே ஊர்ல இருந்து கிளம்பி வருவியா? யாரா இந்த மாதிரிலாம் உன்ன கேள்வி கேட்க சொல்றது?
2: கோடை பன்மலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை,
3: ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சி
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
4: இனி கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
5: மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சியமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தாவேக்க தலைவர் திரு விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதை தாம் எந்த வகையிலும் தடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். பெரும்பான்மை இல்லாத கட்சியை எப்படி ஆட்சியமைக்க அழைக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கையுடன் உரிமை கூறினால் தாம் உடனடியாக ஆட்சியமைக்க அழைப்பு விடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் விளக்கமளித்தார். பெரும்பான்மை இல்லாதது திரு விஜய்க்கு மட்டும் பிரச்சினை அல்ல எனவும், ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அது பிரச்சினையை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதுமான உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாமல் சிறுபான்மை அரசு அமைப்பது குதிரை பலத்திற்கு வழிவகுக்கும் எனவும், அதை அனுமதிக்க முடியாதென்றும் அவர் தெரிவித்தார். பெரும்பான்மை பலத்துடன் எந்த கட்சி ஆட்சியமைக்க உரிமை கோரினாலும் அதை ஏற்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக, திமுக ஆகிய கட்சிகள் இணைந்து 118 உறுப்பினர்களின் பட்டியலை வழங்கினால் அதையும் ஏற்க தயாராக இருப்பதாக அவர் கூறினார். போதுமான எண்ணிக்கை மட்டுமே ஆட்சியமைக்க முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். யாரும் ஆட்சியமைக்க முடியாமல் இதே நிலை அடுத்த சில நாட்களுக்கு நீடித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் மற்றொரு தேர்தலுக்கு தமிழகம் உடனடியாக தயாராக இல்லை என்றும், மாநிலத்தில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே திமுகவின் முதன்மையான நோக்கம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்தகைய சூழலில் முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கட்சித் தலைவருக்கு வழங்கப்படுவதாக இக்கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு டி கே எஸ் இளங்கோவன், அஇஅதிமுகவிற்கு ஆதரவளிப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார். கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் எடுக்கும்

முடிவுக்கு கட்சி முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அஇஅதிமுக உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி யூனியன் பிரதேச அஇஅதிமுக செயலாளர் திரு அன்பழகன், தமிழக அரசியல் சூழல் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உரிய முடிவை மேற்கொள்வார் என்றும் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே தாவேக்காவுக்கு ஆதரவளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகள்

0: அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உரிய முடிவை மேற்கொள்வார் என்றும் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. காலை 9:30 தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றது. தேர்வர்கள் இந்த இணையதளங்களில் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் தங்களது உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட உள்ளன. வாட்ஸ்அப் செயலியில் 7845252525 என்ற எண் மூலமாகவும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் ஐயம் இருப்பின் தேர்வர்கள் 14417 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 14416 14417 என்ற உதவி எண்கள் மூலமாக வழிகாட்டுதல்களை பெறலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் சுவாமி திருக்கோவில் தெப்ப வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கமலாலய திருக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளதாகவும் இதற்கென விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா 3 தினங்கள் நடைபெற உள்ளது. இதற்காக கோவிலின் எதிரில் உள்ள கமலாலயம் தெப்பக்குளத்தில் பிரம்மாண்டமான 50 அடி நீளம், 50 அடி அகலம் என 2500 சதுர அடி பரப்பளவில் தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 432 பேரல்களில் காற்று நிரப்பி 2 அடுக்குகளாக கட்டப்பட்டு அதன் மீது தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 18 அடி உயரத்தில் உள்ள இந்த தெப்பத்தில் மின்விளக்கு அலங்காரமும் செய்யப்பட்டுள்ளது. 500 பேர்கள் அமரும் வகையில் தெப்பம் கட்டப்பட்டுள்ளது. 7 மணிக்கு துவங்கி 3 தினங்கள் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அம்மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வாட்டிகனில் போப்பாண்டவரை சந்தித்து பேச்சு நடத்தினார். இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச கலை கண்காட்சியில் இந்திய அரங்கத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் திறந்து வைத்தார். திருவனந்தபுரத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டம் நேற்று நிறைவடைந்தது. 7 அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேம்படுத்தப்பட்ட பயணிகள் முன்பதிவு நடைமுறைகளை ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் கழக்கோட்டாவில் நடைபெற்ற அகில இந்திய சைனிக் பள்ளி முதல்வர்கள் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சயத் பங்கேற்றார். சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்று மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் தெரிவித்துள்ளது. இந்திய தர நிர்ணய அமைப்பின் அதிகாரிகள் குழுவினர் சென்னை சவுக்கார்பேட்டை பகுதியில் மேற்கொண்ட சோதனையில் 3 கடைகளில் தரமற்ற பொம்மைகள் கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. 108 திருத்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் புஷ்ப

0: காவலி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தில் ஏழாம் நாள் தேர் உற்சவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 9 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டதால் போட்டி 19 ஓவராக குறைக்கப்பட்டது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 19 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. டக்வர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி இலக்கு 213 நிர்ணயிக்கப்பட்டது. இதையடுத்து பின்னர் விளையாடிய பெங்களூரு அணி 19 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 5 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.

0: கோடை பன்மலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
5: ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சி.
6: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
7: ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மணிகண்டம் ரோட் ராம்ஜி நகர் திருச்சி.
0: வழங்கிய வசந்த விடியல்.
8: நிறைவு பெறுகிறது வசந்த விடியல். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு. இன்றைய நாளில் நம் எண்ணம் போல் விரும்பிய வண்ணம் செய்ய முடியாவிட்டாலும் முடியும் வண்ணம் செய்வோம். விடைபெறுகிறேன் உங்கள் லட்சுமி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சி சந்திப்போம். நேர்களே, இணைவோம் சுகமான காலையில்.

எல்லையில்லாத வானம், எண்ணிக்கை கொள்ளாத விண்மீன்கள், எட்ட முடியாத நிலவு, அழகாய் உதயம் தரும் ஆதவன், இப்படி எத்தனை எத்தனை அழகு கொட்டி கிடக்கிறது இந்த உலகில். காணும் அத்தனையும் அழகுதானே. அந்த அழகினை காண்பதற்காக மீண்டுமாக

இயற்கையின் பரிசாக நமக்காக புலர்ந்துள்ளது புதிய விடியல். இந்த இனிய பொழுதில் இன்பமாய் பயணிப்போம் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலையின் இன்றைய சுகமான காலை. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன் மெலின் ரமேஷ்.

0: இது உங்கள் கூடி பண்பலின் ஒரு புள்ளி ஐந்து தந்து கொண்டிருக்கும் சுகமான காலை.
1: கூடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
6: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
4: வழங்கும் மனதோடு ராகம்.
1: இணைந்து வழங்குவோர்
7: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
9: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
0: ஆம் நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு அரங்கேறியிருக்கிறது மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சி அறிமுக உள்ளங்களுக்காக தான். கூடி பண்பலைக்கு அறிமுகம் தரும் நெய்ய உறவுகள் இன்று காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் இணையெல்லாம். அன்போடு அழைக்கிறது உங்கள் கூடி பண்பலை 5.5.

0: மூக்குத்தி கடுகா கணிந்த காய்த்தாட்டம் நீதானா.
1: இசைப்பான் மண்மலை, இது உங்கள் கூடி பண்பலின் ஒரு புள்ளி ஐந்து தந்து கொண்டிருக்கும் சகமான காலை.

நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு கோடை பண்பலையிலிருந்து உதயம் தர காத்திருக்கிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரிச்சி வழங்கும் வானவில். வானவில்லின் இன்றைய வண்ணம், மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? நம் வாழ்வில் பலவிதமான நினைவுகள், கடந்த கால வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்கள், இப்படி மறக்க முடியாதவற்றை கோடை பண்பலையோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கிறது இன்றைய வானவில் நிகழ்ச்சி. இன்று காலை 9 மணிக்கு

0: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கும் மனதோடு ராகம்.
0: இணைந்து வழங்குவோர்
6: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
7: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.

0: பாட்டும் பதமும்
1: காலை நீர கவித்தெஞ்சல் மீட்டிக் கொண்டிருக்கிறது கூடி பண்பலையின் இன்றைய சுகமான காலை.

0: இன்று 12ஆம் வகுப்பு பொதுத்தீர்வு முடிவுகள் வெளியிடப்பட இருக்கிறது. இந்த 12ஆம் வகுப்பு பொதுத்தீர்வு முடிவுகளை பார்ப்பதற்காக இணையதளங்கள் வழியாக நாம் தெரிஞ்சுக்கலாம். tnresult.nic.in அதாவது tnresult.nic.in என்ற இணையதள முகவரி வழியாகவும், மேலும் tege.tn.gov.in அதாவது tge.tn.gov.in என்ற இணையதள முகவரி வழியாகவும் நம்முடைய மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். தேர்வு முடிவுகளை இந்த இணையதள முகவரியில் போயிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, உங்களுடைய பதிவு, அதாவது +2 தேர்வு எழுதிய மாணவர்களோட பதிவு எண், பிறந்த தேதி, இதை பதிவு செய்து நாம் அனுப்பணும் அப்படின்னா சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போய் நம்ம ஓகேன்ற பொத்தானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மாணவர்களோட தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் +2 உங்கள் வீட்டில் தேர்வு எழுதியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மாணவர்களுக்காக, உங்களுடைய குழந்தைகளுக்காக பள்ளியில் கொடுத்த அலைபேசி என் வழியாக தேர்வு முடிவுகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். மேலும் தகவல்கள் பெறணும் அப்படின்னா 1-4-4-1-7-7 என்ற உதவியின் மூலமாகவும், பெற்றோர்கள் 1-4-4-1-0-6-1-4-4-1-0-7 என்ற உதவியன்கள் மூலமாகவும் நமக்கு தேவையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இது உங்கள் கோடை பண்பலை நெருப்புள்ளியை. இது
1: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி,
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
6: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
4: வழங்கும் மனதோடு ராகம்.
1: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
7: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
8: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேக்ஸ் இன் மனதோடு ராகம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேக்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை
1: நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

21 நிமிடத்துல நாம கிடைச்சிக்கோம் கோடி பண்பலையிலிருந்து சகமான காலை நேர்களை. இன்று காலை 8 மணிக்கு கோடி பண்பலையிலிருந்து அறிஞர் காத்திருக்கிறது. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அன்போடு அழைக்கிறது அறிமுக உள்ளங்களை. கோடி பண்பலைக்கு அறிமுகம் தரும் நெய் உறவுகள் பண்பலையோடு இணையலாம் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில். உங்களுக்கு பிடித்த இனிய பாடலையும் கேட்டு ரசிக்கலாம் இன்று காலை 8 மணிக்கு கோடி பண்பலையின் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் மங்களப்பட்டி அரசு தொடக்கப்பள்ளி அருகில் இருந்து வலம் வர உள்ளது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
1: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மட்டும் மதுரை.
2: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.

0: வந்த நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: வழங்கும் மனதோடு ராகம்.
4: இணைந்து வழங்குவோர்
5: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
6: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943 96014.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
9: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி
10: யாதுமாகி நின்றாய்.
9: இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினராக நம்மோடு இங்கே கோயம்புத்தூரை சார்ந்த லதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
11: பொண்ணுங்கன்னா கொஞ்சம் அப்பா பொண்ணுங்களாவே எல்லாரும் வளர்ந்துடுறாங்க. ஏதோ ஒரு விதத்துல நம்ம மெரிட்டரும் அப்பா எல்லாம் செல்லும் கொடுத்துறதுனால எல்லாரும் அப்பா பொண்ணா போயிடுறாங்க. ஆனா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு தருணத்துல இந்த உலகத்துல அம்மா மாதிரி நமக்கு யாருமே செய்யவோ காத்திருக்கவோ விட்டு கொடுக்கவோ முடியவே முடியாது.
9: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.

0: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: ஏ, பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: வணக்கம் அண்ணா.
4: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, நான் சீனா வரை சென்று வரலாம் என்று இருக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
3: வீண் செலவு என்று நினைக்கிறேன் மன்னா.
4: என்ன அமைச்சரே?
3: அது மன்னா, நீங்கள் சீனா சென்றால் உங்களை வரவேற்பதற்கு உபசரிப்பதற்கு அந்நாட்டினர் நிறைய செலவு செய்வார்களே, அவர்களுக்கு அது வீண் செலவு தானே என்று சொல்ல வந்தேன்.
4: செய்யட்டும் அமைச்சரே. இப்போது அதனால் என்ன, அவர்கள் எல்லாம் வந்தால் நாம் நன்றாக உபசரித்துத்தானே அனுப்புகிறோம்.
3: ஆமாமா, நீங்கள் நன்றாக உபசரித்துத்தான் அனுப்புகிறீர்கள். அது சரிமண்ணா, என்ன திடீரென இப்போது சீனா செல்ல வேண்டும் என்கிறீர்கள்?
4: ஏதோ தோன்றுகிறது அமைச்சரே, அதுதான் சென்று வரலாம் என்று இருக்கிறேன்.
3: என்ன இவர் தோன்றுகிறது, பக்கத்தில் இருக்கும் சித்தப்பா வீட்டுக்கு சென்று வரலாம் என்று இருக்கிறது என்பது போலவா சொல்லிக் கொண்டிருக்கிறார்? சரிமண்ணா, நீங்கள் சீனா செல்வதுதான் செல்கிறீர்கள். அங்கிருக்கும் உலகிலேயே நீளமான பாலத்தில் பயணம் செய்துவிட்டு வாருங்கள். அதுவும் அதிவேக ரயில் செல்லும் பாலமாம்.
4: என்ன அமைச்சரே, உலகிலேயே மிக நீளமான பாலம் சீனாவில் தான் இருக்கிறதா?
3: ஆமாமண்ணா, சீன நாட்டில் தான்யான் குன்ஷான் பாலம் என்ற ஒரு பாலம் இருக்கிறது. அது பெய்ஜிங்கையும் ஷாங்காயும் இணைக்கும் அதிவேக ரயில் செல்லும் பாலமாம். இந்த பாலமானது நிலம், ஆறு, ஏரி என்று எல்லாவற்றையும் கடந்து செல்கிறது. உலகிலேயே மிக நீண்ட பாலமான இது 164.8 கிலோமீட்டர் நீளமுடையதாம் அண்ணா.
4: அடே அப்பா, நினைத்து பார்க்கவே மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது அமைச்சரே.
3: 164.8 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த பாலம் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் நீளமான பாலங்களின் வரிசையில் முதலிடத்தில் இருக்கிறதாம் அண்ணா. உலகிலேயே மிக நீண்ட கடல் பாலமும் சீன நாட்டில் தான் இருக்கிறதாம் அண்ணா.
4: அந்த பெருமையும் அவர்கள் தான் தக்க வைத்திருக்கிறார்களா?
3: ஆமாம் அண்ணா, அந்த பாலத்தின் பெயர் ஹாங்காங் ஜூகாய் மக்காவ் பாலம். அந்த மூன்று நகரங்களையும் 55 கிலோமீட்டர் நீளத்திற்கு அந்த பாலம் இணைக்கிறதாம்.
4: சரி அமைச்சரே, இது போன்ற நீளமான பாலம் நம் இந்தியாவிலும் இருக்கின்றனவா?
3: இருக்கின்றனவா சொல்லட்டுமா? இந்தியாவிலேயே மிக நீளமான பாலம் எதுவென்றால் மும்பையையும் நவி மும்பையையும் இணைக்கின்ற அடல் சேது என்கிற பாலம். அந்த பாலம் 16.5 கிலோமீட்டர் கடலுக்கு மேலும் 5.5 கிலோமீட்டர் நிலத்திற்கு மேலும் செல்கிறதாம்.
4: ஓஹோ, நம்முடைய தமிழ்நாட்டில் அது போன்ற பாலங்களை சொல்ல முடியுமா?
3: ஏன் இல்லை மன்னா, சொல்கிறேன் கேளுங்கள். தமிழ்நாட்டில் மிக நீளமான பாலம் என்று சொல்ல போனால் அண்மையில், அதாவது 2025 அக்டோபர் மாதம் திறந்து வைக்கப்பட்ட கோவை ஜிடி நாயுடு மேம்பாலம் தான். அவினாசி வழியாக கோவை செல்பவர்கள் அந்த பாலத்தில் தாராளமாக பயணிக்கலாம். உப்பிலிப்பாளையத்தையும் பீளமேடு அருகில் இருக்கக்கூடிய கோல்டு வின்ஸ் ஜங்ஷனையும் அந்த பாலம் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு இணைக்கிறது மன்னா.

0: கூட நான் அந்த பாலத்தில் பயணம் செய்தேன் தெரியுமா, மிக பிரம்மாண்டமான அனுபவமாக இருந்தது.
1: அப்படியா அமைச்சரே?
0: தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான கடல் பாலம் எதுவென்றால் நாம் அனைவரும் அறிந்ததே, ராமேஸ்வரத்தில் இருக்கும் பாம்பன் பாலம் தான். அது 2.2 கிலோமீட்டர் நீளமுடையது.
1: நல்லது நல்லது அமைச்சரே. என்னதான் நாம் சமவெளி பகுதிகளில் இயற்கையின் அழகையெல்லாம் ரசித்தபடி சென்றாலும் உயர்ந்த பாலங்களின் மீது வானங்களையே வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்த்து கொண்டு செல்லுவது ஒரு அலாதிய சுகம்தான். கூடவே நம்முடைய பயண நேரமும் குறையும், நெரிசல் இல்லாத அமைதியான பயணமும் கிட்டுமல்லவா அமைச்சர்?
0: ஆமாமா, மிகச்சரியாக சொன்னீர்கள். சரி மன்னா, நான் ஒன்றை கண்டுபிடித்து விட்டேன் தெரியுமா?
1: என்ன அமைச்சரை கண்டுபிடித்து விட்டீர்கள்?
0: நீங்கள் சீன நாட்டிற்கு எதற்காக செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கண்டுபிடித்து விட்டேன்.
1: அப்படியா, எதற்காக செல்லுகிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
0: பாம்பை பீஸ் போட்டு சாப்பிடுவதற்கு தானே.
1: என்ன
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
9: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
7: வழங்கும் மனதோடு ராகம்.
4: இணைந்து வழங்குவோர்
10: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
11: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
7: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
12: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
14: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்கிக் கொண்டிருப்போர் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
15: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடை கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபர். புதிய அனுபவம் எப்பொழுதும் மாட்டுத்தாவணி மதுரை.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமன்ஸ் இனவர்
1: பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: மே 8
0: தற்கால வேதியியலின் தந்தை ஆண்டனி லாவோஷியர்
2: ஆக்சிஜனை கண்டறிந்து உலகிற்கு தந்த இவர்
0: வேதியியல்
2: உயிரியல் துறைகளில் புதிய வரலாற்றை உருவாக்கியவர்களுள் ஒருவர்.
0: வேதியியலுக்கான கலைச்சொல் தொகுதி,
2: மெட்ரிக் அளவீட்டை கொண்டு வந்தவர்,
0: கந்தகம் உள்ளிட்ட பொருட்கள்
2: கூட்டு பொருள் அல்ல தனிமமே என மெய்ப்பித்ததோடு,
0: ஆக்சிஜனும் நைட்ரஜனும் கலந்ததுதான் காற்று என்றும்,
2: ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் கலந்ததுதான் தண்ணீர் என்றும்
0: ஆதாரத்தோடு நிறுவியவர்.
2: பாரிஸில் பிறந்த பிரான்ஸ் வேதியியலாளர் ஆண்டனி லாவோசியர் நினைவு தினம் இன்று
0: ஆண்டு 1794.
2: சாதிய சமூக படிநிலை கட்டமைப்பில்
0: அடித்தள மக்களை தலித் என்று பொதுவாக அடையாளப்படுத்தப்படுவார்கள்.
2: ஒதுக்கப்பட்ட,
0: நசுக்கப்பட்ட,
2: நொறுக்கப்பட்ட,
0: பிற்படுத்தப்பட்ட,
2: தாழ்த்தப்பட்டோர் என பட்டியலில் அடங்கும்.
0: சுதந்திர போராட்ட காலகட்டத்தில்
2: இவர்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளை கண்டு
0: அவர்களின் நலனுக்காகவும்
2: தீண்டாமைக்கு எதிராகவும் 21 நாட்கள் உண்ணா நோன்பை
0: காந்தியடிகள் ஆரம்பித்த நாள் இன்று.
2: ஆண்டு 1933.
0: கண்டானம் மூலம் பெறப்பட்ட கருவிழிகளை சேகரித்து
2: முறையாக பரிசோதித்து
0: கருவிழி மாற்று சிகிச்சை செய்யும் மருத்துவருக்கு
2: அணு

0: அனுப்பும் பணியை செய்கின்றன கண் வங்கிகள்.
1: கருவிழி கூம்பல்,
0: வெளி வெண்படலம் போன்ற கண் திசுக்களே
1: பொதுவாக சேகரிக்கப்படுகின்றன.
0: சேகரிப்பிற்கு வித்திட்டவர்
1: அமெரிக்க மருத்துவர் ஆர். டவுன்சி பேடன்.
0: கண் வங்கி தொடங்கப்பட்டது நியூயார்க்கில் முதலில்
1: ஆண்டு 1944
0: நாள் என்று.
1: மனிதர்களை மட்டும் தாக்கும் கிருமி கொண்டது.
0: அதிக தொற்று தன்மை அந்த உயிர்கொல்லியின் பெயரே பெரியம்மை.
1: வேரியோலா மேஜர்,
0: வேரியோலா மைனர் என்ற நச்சுயிர்களால் உண்டாவது உண்மை.
1: எட்வர்ட் ஜென்னர் இதற்கு மருந்து கண்டு
0: செய்தார் உலகிற்கு நன்மை.
1: நோய் எதிர்ப்பு முறையின் தந்தை என்ற பட்டம் வந்தது.
0: கண்டுபிடிப்பை காட்டிலும்
1: உன்னத உயிர்களை மருந்து காப்பாற்ற உதவியது.
0: கௌபாக்சு என்ற பசுவுக்கு மடிக்காம்பு புண்ணாகியது.
1: அம்மடி பாலே பெரியம்மைக்கு மருந்தாகியது.
0: மருந்து செலுத்தப்பட்ட முதல் நோயாளி சிறுவன்
1: ஜேம்ஸ் பிப்ஸ்.
0: மருத்துவ உலகில் பதிந்தது அந்த பெயர்.
1: 1980
0: பெரியம்மை நாட்டில் அழிக்கப்பட்டதாக
1: உலக சுகாதார நிறுவனம்.

0: ஆகியது.
1: அம்மடி பாலே பெரியம்மைக்கு மருந்தாகியது.
0: மருந்து செலுத்தப்பட்ட முதல் நோயாளி சிறுவன்
1: ஜேம்ஸ் பிப்ஸ்.
0: மருத்துவ உலகில் பதிந்தது அந்த பெயர்.
1: 1980
0: பெரியம்மை நாட்டில் அழிக்கப்பட்டதாக
1: உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நாள்
0: என்று.
1: நாடு,
0: இனம்,
1: மதம்,
0: வகுப்பு என்பவற்றின் அடிப்படையில் வேறுபாடு காட்டாமல்
1: மனித உயிர்கள்,
0: உடல்நலம்,
1: துன்பங்களை தடுத்தலும்
0: நீக்குதலும் என கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு
1: 97 மில்லியன் தன்னார்வலர்கள் பணிபுரிகின்றனர்.
0: பன்னாட்டு செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை இயக்கத்தில்
1: போரில் காயமடைந்தவர்களுக்கு உதவவே
0: செஞ்சிலுவை இயக்கத்தை தொடங்கியவர்
1: சுவிஸ் நாட்டின் ஹென்றி டுனாந்த்.
0: 1901 நோபல் பரிசினை பெற்ற ஹென்றி டுனாந்த் பிறந்த தினம் என்று
1: இவரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் கடைபிடிக்கின்றோம்.
0: உலக செஞ்சிலுவை நாளாக. எர்ணாகுளத்தில் பூதம்பள்ளி என்ற பெயரை கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர்
1: பாலகிருஷ்ண மேனன் என்ற இயற்பெயரை கொண்டவர்
0: ஊடகவியலில் நுழைந்து பணிகளை ஆற்ற முனைந்தார்.
1: இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தில் ஈடுபட்டு சிறைச்சாலை சென்றார்.
0: சுவாமி சிவானந்தரின் சந்திப்பு
1: ஆன்மீக துறையில் நாட்டம் கொள்ள செய்தது.
0: சந்நியாச தீட்சை பெற்று
1: சுவாமி சின்மயானந்தா என்ற பெயர் நிலைத்து நின்ற
0: அறக்கட்டளை
1: கிராமப்புற மக்களுக்கு பல நன்மைகளை தந்தது.
0: இவரின் சீடர்களால்
1: இந்திய பண்பாடு
0: கலாச்சாரங்கள் பரப்பப்பட்டு வருகின்றது. இந்திய ஆன்மீக தலைவர் சுவாமி சின்மயானந்தான் பிறந்த தினம்
1: இன்று. தாலசீமியா
0: என்ன? இது நாட்டின் பெயரா?
1: இல்லை, குழந்தைகளுக்கு உண்டாகும் நோயின் பெயர்.
0: அப்படியா? என்ன அது?
1: பிறவியிலேயே குழந்தைகளுக்கு உண்டாகும் ஒருவித இரத்த சோகை.
0: தாலசீமியாவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு
1: இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு குறைவாக இருக்கும்.
0: அதனால் சுவாசிக்கும் ஆக்சிஜன்
1: நுரையீரலிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு செல்வதில் தடை ஏற்படுகிறது.
0: இந்நோய் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் நோக்கில்
1: கடைபிடிக்கப்படுகிறது உலக தாலசீமியா நோய் நாள்
0: என்று.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தனி அக்கறையுடன். ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி மதுரை.
2: குடிப்பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: வழங்கும் மனதோடு ராகம்.
8: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
9: RVS இன்ஜினியரிங் காலேஜ் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன். வைக்கிங்
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

பல நினைவுகள் மறக்க முடியுமா? சொல்ல வாருங்கள் கோடை பண்பலையின் வாழ்வில் நிகழ்ச்சியில். இன்று நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். மனதில் உறுதியாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம், இலக்கினையும் எளிதில் அடைந்து விடலாம், நம் வாழ்க்கையும் உயரும் கோபுரமாக என்று கூறி நினைவுக்கு வருகிறது கோடை பண்பலையின் இன்றைய சுகமான காலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மெலின் ரமேஷ், நன்றி நீர்களே.

இது உங்கள் கூடி பண்பலின் ஒரு புள்ளியாய்ந்து தந்து கொண்டிருக்கும் சுகமான காலை நேர்களை. இன்று காலை 9 மணிக்கு கூடி பண்பலிருந்து உதயம் திற காத்திருக்கிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அலின் பாஸ்தா, ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரிச்சி வழங்கும் வானவில். வானவில்லின் இன்றைய வண்ணம், மறைக்க முடியுமா, மறைக்க முடியுமா நம் வாழ்வில் கடந்து வந்த

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை
1: நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: கோடை பண்பலை மனதுடராக நிகழ்ச்சிக்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
4: செய்தி சுருக்கம் வாசிப்பதற்கு கோபால. சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக் காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஏல அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்ற மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.
5: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க கேலே.
6: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க, உச்சத்துல

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03 மேடம்.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: நம் கோடி பண்பலை 105 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: தொடர்புக்கு

0: 8128123455
1: வழங்கும் மனதோடு ராகம். இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல்.
3: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
4: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
3: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960144.
5: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே.

0: அழகானதொரு புதிய நாள் நமக்காக பிறந்திருக்குங்க. இந்த வேகமான உலகத்துல வினோதமாக ஓடக்கூடியவர்கள் நாம். அதுல அரும் பெரும் செயல்களை செய்ததும் செய்ய போவதும் நம்மளுடைய தன்னம்பிக்கைதான். நம்பிக்கையோடு ஒவ்வொரு நிமிடமும் பயணிப்போம். கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்களோடு அழைக்கிறது மனதோடு ராகம் அறிமுக உள்ளங்களை. அறிமுக உள்ளங்கள் இணையலாம். 2442-6-693-333 அறிமுக சகோதரிகள் 2442-4 உன் இணைப்பிற்கு 0-45-42. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் அறிமுக உள்ளங்களோடு மகள்வோடு நிகழ்ச்சியில் இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். வருக. வணக்கம். வணக்கம். வணக்கங்க.
1: கரூர் மாவட்டத்தில்
0: யார் பேசுறீங்க?
1: சிவகுமார்.
0: சிவா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: கோயில் வேலையில வேலை
0: பார்த்துட்டேன். கரூர் எப்படி இருக்குங்க?
1: என்னங்க
0: கரூர் எப்படி இருக்கு இன்னைக்கு?
1: இன்னைக்கு அப்படியே பாத்தீங்கன்னா மழை மழை நல்ல ஒரு புது.
0: சரி, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: மாஸ்டர் படத்துல வந்து வாசிங் கம்மி.
0: எதுக்கு ரொம்ப பிடிக்குங்களா?
1: விஜய்ல
0: வீட்டுக்காரங்க
1: என்ன பண்றாங்க?
0: பாடல் கேட்கலாமா? நன்றிங்க.
1: ஓகேங்க.

0: ஆட்டை தீண்டு மாட்டை தீண்டு, ஆனா சில மனிதனை மட்டும் தீண்டக்கூடாதுன்னு இன்னைக்குமே சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதுதான் தீண்டாமைன்னு ஒரு கவிஞர் சொன்னாரு. தீண்டாமைங்கிற சமூக நோய் வராம இருக்க நம்ம பசங்களுக்கு சமத்துவம், பகுத்தறிவை வளர்க்க சொல்லிக் கொடுப்போம். சமூக சீர்திருத்தவாதிகளோட எழுத்துக்களை படிக்க ஊக்குவிப்போம்.
1: சாதி பாகுபாடு, அது நம் எல்லோரையும் பின்தள்ளும் ஒரு சங்கிலி. சமத்துவம் காண்போம், சாதிய பாகுபாட்டை களைவோம்.
0: சென்னை சமூக பணி கல்லூரியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஒருங்கிணைக்கும் சமத்துவம் காண்போம் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம். படிக்கும்

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 7382812345.
4: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
9: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
8: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
9: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
8: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் 1010.
9: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
10: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
11: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
12: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
11: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
13: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
14: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
15: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
14: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
16: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
17: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
18: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி

0: நம் கோடி பண்பலை 105 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 7382812345.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம், இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
4: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
3: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9944396014.
0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
7: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
8: ஒரு குழந்தையை பார்த்து நிலவில் கால் வைத்தவர் யார் என்று கேட்டால் ஒரு குழந்தை கூட சொல்லும் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று அவருடைய பெயரை சொல்லிவிடும். ஆனால் அதே குழந்தையிடம் நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை எழுப்பினால் அது பதில் சொல்லுமா? அந்த நிலாவில் நிஜமாகவே முதலில் கால் வைத்திருக்க வேண்டியவர் யார் என்று கேட்டு பாருங்கள். எப்படி நிலாவில் கால் வைத்தவர் யார் என்று கேட்டால் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லிவிடும். ஆனால் நிலாவில் முதலில் கால் வைத்திருக்க வேண்டியவர் யார் என்று கேட்டால் அந்த குழந்தையால் சொல்ல முடியாது. அப்படி ஒரு பேர் இருக்கிறது. நான் இதை ஒரு மகாராஷ்டிரத்தில் இருந்து வருகிற ஒரு மாத இதழில் ஒரு அருமையான கட்டுரையில் படித்தேன். எட்வின் சி ஆல்ரின் என்பவர்தான் நிலாவில் முதலில் கால் வைத்திருக்க வேண்டியவர். ஒரு விண்கலம் அனுப்பப்பட்டதல்லவா, அந்த விண்கலத்தின் விண்கப்பல் விமானி தலைமை தாங்கியாக போனவர், விமானப்படையில் அனுபவம் மிக்கவர், விண்ணில் நடக்கிற விண்ணடை அனுபவம் உடையவர் என்றெல்லாம் மிகவும் பாராட்டப்பட்டு திறமை மிக்கவர் என்று தலைமை விமானியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எட்வின் சி ஆல்ரின் என்கின்ற ஒரு பெரியவர். அவர் விமானப்படையிலேயே பணியாற்றியவர். இவ்வளவும் உடையவரை அவர் தலைமை விமானியாக்கி அந்த விண்கலத்தில் ஏற்றி மேலே அனுப்பினார்கள். இது நடந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிலாவில் போய் இறங்கிய பிறகு இறங்கி கால் வைக்க வேண்டும். அந்த விமானத்தின் இணை விமானி, கோ பைலட் என்ற அந்தஸ்தில் இருந்தவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். அந்த விமானிக்கு தரைதளத்திலிருந்து உத்தரவு போகிறது, எட்வின் சி ஆல்ரினுக்கு உத்தரவு போகிறது. என்ன, திட்டமிட்டபடி நிலாவில் இறங்க வேண்டும் என்பதற்காக இறங்கு என்று உத்தரவு கீழிருந்து பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவு வந்த உடனேயே அந்த அப்பல்லோ என்ற நிலவில் அந்த வாகனத்திலே இருந்து இந்த உத்தரவை கேட்டு அவர் இறங்கி கால் வைத்திருக்க வேண்டும். ஒரு வினாடி அவர் தயங்கிவிட்டார். என்ன தயக்கம் என்று அவர் வந்த பிறகு அவர் கேட்கிறார்கள், இடது காலை வைப்பதா வலது காலை வைப்பதா? உத்தரவு வந்த பிறகு அவர் யோசிக்கிறார், நான் முதலில் எந்த காலை வைப்பது என்று ஒரு வினாடி ஒரு தயக்கம், மூளை ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது. அது மட்டுமல்ல, அவர் கொஞ்சம் யோசிக்கிறார், இது புவி ஈர்ப்பு விசை அற்ற இடம், இதனால் கால் வைத்தால் விளைவு என்னவாக இருக்கலாம் என்ற ஒரு சின்ன யோசனை. அடுத்தது, இது புதைமணலாக இருக்கும் என்றால் கால் வைத்தவுடன் உள்ளே இழுத்துவிடும். ஒருவேளை நெருப்பு மணலாக இருக்கும் என்றால் பலவிதமான ஆபத்துக்களும் உண்டு. யோசிப்பது தவறு அல்ல, ஆனால் விண்கலத்திற்கு வந்த பிறகு யோசிக்க கூடாது. ஒரு வினாடி அவர் நேரம் எடுத்துக்கொண்டு இதில் கால் வைப்பது இடது காலா வலது காலா, இது புதைமணலா நெருப்பு மணலா, புவியீர்ப்பு விசையற்ற இடமாயிற்று, எப்படி நடக்க வேண்டும் என்று கொஞ்சம் தாமதமாக அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். அதற்குள் இரண்டாவது கட்டளை கீழிருந்து புறப்பட்டு விட்டது, கோ பைலட் நெக்ஸ்ட், உடனடியாக இணை விமானி இறங்கட்டும் என்ற உத்தரவு கீழிருந்து புறப்பட்டு விட்டது. ஆம்ஸ்ட்ராங் அடுத்த வினாடி செயலில் குதித்து விட்டார். காலை வைத்தார், நடந்தார், நடக்க வேண்டிய எல்லாமே நடந்து விட்டது. ஒரு வேடிக்கை பாருங்கள், முதல் கட்டளையை அவர் சிறிது சிந்தித்ததால் அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. எதற்கும் தயாராக இருந்ததால் ஆம்ஸ்ட்ராங் கால் வைத்து விட்டார். இன்றைக்கு உலகம் முதலில் செய்த நபரைத்தான் நினைவில் வைத்திருக்கிறது, அது பற்றி சிந்தித்த நபரை உலகம் நினைவில் வைத்திருப்பதில்லை. பல பேர் சொல்லுகிறார்கள், யோசித்துத்தானே சார் எல்லாம் செய்ய வேண்டும். உங்களை

0: உலகம் மறந்துவிடும். சில காரியங்களை செய்வதற்கு அபாரமான துணிச்சல் தேவை. காரணம், இந்த உலகு முதலில் செய்த நபரைத்தான் எப்போதும் நினைவில் வைத்திருக்கும். இதை நிலாவை பார்த்து சோறுட்டுகிற அம்மாக்கள் சொல்லலாம், நிலாவை பார்க்கிற ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்கலாம். உலகம் அதிகம் யோசிக்கிறவரை விட செயலில் குதிப்பவரைத்தான் நேசிக்கிறது.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: Jenny's Institute of Hotel Management.
3: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
2: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
3: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
2: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
3: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 7382812345.
6: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
7: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
6: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
7: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
8: உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
9: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
8: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8220782333.
10: 45 அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரி காலேஜ், RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960144.
11: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
12: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
13: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
14: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
11: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
12: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
13: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
14: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
15: முந்தி வரும் கவிமுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 மனிதோடு ராகம் அறிமுக உள்ளங்களோடு வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். கேக்குதுங்க, பேசுங்க.
16: கேக்குது கேக்குது.
15: ம் ம் ம்

0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: பேர் ஏ அங்கமுத்து.
0: என்ன பேருங்கய்யா? முத்து ஐயா. எங்க இருந்து பேசுறீங்க?
1: பாதிக்கு வீட்டுல இருந்து பேசுறேன்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் செக்யூரிட்டி வேலை பாக்குறேன்.
0: ஆஹா, வானொலி கேட்டுட்டே இருப்பீங்களா?
1: ஆமாமா, 24 hours வானொலி கேட்டுக்கிட்டே இருக்கேன்.
0: ஓ, 24 மணி நேரமா?
1: ஆமா, இதுதான் முதல் முறை.
0: ஆ,
1: எத்தனை டைம் போட்டு எடுக்கலமா?
0: அப்படிங்களா? ஏப்பா எடுக்கலைங்க நீங்க?
1: லைன் கிடைக்கல.
0: ஆ, நிறைய பேர் முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்கல்ல, நம்மள மாதிரி எவ்வளோ பேர் இல்லைங்களா? இப்போ இணைப்பு கிடைச்சிருச்சு, சந்தோஷமா உங்களுக்கு?
1: சந்தோஷம் தான், சந்தோஷம்.
0: எந்த நிகழ்ச்சியை விரும்பி கேட்பீங்க?
1: எல்லா நிகழ்ச்சியுமே விரும்பி கேட்கமா.
0: அப்படிங்களா?
1: காலையில 5:30 ஆன் பண்ணிடுவேன், நைட்டு 9:30 வரைக்கும் கேட்போம்.
0: அப்படிங்களா? நம்ம 12 வரைக்கும் இருப்போம் நம்ம வானொலி இல்லைங்களா? என்ன பாடல் கேட்கலாம் ஐயா?
1: அதான் என்ஜாமி பாடல்.
0: என்ஜாமி, என்ஜாமிங்களா? என்ஜாமி பாடல் கேட்கலாங்களா?
1: கேட்கலாமா.
0: சரிங்க.

0: யாரை கேட்டும் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், மல்லசமுத்திரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: தொடர்புக்கு 7382812345.
0: வழங்கிய மனதோடு ராகம் இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
7: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
8: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
7: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் மங்களப்பட்டி அரசு தொடக்கப்பள்ளி அருகில் இருந்து வலம் வர உள்ளது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
9: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

0: Viking Bunions and Briefs. தமிழ் மலரும் நந்தவனம். இது உங்கள் கோடை பண்பலை நுறுப்புடியை இந்த தந்து கொண்டிருக்கிறது மனதோடுராக அறிமுக உள்ளங்களோடு. இன்று காலை 9 மணிக்கு ஷசான் ஃபொராயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சி வழங்கும் வானவில் இன்றைய வண்ணம் மறக்க முடியுமா, இன்றைய வண்ணம் மறக்க முடியுமா நேயர்கள் இணையலாம் இன்று காலை 9 மணிக்கு வானவில் நிகழ்ச்சியில். வருக வணக்கம்.
1: வணக்கம்
0: தங்கச்சி, யார் பேசுறீங்கம்மா?
1: நிவேதா.
0: நிவேதா என்ன
1: பண்ணிட்டு
0: இருக்கீங்கம்மா? என்ன பாடப்பிரிவு எடுத்திருக்கீங்க? வீட்டுல யாரெல்லாம் இருக்கா நிவேதா?
1: அப்பா, அம்மா. அப்பா பேர் முனியசாமி, அம்மா பேர் ரேணுகா தேவி. எனக்கு 2 அக்கா 1 தம்பி.
0: 12ஆம் வகுப்புக்கு அப்புறம் உங்களுடைய இலக்கு என்னவா இருக்கு?

0: நிவேதா, இரவு 8 மணி நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருக்கீங்கல்ல? நிஜமா?
1: நிஜமாக்கா.
0: சிறப்பு கண்ணா, என்ன பாடல் கேட்கலாம் இப்போ?
1: தங்க நீங்கள் சார். தங்க பூவே சாங்கா.
0: தங்க பூவே. நீங்க ரொம்ப தங்க பூவா? அண்ணா, ஒரு சிரிப்பு அழகா இருக்கு. யார் சொல்லுவா? நிவேதா நீ தங்கண்டி அப்படின்னு யார் சொல்லுவா?
1: எங்க அப்பாக்கா.
0: அப்பா? எல்லா அப்பாக்களும் அப்படியோ?
1: எங்க அப்பா மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல்.
0: ஓ, பாடல் கேட்கலாமா? நன்றி கண்ணா.
1: கேட்கலாம்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
1: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: இந்த கோடையை

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி
1: யாதுமாகி நின்றாய்.
0: இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினராக நம்மோடு இங்கே கோயம்புத்தூரை சார்ந்த லதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
2: பொண்ணுங்கன்னா கொஞ்சம் அப்பா பொண்ணுங்களாவே எல்லாரும் வளர்ந்துடுறாங்க. ஏதோ ஒரு விதத்துல நம்ம மெரிட்டரும் அப்பா எல்லாம் செல்லும் கொடுத்துறதுனால எல்லாரும் அப்பா பொண்ணா போயிடுறாங்க. ஆனா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு தருணத்துல இந்த உலகத்துல அம்மா மாதிரி நமக்கு யாருமே செய்யவோ காத்திருக்கவோ விட்டு கொடுக்கவோ முடியவே முடியாது.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி யாதுமாகி.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இதை வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: தமிழக அரசால் பெண்களுக்காக கொடைக்கானலில் நிறுவப்பட்ட அனைத்தரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை, முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவியர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு www.madrasawomensunive.ac.in என்ற இணையதள முகவரியை அணுகவும்.
5: நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
2: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். முந்தி வரும் கவிமுகள் இது உங்கள் கோடை பண்பலை நூறு புள்ளியை இந்த தந்து கொண்டிருக்கிறது. மனிதோடு ராகம் அறிமுக உள்ளங்களோடு நேர்கள் என்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபார் ஆயிலின் வானவில் அழைக்கிறது. மறக்க முடியுமா, எதை நீங்கள் மறக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்று காலை 9 மணிக்கு சொல்ல வரலாம் வானவில் நிகழ்ச்சியில். 8:43 வருக. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். வானொலி சத்தத்தை குறைச்சிடலாமா?
1: உங்களை
0: சுத்தி ஒரு பட்டாளமே இருக்கும் போலயே. ஆமாதானே, நீங்க பேசுறத ரசிக்கிறதுக்காகவே.

0: ஆமாக்கா.
1: ஆமாவா?
0: ஆமாக்கா.
1: நீங்க பேசுறது அவங்க தூரமா நின்று கேட்கட்டுமா? வானொலி சத்தத்தை குறைச்சிக்குமோ இல்லாட்டி நீங்க தனியா வந்துருங்க. தனியா வந்துட்டீங்க. சொல்லுங்க சஞ்சீவ், நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கப்பா?
0: வீட்டுலதான்
1: இருக்கீங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்கா? போன் பேசிக்கிட்டு இருக்காங்க. சஞ்சய் விடுங்க, போன் பேசிட்டு தரட்டும். அதாவது ரொம்ப ஆசையா ஆவலா நம்மளுக்காக இணைப்பை பிடிச்சி வந்தாங்க. வீட்டில் யாரோ கைபேசியை பிட்டிங்கிட்டாங்க, குடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு நல்ல பாடல் கேட்போம். பண்பலை நூறு புழுவியா இந்தியில்.

நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்
5: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
6: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
7: பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகிறான் அப்படின்னு ஒரு பெரியவர் பேசினார்.

0: காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
0: கோடை பன்மலை நொறுபுள்ளியில் சைபால்
3: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
4: சைபால்
0: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகிறான் அப்படின்னு ஒரு பெரியவர் பேசினார் ஒரு கோவிலில். தைத்திரிய உபநிஷத்து அப்படி சொல்லுதான். இதை கேட்கும்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அது எப்படி பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான்னா, சிங்கத்தை அறிந்தவன் சிங்கமாகறானா, தோசையை அறிந்தவன் தோசை ஆகிறானா? இப்படிப்பட்ட சந்தேகம் நமக்கு வர்றதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, இது இயற்கை. இதுக்கு அந்த பெரியவரே பதில் சொல்கிறார், சிங்கம் வேற நாம் வேற, அதனால் சிங்கத்தை அறிந்தவன் சிங்கமாக மாட்டான், ஆனால் பிரம்மம் வேற நாம் வேற இல்லை, அதனால் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான் அப்படிங்கிறது அவரோட விளக்கம். மனிதன் அவன்தான் தான் பிரம்மங்கிறது தெரியாததுனால தான் அதை வேற எங்கேயோ தேடிட்டுருக்கிறான், கடைசியில் அது தான் தாங்கிறது புரிஞ்சுக்கிற பொழுது அவன் பிரம்மமாயிடுறான். இதை விளக்கிறதுக்கு ஒரு உபநிஷத்து கதையே இருக்குது, நமக்கு தெரிஞ்ச கதை தான், ஆனால் அதை வேறு விதமான அர்த்தத்தில் விளையாட்டாக சொல்லிகிட்ருக்குறோம். ஒரு சமயம் ஒரு 10 நண்பர்கள் ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்கிறாங்க, குறுக்க ஒரு நதி, அதை கடந்து அடுத்த பக்கம் போகணும். எல்லாரும் ஒரு வழியாக கடந்து அடுத்த கரைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லோரும் பத்திரமாக வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எண்ணி பார்க்குறான் அந்த கூட்டத்து தலைவன். அவங்க மொத்தம் 10 பேர், ஆனால் அவன் எண்ணி பார்க்குறப்போ 9 தான் வருது. ஏன்னா அவன் தன்னை விட்டுவிட்டான், எதிரில் நிற்கிறவங்கள மட்டுமே எண்ணுறான். ஐயோ 10வது ஆள் எங்கேங்கிறான், பதறான். சரி நீ இரு நான் எண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தன் வந்து எண்ணுறான், அவனும் தன்னை விட்டுவிட்டு எண்ணுறான், 9 தான் வருது. எல்லோரும் கொய்ய முறையோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வர்றார், என்ன விஷயம்னு விசாரிக்கிறார். 10வது ஆள் 6 அடிச்சுட்டு போட்டுது அப்படின்னு சொல்லி இவங்க அழகிறாங்க. சரி அழாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவனை பார்த்து இப்படி வாங்குறார் வர்றான். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு தரம் எண்ணு பார்க்கலாம்ங்கிறார். 1, 2, 3 ஆரம்பித்து 9 வந்து முடிக்கிறான். உடனே பெரியவர், நீ தான் அந்த 10வது ஆள் அப்படிங்கிறார். இது உண்மை, நாம் தான் அது, நாம் தான் நம்மளை வேறு எங்கேயோ தேடிட்டுருக்குறோம். நாம் எங்கேயோ தேடிட்டுருக்குறோமே அந்த பிரம்மம் நாம் தான். இப்படி ஒரு பெரிய உண்மையை விளக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு கதை சொல்லப்பட்டது. ஆனால் அதை வந்து நாம் வேறு விதமாக வேடிக்கையாக உபயோகப்படுத்திக்கிட்டுருக்குறோம். எப்படி தெரியுமா, ஒரு ஆத்தங்கரையில் ஒரு 10 பேர் முழிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த பக்கமாக வந்த ஒருத்தன் ஏன் இப்படி முழிச்சுக்கிட்டு நிற்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறான். எங்களுக்கு நீச்சல் தெரியாது, நாங்கள்லாம் அடுத்த கரைக்கு போய் சேரணும் அப்படின்னாங்களாம். சரி நாங்கள் கொண்டுட்டு போய் விடுறேன். எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்த உடனே ஆளுக்கு 1 ரூபா வீதமாக மொத்தம் 10 ரூபா எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்கான் இவன். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இவன் ஒவ்வொருத்தராக கையை பிடிச்சி மெதுவாக ஆற்றுல இறக்கி அழைச்சிட்டு போயிட்டான். 9 பேரை கரை சேர்த்துட்டான். 10வது ஆள் பாதி ஆற்றுல போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு வெள்ளம் வந்துட்டுது, புடி நழுவி போச்சு, கையை விட்டுட்டான், வெள்ளம் அடிச்சிட்டு போயிட்டுது. அழைச்சிட்டு வந்தவன் நீச்சல் அடித்து தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்துட்டான். கரையில் இருந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இருந்தாலும் இவன் உடம்பு பூரா நனைஞ்சி கொஞ்சம் அதிகமாகவும் மூச்சு வாங்க நின்றுக்கிட்டு இருந்தானா, ஏங்க ஏன் இப்படி மூச்சு வாங்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு இவன் கொஞ்சமாக அலட்டிக்காமல் சொன்னானா, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுக்க வேண்டிய 10 ரூபாயில் 1 ரூபா குறைஞ்சி போச்சு, அவ்வளோதான்
0: அப்படின்னானா. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
0: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
6: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சிவகுமார், அண்ணமுத்து, நிவேதா, சஞ்சு வாழ்த்துக்கள். கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் பங்கேற்ற உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிறைவு பெறுகிறது மனதோடு ராகம். மீண்டும் மனதோடு ராக பாடும் நாளை காலை 8 மணிக்கு. தூரத்து சொந்தங்களோடு வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. விடைபெறுகிறேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எட்டு திசை மிசை மெட்டுக்களை தரும் உங்கள் கோடை பண்பலை 100.5 என்னும் சில நிமிடங்களில் கேட்கலாம் உஷா சான்போர் ஆயிலின் வானவில் மறைக்க முடியுமா. வருமுன் செவி கொடுப்போம் செய்திச் சுருக்கத்திற்கு.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3ஆம் இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை 105.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வெள்ளோர் பிராண்ட் அரிசியின் நீரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகிந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: அணில்

0: பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சி.
4: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
5: ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
0: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
0: இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.

இனிய வணக்கம் நீர்களே. மறக்க முடியுமா என்ன என்பது பல உணர்வுகளை உள்ளடக்கிய ஒரு ஆழமான கேள்வி அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் மறக்க முடியாத பல நினைவுகள் இருக்கும் எல்லாரோட மனதிலையும். பழைய வாழ்க்கை முறை, சோகம், மகிழ்ச்சி, பல உணர்ச்சிகளை கொண்டு ஏதோ ஒரு வடிவில் நம்மோட நம் நினைவோட பயணம் செய்யும் ஒரு அழியாத ஒரு நினைவு அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் பழைய ஞாபகங்கள் நம்மளை பின்னோக்கி இழுத்து சென்று பழைய நாட்களை நினைவுபடுத்தக்கூடிய ஒன்று. அதிலையும் பழைய வாழ்க்கை முறை என்பது நம் வாழ்வின் சிறந்த அங்கம் அப்படின்னே சொல்லலாம். சிறு வயது நினைவுகள், குடும்ப உறவுகள், அதிலும் சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா இப்படின்னு கடந்து வந்த வாழ்க்கை, நம்ம மீண்டும் திரும்பி பார்க்கக்கூடிய வாழ்க்கை முறை, கூட்டு குடும்ப நினைவுகள், அந்த இனிய காலம் எக்காலத்திலையும் மறக்க முடியாது அப்படின்னே சொல்லக்கூடிய ஒன்று. மகிழ்ச்சியான மறக்க முடியாத தருணங்கள் நம் ஆழ் மனதில் ஆழமாக பதியப்பட்டவை. கிராமத்து மண் வாசனை, பாட்டி கதைகள், உறவுகளுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், உறவுகளோட பிணைப்பு, எளிமையான மன நிம்மதியான வாழ்வு, பெற்றோர்களின் பக்குவமான வழிகாட்டுகதை, அம்மா அப்பா அவங்க கிட்ட அடி வாங்கி அழும்போது நம் சாய்ந்து கொண்ட பாட்டியின் மடி, அவர்கள் கூறும் அனுபவ அறிவுரைகள், நம்ம தாத்தா டே அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரலை கேட்டு அஞ்சு நடுங்கிய காலம், அவங்களோட அன்பும் கண்டிப்பும் எப்படிப்பட்டது, மண் சாலைகளில் நம்ம நண்பர்களோடு நடந்த நாட்கள், பசுமையான வயல்வெளிகள், மின்மினி பூச்சிகள், அட்டிப்பட்டியில் செய்த விளையாட்டு வாகனங்கள், ஏதோ ஒரு வீட்டில் இருக்கும் தொலைக்காட்சி பெட்டி, அதில் இருக்கக்கூடிய படத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே காத்திருந்து நம்ம நண்பர்களோடும் உறவுகளோடும் பார்த்த தருணம், தொலைபேசியே இல்லாத வீடுகள், மழையில் நினைந்த நாட்கள், மழைக்காக காத்திருந்து காகிதத்தில் கப்பல் விட்ட தருணங்கள், திருவிழா அப்படின்னு சொன்ன உடனே ஊரே கோலாகலமாக இருக்கும், பல வேளையில் பலகாரமாக இட்லியே ரசித்து நம்ம உண்ட காலங்கள், கண்ணாமூச்சி, கிட்டிப்புள்ளி, பம்பரம், கோலி குண்டு, சடுகுடு, பல்லாங்குழி, உரியடி, பச்சை குதிரை, இப்படி பல விளையாட்டுகள் நம்மளோட நட்பையும் உடல் திறனையும் சுறுசுறுப்பையும் வளர்க்கக்கூடிய விதத்தில் நமக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்புகள்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஆரோக்கியமான உணவு வகைகள், நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்த காலத்தில் அப்படின்னு சொல்ல தொடங்கும் போதே அதில் ஆயிரம் ஆயிரம் விடயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இப்படிப்பட்ட அழகான மனதில் பதிந்த பல விடயங்கள், இதையெல்லாம் நம்மளால் எப்பவுமே மறக்கவே முடியாது, மறக்கக்கூடாத ஒன்று. இதைத்தான் கேட்டிருக்கிறது கோடி பண்பலையின் இன்றைய வானவில் நிகழ்ச்சி, மறக்க முடியுமா என்ற வண்ணத்தில். மறக்க முடியுமா சொல்ல வாருங்கள். மறைக்காமல் கோடி பண்பலையோடு இணைந்து அறிமுகங்கள் 24 24 24 சகோதரிகள் 24 24 29 மற்ற அனைத்து நேய உறவுகளும் 24 24 29 293 என்ற எண்களிலும் 0045 42 நிகழ்ச்சியில் உங்களோடு இணை காத்திருக்கிறேன். மெலின் ரமேஷ்.

0: இந்த பாடலை கேட்கும்போது எவ்வளோ விடயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிகழ்ச்சியோடு இணையக்கூடிய முதல் நீர் வாங்க பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: சிவகாமி, திண்டுக்கல் மாவட்டம் சின்னவயத்திலிருந்து பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கர்நாடக சங்கீதம் படிக்கணும்னு ஆசை இருந்தது மேடம். அது வந்து 2005 என்னோட 45வது வயதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மேடம். ஒரு வருடம் வந்து கர்நாடக சங்கீதம் படிச்சோம் மேடம். அது வந்து என்னால மறக்க முடியாது மேடம்.
0: சங்கீதம் ரொம்ப அழகா தொடங்கி வச்சிருக்காங்க சிவகாமி அம்மா. சங்கீதத்தோட படுத்தினர் வாங்க பேசலாம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா.
2: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனியர் சாலமன்றாஜ். வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க ஐயா. சொல்லுங்க ஐயா.
2: மறக்க முடியுமா அப்படிங்கிற தலைப்புங்க. ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி நான் வந்து 8வது 9வது படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலாம் பசங்கள்லாம் சேர்ந்து வந்து குழுவா சேர்ந்து விளையாட்டு விளையாடுவோம். என்ன என்ன விளையாட்டுனா, வந்து இந்த டயர் வண்டி இருக்கு, சைக்கிள் டயர்
0: பார்த்தீங்களா,
2: அந்த டயரை எடுத்து ஒரு குரூப்பை 2 குரூப்பா பிரிஞ்சுக்குருவோம். பிரிஞ்சு அந்த குரூப்புக்கு வந்து டயரை ஓட்டிக்கிட்டு அதுல சண்டை வரும். அதை ஓட்டிக்கிட்டு அந்த டயரை வீழ்த்தணும். அந்த மாதிரி வீழ்த்தி அந்த அவுட் பண்ணணும். அது ஒரு விளையாட்டா இருக்கு. நாங்க இரவு பகல் பாராம
0: அதை வந்து இப்ப விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட ரொம்ப அருமையாதா இருக்கும் அப்படின்றத சொல்ல வந்தாங்க. ரொம்ப அழகா நன்றிங்க. தொடர்ந்து பேசலாம் கோடி பண்பலையின் வானவி நிகழ்ச்சிகள்.
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
9: வாவ்,
8: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
10: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
12: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
13: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
14: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
15: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
16: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
15: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
16: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
15: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
16: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல்.

0: மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
1: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோல் கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் www.mahindra.org.
4: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில். பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், சேலம்.
7: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
8: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
7: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
8: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
7: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
8: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலைவாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
9: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
11: உடனடியாக
12: திரவியம் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி பெரியகுளம், பிளஸ் டூவில் மதிப்பெண் அடிப்படையில் 25%, 50% மற்றும் 75% கட்டண சலுகை உண்டு. மாநில அளவில் விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கட்டணம் முற்றிலும் இலவசம். அனைத்து இளங்கலை மற்றும் முதுகலை பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. செல் 7373710626.
13: திருச்சி சாரதாஸ்.
14: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
13: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
15: கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
16: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா,
17: ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சி
15: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
18: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
19: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
15: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
6: பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், சேலம்.
20: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 யாதுமாகி யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினராக நம்மோடு இங்கே கோயம்புத்தூரை சார்ந்த லதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
21: பொண்ணுங்கன்னா கொஞ்சம் அப்பா பொண்ணுங்களாவே எல்லாரும் வளர்ந்துடுறாங்க. ஏதோ ஒரு விதத்துல நம்ம மெரிட்டரும் அப்பா எல்லாம் செல்லும் கொடுத்துறதுனால எல்லாரும் அப்பா பொண்ணா போயிடுறாங்க. ஆனா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு தருணத்துல இந்த உலகத்துல அம்மா மாதிரி நமக்கு யாருமே செய்யவோ காத்திருக்கவோ

0: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: நீலகிரி மலைப்பகுதியில் வாழும் தோடர் மக்கள் தங்கள் தனித்துவமான பண்பாடு மற்றும் கைவினை பாரம்பரியத்திற்காக அறியப்படுகிறார்கள். அவர்களின் முக்கிய கைவினை தோடர் எம்ப்ராய்டரி. புகூர் பெண்கள் செய்யும் பாரம்பரிய கைத்தையல் கலை. வெள்ளி துணியில் சிவப்பு மற்றும் கருப்பு நிற ஜியோமெட்ரிக் வடிவங்கள் தைக்கப்படுகின்றன. இந்த வடிவங்கள் இயற்கை, எருமை கொம்புகள், புனித இடங்களை பிரதிபலிக்கின்றன. இத்துணிகள் விழாக்கள் மற்றும் சடங்குகளில் முக்கியமாக அணியப்படுகின்றன. எருமை தோடர் சமூகத்தில் முக்கிய சின்னம். பால் சார்ந்த வாழ்க்கை முறையிலும் சடங்குகளிலும் அது மைய பங்கு வகிக்கிறது. எருமைகள் புனிதமாக கருதப்படுகின்றன. தோடர் பூசாரிகளின் சடங்குகளும் அவற்றோடு இணைந்துள்ளன. தோடர் சமூகத்தின் வாழ்வியல் இயற்கையோடு இணைந்த ஒரு உயிர்ப்பான பண்பாடு.
3: சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம். மேலும் விவரங்களுக்கு தொல்குடி .in.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
0: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
9: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நாவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
12: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா? கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
13: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
12: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207-8233.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கோடை பன்மலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சியின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஆஹா, என்ன ஒரு அற்புதமான வரிகள்! காலையில் எழுந்த உடனே அந்த பள்ளிக்கு போகக்கூடிய அந்த நாட்கள், அல்லையும் விடுமுறை அப்படின்னு வரப்போ இன்றைக்கு ஒரு நாளாவது தூங்கிக்கிறேம்மா அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது, பின்னாடியிருந்தே நம்மளை தட்டி எழுப்புவாங்க அம்மா, அப்படிப்பட்ட அந்த காலம் மறுக்க முடியுமா? அதுதான் இன்றைய வானிலை நிகழ்ச்சி கேட்டிருக்கிறது. 9:26 பண்பலையோடு கரம் சீர்க்கும் நீவரும் வாங்க பேசலாம். வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். கோடி பண்பலையின் வானவில் நிகழ்ச்சியை மறக்க முடியுமா என்ற வண்ணத்தோடு. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சகோதரி அவர்களே.
0: சொல்லுங்கய்யா, உங்க பேர் சொல்லுங்கய்யா.
1: தேனி மாவட்டம் டீசு புலாவரம் நாலுமலை அடிவார ரங்கநாதன் பேசுறேம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: அம்மா, இன்னைக்கு மனித வாழ்றதுக்கு முதல் தேவை உணவு தான். 1965 நெல்லுச்சோரவே கண்ணில் பார்க்க முடியாது. அப்போ வந்து இந்த தீபாவளி ஆடி நல்ல நாப்பிள்ளனா அன்னைக்கிட்டேன் நமக்கு மூட்டை நெல்லுச்சோறு வீட்டில் காட்டுவாங்க. வெள்ள சோளத்தில் ஆட்டி தோசை போடுவாங்க. அப்போ நல்ல நாள் டயத்தில் தான் அன்னைக்கு நைட்டில் தூக்கமே வராது. எப்போ 4 எழுந்திரிச்சு சுட்டு கொடுப்பாங்கன்னு பல்லு விளக்காம கூட நாளை சாப்பிட்டுருவோம். சட்னி இட்னி எதுவும் இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போனா மத்தியானம் 1 சோறு 1 தண்ணியை ஊற்றுவாங்க. மதியம் அந்த சோத்துக்காக வேண்டிய பள்ளிக்கூடத்துல 65 போக வேண்டியது இருந்துச்சு. டேப்லெட் போட்டு 2 கூட மதியத்துக்கு மேல போகாம இருந்துக்கலாம். அன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாப்பாடுகள்லாம் எவ்வளவு போச்சு. கீரையில் இது எங்கன்னு பார்த்தாலும் நெல்லுச்சோறா கிடக்கு. அன்னைக்கு வெறும் கூழு தேங்கம்மா, 3
0: கேரளா
1: சோள கூழு இது தேங்கம்மா.
0: உணவு ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம யோசித்தோம்னா தெரியும், எத்தனை நாட்கள் வந்து நம்ம உணவை வந்து எப்படிலாம் வீணடிக்கிறோம். அந்த நமக்கு தேவையானதை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு மீதி இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம யாருக்காவது கொடுத்து விடலாம், இல்லைன்னா தேவைக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து உணவு சமைக்கலாம், சாப்பிட்லாம். உணவு வந்து எவ்வளோ முக்கியமான ஒன்று, ஆரோக்கியமான ஒன்று அந்த காலத்தில் அப்படின்னு அவர் தொடங்குறப்பயே தெரியுது அதனுடைய மகத்துவம் எப்படிப்பட்டதாக இருந்தது. அதுலேயும் உணவு சொல்லவே வேணாம். இப்போ யார் எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்? நலமா இருக்கோங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: மறக்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க, தலைப்புல நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. மறக்க முடியாத விஷயத்த பூரா சொல்லிட்டீங்க. இருந்தாலும் ரத்தன சுருக்கமா ஒரு விஷயத்த சொல்ல
0: விரும்புறேன்.
2: மாமா எல்லாம் பாத்தீங்கன்னா 6 ஒரே 9 வீட்டுல இருந்தோம். அப்ப வந்து எல்லா வீட்லயும் எங்க வீட்லயும் 9 பிள்ளை, மாமா வீட்டுல 8 பிள்ளை, எல்லா வீட்லயும் 8, 9, 10 பிள்ளை அந்த மாதிரி எல்லா வீட்லயும். அப்ப பாத்தீங்கன்னா அப்ப சிறுதானியம் தானே, ஒரு வீட்டுல சாமிச்சோறு வேறு வேறு, ஒரு வீட்டுல கறி திட்டுவாங்க, ஒரு வீட்டுல கூழ் காசுவாங்க. நாங்க வந்து எல்லா பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா அப்ப காலையில எழுந்திரிச்சு போவேன். எங்க எங்க என்ன சோறுனா எங்க மாமா வீட்டு பிள்ளை கூட எங்க வீட்டுல வந்து சாமிச்சோறு சாப்பிடுவாங்க. நான் கூழ சாய் விருப்பம் வீட்டுல போய்
0: சாப்பிடுவேன்.
2: அந்த மாதிரி நெருக்கமா இருந்தேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல 8 அதிகமா
0: இருக்கேன்.
2: அப்ப எங்க வீட்டுல 12 வரைக்கும் பால் வாங்குறவங்க, மோர் வாங்குறவங்க, நெய் வாங்குறவங்க கூட்டம் குறையவே செய்யாது.
0: அதுவும் ஆரோக்கியமான உணவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு வீட்லயும் போய் சாப்பிடறது, அதுவும் இல்லாம கூட்டாஞ்சோறு, அதெல்லாம் வந்து சொல்லும் போதே எப்படி இருக்கும். ஒவ்வொருத்தர்ல இருந்து வீட்டிலேருந்து ஒவ்வொன்று கொண்டு வந்து எல்லாம் சேர்ந்து அதை சமைச்சு, அதில் உப்பு காரம் இருக்கா என்னன்னு தெரியாது, ஆனால் அன்போடு சேர்ந்து சமைக்கிறப்ப எல்லாரும் சேர்ந்து உணவு விடுறது, அதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அனுபவம், அதெல்லாம் வந்து மறக்க முடியுமா? ரொம்ப அழகாக சொன்னாங்க. தொடர்ந்து பேசலாம் கோடி பண்பலையின் வானவில் நிகழ்ச்சியில்.
3: குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ

0: பார்க் மல்லூர் சேலம்.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
7: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகிந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சி.
6: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
7: ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
1: வழங்கிய வானதில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
9: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
10: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
9: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: இணைந்து வழங்கியோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
11: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
12: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் மங்களப்பட்டி அரசு தொடக்கப்பள்ளி அருகில் இருந்து வலம் வர உள்ளது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.

0: ஒன்பது மணி 34 நிமிடத்தில் பண்பலையோடு கரம் சேர்க்கும் நேயர், வாங்க பேசலாம். வணக்கம். வானவில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், மறக்க முடியுமா அப்படின்றத நம்ம நேயர்கள் ரொம்ப அழகாவே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இனிப்பில் யார் எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்?
1: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டம் திரளி கிராமத்திலிருந்து மாயக்கண்ணன் பேசுறீங்கம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க. ஏன் சொல்லுங்க?
1: ஆமா, இரண்டு நிகழ்வு பதிவு பண்ணணும் நினைக்கிறீங்கம்மா. நான் 8th படிக்கையில திருமங்கலம் இலக்கிய பேரவையில பாரதியார் கவிதை எழுதி எனது தமிழாசிரியர் திருப்பே பூலோக சுந்தர விஜயன் அவர்கிட்ட முதன்முறையா பரிசு வாங்கினதுங்கம்மா. இரண்டாவது நிகழ்வு உலக வானொலி தினத்துல வானொலியும் நானும் என்ற தலைப்புல கவிதை எழுதி நமது கோடை பண்பலையில நேரலையில பங்கேற்று பேசிய தருணம்.
0: எல்லாமே ஒவ்வொன்றுமே வந்து நம்முடைய

0: மனதில் வந்து ஒரு கல்வெட்டு மாதிரி அப்படியே செதுக்கி வச்சோம் அப்படின்னு அது என்றுமே அழியாத மாதிரி அப்படியே இருக்கு. அதுதான் நம்ம நேயர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா, சேலம் தண்டபாணி
0: சொல்லுங்கய்யா.
1: சில விஷயங்களை வந்து மறக்கணும்னு நினைச்சு, அதாவது இந்த நெஞ்சை கிள்ளி விட்டு சென்ற விஷயங்களை மறந்தாலும் நெஞ்சை தைத்து விட்டு சென்ற நினைவுகள்லாம் மறக்க முடியறதில்ல. அந்த நெஞ்சை கிள்ளிய விஷயம் அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடத்துல அந்த காக்கா கடி கடிச்சு சாப்பிடுவோம். அந்த சாரு எல்லாம் வந்து எச்சில் பண்ணங்களை சாப்பிடக்கூடாது, ஈ மெச்சில் பண்ணங்களை சாப்பிடக்கூடாதுன்னு எச்சரிப்பாங்க.
0: அப்ப
1: நாங்க என்ன பண்ணோம், இந்த சட்டையை தூக்கி விட்டு அந்த பொருளை வச்சு கலவரண்டையை வச்சு கடிச்சு சாப்பிடுவோம், நாளுக்கு பாதி சாப்பிடுவோம். இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவுகளா இருக்குது. ஆனா நெஞ்சை தைத்த விஷயம் அப்படின்னு ஒண்ணுன்னா, நீச்சல் கத்துக்கு போவோம் மக்களத்துல, எங்க ஊர் கிணறுன்னு ஒண்ணு இருக்கு.
0: சரி,
1: அதுல சகமா நாள நாலஞ்சு பேருக்கு நீச்சல் கத்துட்டு இருந்த சமயத்துல ஒரு நண்பன் வந்து நீர்ல மூழ்கி இறந்து போறாரு. அது வந்து ரெண்டு நாள் கழிச்சு எடுக்கும் போது அதை பார்க்கும் போது இந்த மாதிரி எங்களால் மறக்க முடியல. இன்னைக்கு கூட அந்த மாதிரி மாணவர்கள்லாம் வந்து நீச்சல் தக்க பாதுகாப்போட குளிக்க நீச்சல் கத்துக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.
0: நிச்சயமாக, நீச்சல் எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யும்போது நம்ம பயிற்சி எடுத்துப்போ, அதுக்கு முறையான பாதுகாப்போட கூடிய பயிற்சியும் வந்து நிச்சயமா தேவைதாங்கய்யா. ரொம்ப அழகா சொன்னீங்க. படுத்த நீர் வாங்க பேசலாம். வணக்கம்
2: அக்கா. வணக்கம்.
0: சொல்லுங்க.
2: சமயபுரம் சர்வேஸ்வரி.
0: சொல்லுங்க சர்வேஸ்வரி
2: அக்கா. எனக்கு சின்ன வயசுல தாயம்
0: விளையாடுவேன்.
2: தாயம் விளையாடும் போது எனக்கு காயின் அவுத்த தெரியாது, என்ன வந்து வெட்டிட்டு போயிருவாங்க, நான் தோத்துருவேன்.
0: சரி,
2: அப்ப வந்து உட்காந்து அழுவேன். அப்புறமா தான் அது என்ன அப்படின்ட்டு அப்புறமா நல்லா விளையாட கத்துக்கிட்டேன். அதுதான் என்னால மறக்கவே முடியாது.
0: அதாவது பல பயிற்சி மூலமா நீங்க கத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க விளையாடுறப்ப எப்படி இருந்தது?
2: ஆமாக்கா, அதுக்கப்புறம் நல்லா விளையாடுவேன்.
0: ஆஹா, அதுதான் அதுதான்.
2: எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி காய் நகர்த்தணும் எப்படி இது பண்ணணும் தெரியாது. தெரியாம வெச்சினா அவங்க அடுத்த நிமிஷமே என் காயை வெட்டிடுவாங்க. அப்புறமா நல்லா கத்துக்கிட்டேன்.
0: சரிங்க சரிங்க,
2: கத்துக்கிட்டேன். அப்புறமா விளையாடும் போது நானும் ஜெயிச்சிருவேன்.
3: வெற்றி பெற்ற ஒரு அனுபவம் சொல்லலாம், தோல்வி பெற்ற வருத்தப்பட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு.
0: சரி,
3: நாம எல்லாம் படிக்கிறப்பெல்லாம் பேப்பர்ல வருமா, அடுத்த நாள் தான் பாத்து தெரிஞ்சுக்குவோம். அப்ப என்னதா, 97 இருக்கும், 98 இருக்கா, 99 இருக்கும். அப்ப பக்கு பக்கம் நடிச்சுக்கோ, ஐயோ இல்லையே
0: இல்லையேன்னு.
3: அப்ப கூட ஒரு சில சொல்லுவாங்க, அது விடுபட்டு இருக்கப்பா, அவசரப்படாத, ஏதோ பண்ணிக்காத.
0: நம்ம சரியா பாக்காம கூட இருந்திருப்போம் வேகத்துல, பதட்டத்துல.
3: ஆமா, வேகத்துல இருப்போம். அதனால அப்படின்னு சொல்லி நம்ம ஆறுதல் படுத்தி அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம பார்த்தோம், நம்ம நம்பர் வந்திருக்கோம். இதெல்லாம் நடந்திருக்குமா? அப்ப
0: ஆமா, உண்மைதான். நம்ம இந்த பதட்டத்தோட பாக்குறப்ப அது நம்ம இருக்கும் கண்ணு முன்னாடிதான், அது நமக்கு தெரியாத மாதிரியே இருக்கும். அதெல்லாம் ஒரு சிறந்த அனுபவம். அது மட்டும் இல்லாம நம்ம போய் வந்து நம்மளுடைய தேர்வு முடிவுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த வகுப்புனாலும் சரி, நம்ம அந்த பள்ளிக்கு போய் அந்த முதல் நாள் திரும்பவும் பள்ளி தொடங்கிருச்சு, அடுத்த கல்வி ஆண்டு அப்படின்றப்ப, ஐயோ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வகுப்புக்கு போக போகிறோமா இல்லையா அப்படின்ற ஒரு பதட்டத்தோடு போன உடனே நம்மளுடைய ஆசிரியர்கள்லாம் நம்மளுடைய பேரை வாசிப்பாங்க. வாசிக்கும்போது நம்ம பேர் வருதா வருதா வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்போம். ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல, என்னடா இது வரைக்கும் நம்மளுடைய பேர் வரலையே அப்படின்னு பார்த்துட்டு, அந்த இறுதி நேரத்தில் நம்மளுடைய பேர் வாசிக்கிறப்ப அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்க எல்லாருமே அடுத்த வகுப்புக்கு போறீங்க அப்படின்னு சொல்றப்ப, அந்த பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வரப்ப, அம்மா நான் பாஸ் ஆயிட்டேன், இந்த கிளாஸ்க்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப, அதெல்லாம் ஒரு எப்படிப்பட்ட அனுபவங்கள், அதெல்லாம் நினைக்கிறப்ப இப்ப எவ்வளோ ஒரு மகிழ்வா இருக்கும், அதெல்லாம் வந்து மறக்க முடியுமா? தொடர்ந்து பேசலாம் கோடிப்பன் விலகின் வானிப்பு நிகழ்ச்சியில்.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
9: வாவ்,
8: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
10: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப்

0: ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாத் சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
0: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
4: Jenny's Institute of Hotel Management.
5: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
4: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
5: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
4: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
5: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: காண்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் www.mahindra.org.
8: திருச்சி சாரதாஸ்,
9: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 7.
11: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
12: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
11: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
12: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
0: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
13: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி, மதுரை.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
0: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: மறக்க முடியுமா இப்படிப்பட்ட அனுபவங்களை? கோடை பண்பொழியோடு இணைந்து இப்பொழுது யார் எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்?
1: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: கோயில்பட்டியில இருந்து சந்திரசேகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: என்னுடைய வாழ்க்கையே நான் ஒரு மறக்க முடியாத ஒவ்வொரு காலகட்டத்தையும் இரவு பொழுதுல நினைப்பேன். 11 பேரோட கூட பிறந்தவன் நானு. அந்த காலகட்டங்களில் எங்களுக்கு எல்லாம் பெரிய தட்டுன்னு சொன்னா அலுமினிய தட்டு தான். அம்மா ரெண்டு ரெண்டு கை பழைய சோறும் அந்த தட்டு நிறைய நீர் தண்ணியை ஊத்தி ஒரு இதுல குழம்பு ஒரு இதுல ஆமோட வைப்பாங்க. 11 பிள்ளைகளுமே

0: பெரியவன்ல இருந்து கடைசி புள்ள வரைக்கும் ஒண்ணுபோல இருந்து அந்த சாப்பிட்டு அந்த காட்சி இருக்கு பாருங்க. இதுல ஏற்றத்தாழ்வே கிடையாதுமா. இன்னைக்கு எத்தனையோ வேற என்னென்னமோ சொல்றோம், படங்கள்லாம் வருது. ஆனா நான் அனுபவிச்சிருக்கிறேன், 11 பேரோட பழைய சோறு சாப்பிட்டு ஒரு சோரை தங்கச்சிக்கு ஊட்டினவெல்லாம் நானும் ஒரு ஆள்.
1: ஒரு நிகழ்வுல எவ்வளவோ விடயங்கள் வந்து ஒழிஞ்சிருக்கு, அன்பு, பாசம், பகிர்வு, அது எல்லாமே அனுபவிக்கும் போது அதெல்லாம் ஒரு அனுபவ பாடங்கள் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் அம்மா எல்லாருக்கும் சேர்ந்து எல்லாமே போட்டு சாப்பாடு குழம்பு எல்லாத்தையும் அதில் போட்டு எடுத்து நமக்கு ஒவ்வொரு உருண்டையாக கொடுக்கும்போது அதை வாங்கி நம்ம உண்ணும்போது அதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு தருணம். சொல்லிட்டே போகலாம். இப்போ சொல்ல வரக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்?
2: அம்மா வணக்கம்மா, நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசம்பாளையத்து கோவிந்தசாமிங்கம்மா.
1: சொல்லுங்க ஐயா.
2: அம்மா வந்து அந்த காலத்துல பலவரத்துல ஏறி நொங்கு வெட்டுவோம்ங்க. நொங்கு வெட்டி சாப்பிட்டு அப்புறம் கீழே வந்து நொங்கு வெட்டி கீழே எல்லா மக்களுக்கு எங்க அக்கா தங்கச்சிக்குள்ள வெட்டி கொடுத்துக்கிட்டு தம்பிக்குல வெட்டி கொடுத்துட்டு அந்த நொங்கு குடுக்காயில வண்டி சேர்த்துங்க. அதை சேர்த்திட்டு தோட்டத்துக்கு அந்த காலத்துல எருமாடு ஓட்டிட்டு போவோம்ங்க. வரும்போது அந்த எருமை மேல கோந்து வீட்டுக்கு எருமை மேல கோந்து கேட்டுவோம்ங்க. இப்ப போகும்போது ஏறி கோந்தோம்னா அது இந்த கொளார முடிச்சிட்டு போய் எங்களை கீழே தள்ளிடுங்க. வரும்போது மேஞ்சிட்டு வரும்போது அது தழுப்புல வரும்போது அது பொட்டாட்டம் வருங்க. ஆமாங்க. அப்புறம் நீச்சல் போலவுங்க, வீட்டுல பயங்கர சண்டை வந்துருங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த வெய்ய காலத்துல கிணத்துல குளிச்சுட்டு வரும்போது வீட்டுல சண்டையான சண்டையா இருக்குங்க.
1: இவ்வளவு நேரம் எங்கயா போனீங்க அப்படின்னு சொல்றப்ப அப்படியே பயந்து போய் ஒளிச்சிருப்போம்.
2: ஆமாங்க, தன்னெல்லாம் கோபல மாதிரி சேர்ந்து போயிருங்க. அத பார்த்தாலே வீட்டுல கண்டுபிடிச்சுக்கோங்க, போய் கிணத்துல குளிச்சுட்டு வரையாடா அப்படின்னு.
1: அதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட இப்ப உள்ள குழந்தைகளுக்கு வந்து அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கும் போது அதை பத்தி அவங்களுக்கு வந்து தெரியல. இப்ப வந்து அலைபிசி மூலமா அதை மட்டும்தான் பாக்குறாங்க. குழந்தை அழுதுச்சு உடனே ஏன்னா சமாதானப்படுத்துறதுக்காக உடனே கையில எடுத்து நம்மளே கொடுத்துறோம். இதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு நம்ம சொல்ல எவ்வளவோ கதைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்றப்ப அந்த குழந்தைகள் வந்து எவ்வளவு விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்தே தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கான வாய்ப்பை நம்ம தானே தர முடியும். பெற்றோர்கள், உறவினர்கள், பாட்டி கதைகளில் தொடங்கி அது எல்லாத்தையுமே நம்ம சொல்ல சொல்ல தான் அவங்களுக்கு பலவிதமான விடயங்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும். இப்போ யார், எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்? வானவில் நிகழ்ச்சியோடு இணையக்கூடிய நேயர்.
3: வணக்கங்க மேடம்.
1: வணக்கங்க.
3: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கோங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: நாமக்கல் ஜேட்டர்பாளையம் பச்சிமங்கல் பூசாரி பாலமுருகன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க.
3: அதாவது மேடம், எங்க கோவில் மேடம் மகாமுனீஸ்வரர் ஒரு 64 உயரத்துல இருக்காரு மேடம். அது கும்பாபிஷேகம் வந்து 7/3/99 நடந்தது மேடம். அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி வந்து எல்லாதீஸ்வரி பின்னணி பாடல் எல்லாதீஸ்வரி வந்து பாட்டு கச்சேரி நடத்தி ரொம்ப பிரம்மாண்டமான கும்பாபிஷேகம் நடந்தது மேடம். அதை வந்து மறக்கவே முடியாது நாளை மேடம்.
1: சரிங்க, அப்படிப்பட்ட நினைவை இன்னமும் மறக்க முடியாது அப்படின்றத நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க பாலமுருகனையா. இப்போ அடுத்த நேரி சந்திக்கு முன்பாக கூடி பண்பலையோடு இணைந்திருப்போம் வானிப்பு நிகழ்ச்சிக்காக.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
0: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
0: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா

0: மறக்க முடியவில்லைதான். இப்படிப்பட்ட நம்ம நேயர்கள்லாம் ஒவ்வொன்றும் சொல்லும்போது இப்போ கூட நம்ம அந்த காலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. அப்படிப்பட்ட தருணங்களை, இன்பமான நேரங்களை யாரால் மறக்க முடியும்? அதுதான் நம்ம நேயர்கள் எல்லாருமே நம்ம கூட பகிர்ந்துட்டுருக்காங்க. இப்போது பண்பலையோடு கரம் சேர்க்கும் நேயர் வாங்க 9:51. வணக்கம்.
1: காலை வணக்கம்மா.
0: சொல்லுங்கய்யா.
1: தருமபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜம்மா.
0: சொல்லுங்க.
1: நம்ம நேயர்கள் வந்து பழைய நினைவுகளை அற்புதமாக எடுத்து சொல்வது அனைவருக்கும் மகிழ்ச்சியா இருக்குதுமா. அது நானும் சொல்லிடுறேம்மா. 1970-71 வந்து நாங்களாம் சினிமா கொட்டாய்க்கு, அதாவது கீத்து கொட்டாய்க்கு படம் பார்க்க போவோம். 25 ரூபாய் டிக்கெட்டு, 1 ரூபாய் எட்டணும்னா 4 பேர் படம் பார்ப்போம். ஒரு படம் வந்து அதாவது நீர் நெருப்பு எம்ஜிஆர் படம், அது அதாவது 16 பேருக்கே படம் ஓட்டினாங்க 4 ரூபாய்க்கு.
0: இன்னைக்கு
1: ஒரு டீ வராது. அந்த பழைய நினைவுகள் பாத்தீங்கன்னா, அதாவது 30 நாள்னாக்கல 20 நாள் சினிமா கூட போவோம். 4 கிலோமீட்டர் நடந்து,
0: இன்னைக்கு
1: 1.5 கிலோமீட்டர் யாரும் நடக்கிறது இல்ல.
0: அன்னைக்கு
1: வந்து சினிமானா அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பைத்தியம். அதாவது செகண்ட் ஷோ தான் பார்ப்போம், ஃபர்ஸ்ட் ஷோ மேட்னி பார்த்தாங்களே யாருக்கும் அந்த நினைவு வராது. செகண்ட் ஷோக்கு தான் படம் பார்ப்போம். வந்து படம் பார்த்துட்டு வந்து காலையில வந்து ஏர் பூட்டி விவசாயம் பண்ணுவோம். அது ஒரு மகிழ்ச்சி. யாருக்கும் இன்னைக்கு அந்த மகிழ்ச்சி இல்லம்மா.
0: உண்மைதாங்க, உண்மைதான். எவ்வளோ தூரம் இருந்தாலும் நடந்து போறது, எவ்வளோ வேலை செஞ்சாலும் அந்த கலைப்பே தெரியாது. நம்ம நண்பர்களோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அந்த ஆடெல்லாம் மேய்க்கிறப்ப அது வந்து எப்படிப்பட்ட ஒரு, நம்ம எல்லாருமே அதை அனுபவிச்சோம் அப்படின்னா அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் எப்படிப்பட்டது. அந்த காலம் அது, அந்த காலம் தான். இப்போ யாரு எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்?
2: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்கய்யா.
2: காரைக்குடி சாமி பேசுறேன்மா.
0: சொல்லுங்க.
2: அதாவது நான் 2வது வகுப்பு 3வது வகுப்பு வந்து கொஞ்சம் கிராம பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த அங்க வந்து இந்த உப்புமா மதிய உணவு வந்து உப்புமா போடுவாங்க, அது சிலருக்கு தான் கொடுப்பாங்க. அதை நான் அப்படியே இப்ப எங்க சென்னையில உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். அதை எப்படி வாங்குறேன் ஐடியா பண்ணுறேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொருளுக்கு வந்து புளியம்பழம் அதெல்லாம் கடையில குனி கொடுத்தீங்கன்னா
0: வெள்ளக்கட்டி
2: அதெல்லாம் கொடுப்பாங்க. அதை நான் என்ன செய்ய, எங்க வீட்டுல நிறைய அப்படியே அங்கங்க கிடைக்கும். அதெல்லாம் எப்படி இப்ப சவுசர் பேர் எடுத்துட்டு வச்சுட்டு அவங்ககிட்ட போய் டேய் நான் வெள்ளக்கட்டி வாங்கிட்டு உப்புமா கொடுக்குறாங்க. அவங்களும் சரி சரி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள 2-3 எழுதி
0: சாப்பிட்டுருவேன்.
2: அது எங்க வீட்டுல ஒரு பாட்டி இருக்கு, இந்த காளி மீன் சொல்லி பாட்டி. அது
0: என்னை
2: ஆள காணும்னா அவ்வளவுதான், அது தெரியாம போனோம். அதெல்லாம் வந்து மறக்க, அது அது மாதிரி அதெல்லாம் ஒரு மறக்கவே முடியல. நெல்லு ஒரு ஓலை கொட்டான் இருக்கோம், அதுல கொண்டு போனோம்னா, நெல்லு கொண்டு போனோம்னா அவிச்ச சக்கரவள்ளி குழந்தை கொடுப்பாங்க. அதை நான் அந்த பையங்களோட சேர்ந்து அதை வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் அடைஞ்சு. இப்போ அதெல்லாம் எல்லாம் போச்சு.
0: சர்க்கரை விலை கிழங்கு, அதெல்லாம் குச்சி கிழங்கு, அதெல்லாம் இப்போ உள்ள குழந்தைகள் வந்து அதை வந்து பார்க்கறதுக்கே அதை கையில் கூட வந்து இது பண்ண மாட்டேன்றா, இதெல்லாம் சாப்பிட்றதா இல்லையே அப்படின்ற நிலைமைக்கு வந்து அவங்க வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம தான் அவங்கள வந்து அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துரும். கண்ணில் பார்க்கக்கூடிய எது கேட்டாலும் ஐயோ பையன் வந்து அழுவானே, நம்ம வாங்கி கொடுக்கணுமே, அடம்பிடிப்பானே அப்படின்னு நம்மளே வந்து கொஞ்ச நேரம் கூட அவங்க அந்த குழந்தைய வந்து இல்லைன்னு சொல்லாமல் உடனே உடனே வந்து நம்ம செய்யக்கூடிய கூடியதுனால அவங்க வந்து அதை பற்றிலாம் தெரிஞ்சிக்க மாட்றாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய விதத்தில் நம்ம வந்து உணவு பழக்கங்கள், நம்மளுடைய பாரம்பரிய முறைகள், விளையாட்டுகள், இப்படி எவ்வளவோ விடயங்கள் நம்ம சொல்லி சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோடி பண்பலையோடு இணைந்திருப்போம் வானவில் நிகழ்ச்சிக்காக.

0: ரொம்பவும் பச்சை பசுமையானது அந்த நினைவுகள் ஒவ்வொன்றுமே நம்முடைய மனதில் வந்து இப்போவுமே வந்து அது அழியாத ஒரு காவியமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 9:56 நிமிடத்தில் பண்பொழியோடு இனியும் நேயர் வாங்க பேசலாம். வணக்கங்க, சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா.
1: பிளஸ் டூ ரிசல்ட் வந்ததுனால வந்து என்னுடைய நினைவு நான் முயற்சி பாக்குறேன் மீண்டும். நான் வந்து பிளஸ் டூ வந்து 1980 தமிழகத்துல வந்து மேல்நிலை கல்வி அறிமுகமானப்ப முதல் பேசுமா. அப்ப வந்து வந்து உண்மையிலுமே ஒரு பதட்டமா தான் இருந்தா அதனுடைய இது என்னன்னு தெரியாதுல்ல. ரிசல்ட் வந்த அன்னைக்கு காலையில வந்து வானொலியில செய்தி கேக்குறேன், இன்னைக்கு வந்து தேர்வு
0: முடிவுன்னு.
1: ஆனா அப்பெல்லாம் செய்தித்தாள்தான் ஒரு மாலை படிப்புக்காக எல்லாரும் மாணவர்களும் அப்படி அலைஞ்சி ஒரு பேப்பர் வாங்கி உட்காந்து சுத்தி அந்த நம்பர் பாக்குறதுக்குள்ள பட்டப்பாடு.
0: ரொம்ப அழகா அதுவும் இன்றைய நாள்ல சொல்லிருக்காங்க. இன்னைக்குதான் வந்து நம்முடைய பொது தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான ரிசல்ட்டும் இன்னைக்கு தான் வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இணையத்தின் வழியாக நம்ம வந்து முடிவுகளையும் பார்த்து கொள்ளலாம். அல்லையா tnresult.nic.in என்ற இணையத்தின் வழியாகவும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ கூடி பண்பலியோடு இனியும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
2: மதுரை முனிச்சாலை கமலா கிருஷ்ணன்மா.
0: சொல்லுங்க ஐயா. கிருஷ்ணன் ஐயா.
2: நான் வந்து எனக்கு வந்து இப்போ 70 வயசு ஆக போகுது.
0: சரிங்க ஐயா.
2: 1957 ஆனா 5 வயசு ஆனதான் பள்ளிக்கூடத்திலேயே சேர்ப்பாங்க. 57 பிறந்த 62 போய் அந்த காதை வந்து கையால அந்த காதை தொடணும். தொட்டாதான் இந்த பள்ளிக்கூடத்திலேயே சேர்ப்பாங்க. அதுக்கு தொடலைன்னா அடுத்து வெளியே போக சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான் நாங்க படிச்சோம். ஆனா 4வது வரைக்கும் தான் நான் படிச்சேன்.
0: நம்ம கை வச்சு எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பல விடயங்கள் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. இன்னைக்கு நேர்கள் சொன்ன ஒரு விடயங்கள் ஒவ்வொன்றுமே வந்து திரும்பியும் நம்ம திரும்பி பாக்குற மாதிரிதான் இருக்கு நம்முடைய வாழ்க்கைகளை. பல பேர் வந்து நினைச்சிருப்பாங்க சொல்ல முடியல அப்படின்னாலும், ஆமா நம்மளும் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. பழைய வாழ்க்கையும் நினைவுகளையும் மறக்க முடியுமா? நிழலை தொடரலாம், நிஜத்தை எப்படி தொலைப்பது? பழைய வாழ்க்கை எது? வழவழப்பான கல்வெட்டு காலங்கள் மாறினாலும் மாறாதது வழவழப்பான கல்வெட்டுகள். அவை கனவுகள் வந்து போகும். நாம் கடந்து வந்த பாதையினை நினைக்கும் போது கனவுகள் வந்துதான் போகும். மறக்க முடியுமா? மறந்துதான் போக முடியுமா? அன்றைய காலம் திரும்பி பார்க்கும்போது சிந்திக்கவும் வைக்கும், சிரிப்பையும் தரும். மறக்க நினைத்தாலும் மனம் நினைக்கத்தான் செய்யும். நினைவுகள் நிஜத்தை விட நேர்த்தியானது அல்லவா? மறக்காத நினைவுகள் அத்தனையும் அனுபவங்களின் பாடங்கள். நிபந்தனையற்ற அன்பு, ஆபத்தில்லாமல் கைதூக்கிவிடும் உறவுகள், நண்பர்கள், மனதில் பொதிந்து வைத்துள்ள ஒவ்வொன்றும் அழிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அழிக்க முடியாத நினைவுகள். கடந்து வந்த மறக்க முடியாத சிறிய நிகழ்வுகள் கூட வாழ்க்கையின் மிகச்சிறந்த, மீண்டும் பெற முடியாத ஒரு பொக்கிஷம். மறக்க முடியுமா அப்படிப்பட்ட அழகிய அபூர்வமான நினைவு சின்னங்களை? நினைத்து பார்ப்போம். நேரம் கிடைக்கும் போது மனம் நெகிழ்ந்துவிடும். நிகழ்ச்சி இந்த விடைபெறுகிறேன். மெர்லின் ரமேஷ், நன்றி நேர்களே.

0: நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலையின் இன்றைய வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு பொறியின்பம் அலிஸ் நாகராஜ் மணிவண்ணன், அழைப்பு கொள் ஒருங்கிணைப்பு எஸ் கலைவாணி, கடினியாக்கம் சரஸ்வதி சங்கர் கணேஷ்.
1: தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. மாநிலத்தில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 3.81% அதிகம் தேர்ச்சி

0: பெற்றுள்ளனர். மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் 98.87% தேர்ச்சி விகிதத்தில் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை 100.5

0: கோடை பன்மலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் பன்மலை வானவில் இந்தியா.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

0: திசைகளெட்டும் போற்றப்படாமல் காத்து கிடக்கின்றன சிலரின் திறமைகள்.
1: சின்ன வயசுல சரியான கைடன்ஸ் இல்ல, அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு. முடியாதா கோச்? அப்ப நாங்கெல்லாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா?
2: இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்க திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது, திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம்.
0: முன்னுதாரணமாய் முன்னேறிவிட்டு முகம் காட்டாது காத்து கிடக்கின்றன சிலரின் முகங்கள்.
3: கழுகுகளை வம்புக்கு இழுக்கிற ஒரே பறவை காக தான். ஆனா கழுகு காகங்களை எதிர்த்து ஒருபோதும் சண்டை போடுறதுல, மாறா கழுகு மேல மேல பறக்கும் போது அப்போது காகம் உயர செல்லும் போது மூச்சு விட சிரமம் ஏற்பட்டு தானா கீழே வந்துடும். அது போல நம்ம நிலையை கண்டு கேலி கிண்டல் செஞ்ச யாரையும் நம்ம கண்டுக்காம நம்ம இலக்குல குறிக்கோடா இருந்து வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே இருக்கும் போது நம்மளை கேலி செஞ்ச சில்லறைகள் எல்லாம் தானா செதறிடும்.
0: பல நூறு சாதனைகளுக்கான கலங்கரை விளக்காக காத்து கிடக்கின்றன சிலரின் சாதனைகள்.
1: உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களே இல்ல. ஒண்ணு, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு.
0: அரிதாரம் பூசாத அந்த முகங்களையும் அவர்தம் சாதனைகளையும் அவரின் திறமைகளையும் உங்கள் செவிவசம் கொண்டு வந்து சேர்க்கின்றது கோடை பண்பலையில் வெளியே வராத வெளிச்சங்கள். களப்பயணத்தில் தேடி கண்டறிந்த வெளிச்சங்களை உங்கள் வசம் சேர்க்க நான் அறிவிப்பாளர் கார்த்திகேயன். நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.

நம்முடைய நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த புதிய சாதனை முகங்களை அறிமுகப்படுத்துறது வழக்கம். அந்த வகையில் இந்த வாரமும் ஒரு வித்தியாசமான மனிதர்களை நம்ம சந்திக்க போறோம். தன் குடும்பம், தன் குழந்தைகள் அப்படின்னு வாழக்கூடிய சுயநலமிக்க இந்த வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தை தாண்டி தன்னை சார்ந்திருக்கிற சமுதாயம் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தான் கற்றுக்கொண்ட கல்வியை இலவசமாக ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் வழங்கி வருகிறார்கள் இரண்டு நண்பர்கள். அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் அவசியம் எழுத வேண்டிய தேர்வுகளில் ஒன்று துறை தேர்வுகள். இந்த துறை தேர்வுக்கு தயாராவதற்கு ஆயிரக்கணக்கில் பயிற்சி மையங்கள் கட்டணத்தை வசூலித்து வருகின்றன. இந்த தருணத்தில் அந்த துறை தேர்வுக்குரிய பாட பகுதிகளை இலவசமாகவே ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு இருமுறை என இலவசமாக நண்பர்கள் வழங்கி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அரசினுடைய கல்வி உதவித் தொகையை பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய போட்டித் தேர்விற்கும் மாணவர்களை தயார்படுத்தி வருகிறார்கள். தன்னலம் பார்க்காமல் இந்த பொது நலனோடு அணுகக்கூடிய அந்த இரண்டு நண்பர்களைத்தான் இந்த வார நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கின்றோம். சந்திக்கலாமா அவர்களை?

0: ஐயா வணக்கங்க ஐயா.
1: வணக்கம் கார்த்திகேயன், கோடை பண்பலைக்கு எனது காலை வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் நீங்கள் முன்னெடுத்து வரக்கூடிய பல்வேறு முன்முயற்சிகளை பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். முன்னதாக உங்கள் இருவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் நீங்கள் சொல்லுங்கள்.
1: என்னுடைய பெயர் தமிழரசன். நான் அரசு உயர்நிலைப்பள்ளி வையாவூரில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிகிறேன். எனது மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம். என்னுடைய சொந்த ஊர் வந்து நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு வட்டம், வட்டூர் என்கின்ற கிராமம்.
2: உலகெல்லாம் தமிழை பறைசாற்றி கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜானகிராமன், இடைநிலை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, மலவராயன்பட்டி, அன்னவாசல் ஒன்றியம், புதுக்கோட்டை மாவட்டம்.
0: ரெண்டு நண்பர்களும் ஒன்று சேர்ந்து பல்வேறு முன்முயற்சிகளை முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. இருவராக தொடங்கி இன்றைக்கு இணைந்த கைகள் கல்விக்குழு என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி பல்வேறு முன்முயற்சிகளை முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகளை செய்துட்டு வர்றீங்க?
2: இணைந்த கைகள் அப்படிங்கிற அமைப்பே வந்து இலவச கல்வி மையம் அப்படிங்கிற ஒரு இதை தொடர்ந்து தான் நாங்கள் ஏற்படுத்தினோம். இதில் நாங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னோம்னா, வருடத்திற்கு 2 நடக்கக்கூடிய துறைத் தேர்வு மற்றும் தற்போது அரசுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள இந்த தகுதி தேர்வு, இதற்கு வகுப்பெடுத்து வருகிறோம். அதை தவிர்த்து மாணவர்களுக்கான NNMS தேர்வு, ட்ரஸ்ட் தேர்வு, அப்புறம் CM டேலண்ட் டெஸ்ட்டு, இது எல்லாத்துக்குமே நாங்கள் அந்த இணைந்த கைகள் மூலயமாக பயிற்சிகள் அளிச்சுட்டு வரோம் சார்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா,

0: இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
0: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
6: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் இருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
5: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
6: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
5: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
6: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டீ ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: திரவியம் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பெரிய குளம். விமான நிலையத்தில் பணிபுரிய வேண்டுமா? டிப்ளமோ படிப்புகள், ஏர் ஹோஸ்டஸ், கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ், ராம்ப் ஆபிசர், கேபின் க்ரூ, கார்கோ எக்ஸிக்யூட்டிவ், ஆண் பெண் இருப்பாளரும் படிக்கலாம். அட்மிஷன் நடைபெறுகிறது, குறைந்த இடங்களே உள்ளன. செல் 7373710632.
9: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி, மதுரை வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
10: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் ஆன்லைன் மூலம் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தி வரும் நண்பர்கள் தமிழரசன், ஜானகிராமன் இருவரோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.

0: இலவசமாக ஒரு கல்வி மையத்தை உருவாக்கலாம். அதன் மூலமாக அரசு ஊழியர்கள், மாணவர்கள் இவர்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கலாம், அவங்கள போட்டித் தேர்வுக்கு தயார்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு எங்கிருந்து உண்டாச்சு?
1: எங்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து ஒரு புது வாய்ப்பு அனைவருக்கும் உருவாக்கப்படுது. அது மாதிரி உருவான ஒரு வாய்ப்பு தான் இது. எனக்கு மறுக்கப்பட்ட சிறு வாய்ப்பு இன்று வந்து துறை தேர்வில் 3000 பேரை வந்து தேர்ச்சி அடைய செய்திருக்கு. அதே போன்று டெட்டில் வந்து 1000 பேரை தேர்ச்சி அடைய செய்திருக்கு. ஆன்லைன் வகுப்பின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தி இந்த இப்போ பார்த்தீங்கன்னா 23000 பேர் வந்து டெட்டு தேர்வில் படிச்சிட்ருக்காங்க. நம்ம இணைந்த கைகள் குழுவில் ஜெய்பீம்ங்கிற ஒரு படத்தினுடைய ஒரு சீனில் வர ஒரு நிகழ்ச்சி அது வந்து என்னுள்ள வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தது. அந்த மாற்றத்தினுடைய விதை தான் இணைந்த கைகள் குழு மற்ற ஆசிரியர்களுக்கு செய்யும் அனைத்து விதமான இலவச வகுப்புகள் அனைத்துக்கும் முதற்கான விதை அங்கிருந்து உருவானது தான்.
0: பொதுவாக இலவச ஆன்லைன் வகுப்புகள் அப்படின்றப்போ அதற்கான வரவேற்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கய்யா?
2: இலவசம் என்றாலே வரவேற்பு எப்படி இருக்கணும் நமக்கே தெரியும். உதாரணத்துக்கு தகுதி தேர்வு குழுவை நாங்கள் ஆரம்பிக்கும் போது வெறும் 2000 நண்பர்களை கொண்டு தான் ஆரம்பித்தோம். 2 புலன குழுவை வச்சு தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி அது 23000 பேரை தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னாலே அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த இலவச வகுப்புக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குதுன்னு. அதுக்கு காரணம் நம்ம இணைந்த கைகள் குழுவில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களும் மற்றும் இங்கே நம்ம பாடம் எடுத்து கொடுக்கக்கூடிய கருத்தாளர்களும் தான் முக்கிய காரணம். அவங்களோட ஒத்துழைப்புனால இந்த இலவச பயிற்சி வகுப்பு இன்று இமாலய வகுப்பாக மாறியுள்ளது. இன்னைக்கு வந்து எண்ணிக்கை பேசுது அப்படிங்கிறத விட இந்த எண்ணிக்கை எப்படி உருவானது அப்படின்னா இங்கே நடக்கக்கூடிய பயிற்சி முறை தான் காரணம். பயிற்சி முறை எப்படி இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து தினசரி வந்து 8:00 to 9:30 9:30 வரைக்கும் கிளாஸ் போட்டிருப்போம். அந்த கிளாஸில் நடத்தக்கூடிய பாடங்கள் நடத்துவாங்க. அந்த பாடங்களை பற்றின கொஸ்டின்ஸை ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு ஆன்லைனில்

டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டை வந்து அந்த 23,000 பேர் எழுதுவாங்க, அதுக்கான மதிப்பீடும் செஞ்சு நாங்கள் வெளியிடுவோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் இல்லை, பெரிய ப்ராசஸ். ஸோ இதில் எங்களோட கருத்தாளர்களோட மெனக்கடல் தான் இந்த இலவச பயிற்சி வகுப்பை இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு தூக்கி நிறுத்தி இருக்குது. ஸோ இந்த தருணத்தில் எங்கள் கருத்தாளர்களுக்கு நாங்கள் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சியின் நல்வாழ்த்துக்கள்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் ஆன்லைன் மூலம் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தி வரும் நண்பர்கள் தமிழரசன், ஜானகிராமன் இருவரோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.

0: ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அப்படின்னு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுக்கான அந்த துறை தேர்வுகள் அப்படிங்கிறத நடத்துகிற அதே நேரத்தில் மாணவர்கள் நலன் சார்ந்து நிறைய போட்டித் தேர்வுக்கும் நீங்கள் அவங்கள தயார்படுத்திகிட்டு இருக்கீங்க. என்னென்ன மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன்.
1: மாணவர்களுக்காக நம்ம செய்கிறது வந்து முக்கியமான ஒன்று வந்து என்எம்எம்எஸ் தேர்வு. என்எம்எம்எஸ் தேர்வு பற்றி நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஒரு சிறு விளக்கத்தை கொடுத்துட்றேன். என்எம்எம்எஸ் தேர்வு வந்து 8ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வு. இந்த தேர்வில் ஒரு மாணவன் தேர்ச்சி பெற்றால் அவன் வந்து வருஷம் வந்து 12,000 ரூபாய், 4 வருஷத்துக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 48,000 ரூபாய் கிடைக்கும்.
0: ப்ளஸ் 2 முடிக்கிற
1: வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும். அப்போது அந்த

உதவித்தொகை வந்து அவனுடைய பொருளாதாரத்துக்கும் சரி, நெக்ஸ்ட்டு அடுத்து படிக்கிற காலேஜுக்கும் சரி, அவனுக்கு வந்து ஒரு பேருதவியாக இருக்கும். அதே போன்று ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கும் நம்ம வந்து கோச்சிங் தரோம். சிஎம் டேலண்ட் எக்ஸாம், திறனாய்வு தேர்வு, மாணவர்களுக்கான முதலமைச்சரனுடைய திறனாய்வு தேர்வு, தமிழ் இலக்கிய மன்ற தேர்வு, அனைத்து தேர்வுகளுக்கும் நம்ம வந்து பயிற்சி தரோம். அந்த பயிற்சிகள் மூலமாக மாணவர்களுடைய வாழ்க்கையும் முன்னேறும், பொருளாதார லெவல்லையும் முன்னேறும். மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு அவன் வந்து அடுத்து போன்ற நீட்டு, ஜேஇஇ போன்ற தேர்வுகளெல்லாம் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு அவன் வந்து எதிர்கொள்வதற்கு மிக உதவியாக இருக்கும் இந்த தேர்வுகள் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதே மாதிரி நிறைய மாணவர்கள் ஆர்வமாக வந்து கலந்துக்கிறாங்க.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்.

0: ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் ஆன்லைன் மூலம் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தி வரும் நண்பர்கள் தமிழரசன், ஜானகிராமன் இருவரோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.

0: கல்வி மையத்தின் மூலமாக என்னென்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொல்லுகிற போதே புரியுது, இது சாதாரணமாக ஒரு நபரால் செய்யக்கூடிய பணி அல்ல, இதுக்கு பின்னாடி நிறைய பேர்த்தினுடைய உழைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த வேலைகளை நீங்கள் எப்படி பகிர்ந்துக்கிறீங்க?
1: தகுதி தேர்வு முதல் தடவை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்டுகளோட எண்ணிக்கை வந்து 2000 தான் இருந்துச்சு. அப்போ இருந்த கருத்தாளர்களுடைய எண்ணிக்கை 5-6 தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க பாஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே நாங்களும் கருத்தாளர்களாக வரோம், இலவச பயிற்சி மையத்தில் நாங்களும் ஒரு அங்கத்தினராக இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் முன் வந்தாங்க. அவங்களால இன்னைக்கு கருத்தாளர்கள்ங்கிறவங்க கிட்டத்தட்ட 65 வந்து இங்கே நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அந்த 65 வந்து தனித்தனி அணிகளாக செயல்படுறாங்க. தமிழுக்கு 10, ஆங்கிலத்துக்கு 12, கணிதத்துக்கு 1-8, அதுக்கப்புறம் அறிவியலுக்கு 10, சமூக அறிவியலுக்கு 8, உளவியலுக்கு 7 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அணியும் தனித்தனியாக செயல்படுறாங்க. அந்தந்த அணி வந்து அவங்களுக்குள்ள வேலைகளை இங்கே வந்து வேலை பகிர்வுன்னு சொல்கிறத விட வேலை நுகர்வுன்னு நாங்கள் சொல்லலாம். ஏன்னா அத்தனை பேருமே வந்து வேலைகளை வாங்கி வாங்கி பண்ணுறாங்க. எங்களுக்கு கிடைச்சிருக்க கருத்தாளர்கள் வந்து உண்மையிலேயே வந்து இதை ரொம்ப ரொம்ப அருமையாக கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு முழு மூச்சாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இந்த வேலை வந்து எங்களுக்கு வந்து பெரிய பழுவாக தெரியாமல் பெரும் வரமாக தெரிந்து கொண்டிருக்கிறது.
0: சிறப்புங்கய்யா, சிறப்பு. நீங்கள் நிறுவன தலைவர் அப்படிங்கிற வகையில் உங்ககிட்ட இதை கேட்குறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் இணைந்த கைகள் கல்வி குழுவினுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன வைத்திருக்கீங்க?
2: எதிர்கால திட்டம்னா இப்போ நடந்து கொண்டிருக்கிற டெட்டு தேர்வில் நிறைய ஆசிரியர்களை பாஸ் பண்ண வைக்கணும், அடுத்து வந்து மாணவர்கள் நலனில் அதிகமான அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய. பொது தேர்வுகள் ஒரு பக்கம் நடந்துருந்தாலும் மாணவர்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துகிற NMMS தேர்வு, ட்ரஸ்ட் தேர்வு, அடுத்து CM டேலண்ட் எக்ஸாம், இது போன்ற மற்ற தேர்வுகள் போக அடுத்தது வந்து இன்னும் கல்லூரி முடிக்கும் மாணவர்களுக்கான TNPSC தேர்வு மற்றும் TRB தேர்வு, இது போன்ற அடுத்தடுத்த தேர்வுகள் வந்து மாணவர்கள் வெற்றி அடைய செய்து இலவச வகுப்புகளை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது வந்து எங்களுடைய இந்த குழுவினுடைய மிகப்பெரிய ஆவல். அதை தொடர்ந்து செய்வோம் என்பது நம்பிக்கை. அதேமாதிரி கருத்தாளர்கள் வந்து அனைவருமே வந்து சுயநலம் இன்றி ஒவ்வொரு நாளும் எங்களை போன்றே கருத்தாளர்களும் தன்னுடைய நேரம் பாராமல் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு வகுப்பிற்கும் தங்களை வந்து அர்ப்பணித்து வகுப்பெடுத்து கொள்வது வந்து மிகவும் சிறப்பான ஒன்று. அவர்களை பாராட்டுகிறேன் இந்த தருணத்தில்.

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் மங்களப்பட்டி அரசு தொடக்கப்பள்ளி அருகில் இருந்து வலம் வர உள்ளது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
6: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
8: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
7: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
8: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
7: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
8: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரெயினிங்.

0: அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே, முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி, மதுரை.

0: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.
2: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் மங்களப்பட்டி அரசு தொடக்கப்பள்ளி அருகில் இருந்து வலம் வர உள்ளது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
0: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.
6: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் ஆன்லைன் மூலம் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தி வரும் நண்பர்கள் தமிழரசன், ஜானகிராமன் இருவரோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.

0: முகம் பார்க்காமல் வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கருத்தாளர்கள், ஒருங்கிணைக்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய அவர், எல்லாருமே வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த உங்களுடைய முன்னெடுப்புக்கு நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறதும் போற்றுதலுக்குரியது. அவங்க எந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க?
1: உண்மை உண்மை. இங்கே நீங்கள் சொன்னது வந்து இந்த வானொலியில் நாங்கள் தெரிவிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையிலேயே வந்து குரல் நட்பு அப்படிங்கிறது படி தான் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். இந்த 65 கருத்தாளர்களுமே வந்து ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாவட்டங்களை, தமிழகம் முழுவதும் உள்ள அத்தனை மாவட்டங்களிலிருந்தும் நம்ம டீமில் இணைஞ்சு பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் இதுவரைக்கும் நாங்கள் முகத்தை கூட பார்த்தது கிடையாது. அர்ப்பணிப்பு உணர்வு என்ற ஒரே ஒரு உணர்வின் மூலயமாக இணைந்த இந்த கைகள் தான் இன்று இணைந்த கைகளாக செயல்படுகிறது. இதில் வந்து குடும்பத்தாரோட பங்களிப்பு நாங்கள் ஏற்கனவே நடத்தும் போதே சொல்லுவோம். நீங்கள் வந்து கருத்தாளர்களாக இருந்தாலும் சரி, பயிற்றுனர்களாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து கற்றுக்கிற கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உங்களோட குடும்பத்தோட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு காரியத்திலையுமே நீங்கள் ஜெயிக்க முடியும். அந்த ஒத்துழைப்பு இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே வகையில் ஒரு தீக்குச்சின்னு ஒன்று இருக்குது, அது பற்றி எரியணும் அப்படின்னா ஒரு விரல்னு ஒன்று வேணும். அந்த விரலாக எங்களது குடும்பம் செயல்பட்டு இருக்குது. நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்து மற்றவங்களோட வாழ்க்கையில் ஒளியேற்ற ஒரு ஜோதியாக இருக்கிறோம் அப்படின்னு

0: நம்னா அதுக்கு காரணம் என்னோடய குடும்பத்தார் தான். அதுலேயும் முதற்கட்டமாக, அதாவது முதலாவதாக வருவது எனது துணைவியார் அஞ்சனா தேவி அவர்கள். அவங்க எப்போவுமே வந்து இந்த மாதிரி வகுப்பு எடுக்கும்போது எனக்குன்னு தனியாக அறை ஒதுக்கி கொடுத்துருவாங்க. அந்த வகுப்புறை முடிகிறது வரைக்கும் முடிச்சிட்டிங்களாப்பான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் 8 மணிக்கு வகுப்புறைங்கிறதுனால அதுக்கு முன்னாடியே எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறதுலேருந்து எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து என்னோடய பசங்க அவங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எப்படின்னா எனக்கு தொந்தரவே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்பா கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மூத்த பையன் முத்து ஜெய்சாந்த், இளைய பையன் முத்து பிரணீத் ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா கிளாஸ் எடுக்கிறாங்க நம்ம வேறு இதுக்கு போய் படிப்போம்னு சொல்லி அவங்க வேறு ரூமில் உட்காந்து படிப்பாங்க. அந்தளவுக்கு என்னோடய குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு நன் மூலமாக தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து இத்தகைய உதவிகளை செய்வதற்கு எனக்கு காரணமாக அமைந்த எனது தாய் தந்தையருக்கும், என்னோடய அத்தனை பணிகள்லேயும் எனக்கு உற்ற துணையாக விளங்கக்கூடிய என்னுடைய துணைவியார் மற்றும் எனது வாரிசுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நல்லதுங்க. எங்கள் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே டீச்சர், அதனால் வந்து அவங்களும் என்னுடைய இதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா சரி, அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவர் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காருன்னா அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரூம் ஒதுக்கி தரதுலேருந்து அவங்க அவங்களுடைய வேலையை வந்து அவங்களே செஞ்சுக்கிற மாதிரி அந்த டைமிங்கில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏதாவது தேவைனா கூட அந்த நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சுப்பாங்க, அல்லது அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் போய் என்ன ஒர்க் இருந்தாலும் பார்த்துருவோம். அந்த டைமிங்கில் குடும்பத்தினுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்குது. அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, என்னுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாருமே வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. எனக்கான ஒரு ஃப்ரீடம், எனக்கான ஒரு ஸ்பேஸு அவங்க வந்து கொடுக்கறனால தான் என்னால் வந்து அடுத்தடுத்த விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பாக செய்ய முடியுது. இந்த இணைந்த கைகளை வந்து முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து உதவி புரியுது. இந்த நேரத்தில் என்னுடைய மனைவி கல்யாணி அவர்களுக்கும், என்னுடைய குழந்தைகள் மற்றும் அப்பா அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலம் அறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 34 இயர்ஸ் 34 வயசு இருக்கக்கூடிய ஒரு லேடி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு 34 வயசு ஆகுது, நான் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் டெஸ்ட் பண்றதுக்காக போயிருந்தேன், எனக்கு இப்போ கரு முட்டைகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏன் வந்துச்சு, எனக்கு வந்து இயற்கையாகவே அப்படி இருக்கா, ஜெனட்டிக்கலாக அப்படி இருக்கா, இல்லை வந்து எனக்கு சாப்பாடு ஃபுட் ஸ்டைல் ஏதாவது லைஃப் ஸ்டைலில் ப்ராப்ளத்தினால வருதா, இதை எப்படி நான் கரெக்ட் பண்ணலாம், இது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. முதல்ல அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் வந்து, அந்த லேடி மேரேஜ் பண்ணும்போது 30 இயர்ஸ். ஓகே, நீங்கள் ஃபேமிலி லைஃப்லாம் எப்படி இருந்தீங்க, என்ன மாதிரி ஆச்சு, ஏன் 30 இயர்ஸ்லேருந்து 34 வரைக்கும் எப்படி கன்செப்ஷன் டிலே ஆச்சு, அப்போ எந்த ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணலையா அப்படின்ற நான் கேள்வி கேட்கும்போது சொன்னாங்க, இல்லை நாங்கள் வந்து ரெண்டு பேருமே ஒர்க்கிங், என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிடுவாங்க, நானும் வேலைக்கு போயிடுவேன், ரெண்டு பேரும் வந்து பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டம் தான், சண்டே அன்றைக்கி மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுவோம், சண்டே அன்றைக்கும் ரெண்டு பேரும் ஃபோன் பார்த்துட்டு இருப்போம், ரெண்டு பேருக்கும் அந்த டைம் செட் ஆகிறது இல்லை, அதனால் ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறதே ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தை இல்லாமல் இவ்வளோ வயசுக்கு அப்புறம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி இதெல்லாம் பண்ணி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஒரு வேல்யூவே இல்லைனா இது வர்த்து தானா, இந்த மணிக்கு ஏதாவது வேல்யூ இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா தாய்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய வரம், அந்த வரம் வந்து ஒரு திருக்குறளை கூட சொல்லுவாங்க, குழல் இனிது யாழ் இனிது என்பார்கள் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் இல்லையா. அதனால அந்த மழலை சொல் கேட்கும்போது நமக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு மணி கொடுக்க முடியாது. அதனால அந்த வரத்தை பெறுவதற்கு கொஞ்சம் நம்ம டைம் ப்ராப்பராக பிளான் பண்ணால் நல்லது. வாழ்க்கையில் எல்லாத்தையும் முடிச்சக்கப்புறம் தான் கன்செப்ஷன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஈஸியாக அமையிறது இல்லை. முதல்ல உங்களோட ஆன்சர், உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்தா, முதல்ல உங்கள் ஏஜ் தான் உங்கள் கரு முட்டையோட நம்பர் குறையிறதுக்கு காரணம். நான் பல தடவை இந்த ஃபேக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஏஜ் அதிகமாக உங்கள் கரு முட்டையோட நம்பரும் சரி குவாலிட்டியும் சரி கண்டிப்பாக குறைய தான் செய்யும். ஓகே, இப்போ நீங்கள் நார்மலாக இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், மினிமமாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் தான் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஒன்று வந்து டயட்டு, நல்ல இயற்கை உணவுகள், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்வரான்மெண்ட், டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல் இருக்கிறது, கர்ப்பப்பை இருக்கக்கூடிய இடமான பெல்விக் கேர்டில் அப்படின்னு சொல்லுவோம், அடி வயிறு இருக்கு இல்லையா, அதுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியான யோகா எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும்போது கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக போகும், கரு முட்டையோட பிளட் சப்ளையும் அதிகமாக போகும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக கரு முட்டையோட தரம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இதை நிறைய பேர் கன்செப்ஷன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் யோகா பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா உங்கள் பெல்விக் எலும்புக்கான அந்த பெல்விக் கேர்டிலுக்கான பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக உங்கள் கரு முட்டையோட குவாலிட்டியாக இருக்கட்டும், உங்கள் எண்டோமெட்ரியமோட குவாலிட்டியாக இருக்கட்டும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் சக்ஸஸ் ரேட் ஈஸியாக அமைவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் அது மட்டுமே உங்கள் ஏஜ் ஃபேக்டர் இருக்கிறதுனால அது மட்டுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அதே ஜெனட்டிக்கலாக வந்திருக்கலாமா அப்படின்னு கேட்டால், ஜெனட்டிக்கலாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, சில பேருடைய ஃபேமிலியிலேயே சீக்கிரமாகவே மெனோபாஸ் வந்துடும். ஏஜ் ஒரு குறிப்பிட்ட பீரியடில், இப்போல்லாம் வயசுக்கு வர்றவங்க சீக்கிரமாக வயசுக்கு வர லேடிஸ் வந்து ரொம்ப அதிகம், பெண்கள் அதிகம், 10 வயசு 8 வயசுலாம் குழந்தைங்க வயசுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஏர்லியராக வயசுக்கு வரும்போது கரு முட்டைகளும் சீக்கிரமாகவே டெப்ளீட் ஆகிடும். 40 வயசு 45 வயசுல இல்லாமல் கரு முட்டைகள் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை ப்ரீமெச்சூர் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். யங் ஏஜில் ப்ரீமெச்சூர் மெனோபாஸ் உங்கள் ஃபேமிலி ஹிஸ்டரியில் இருந்தால் ஜெனட்டிக்கலாக உங்கள் கரு முட்டையோட நம்பர் குறைவதற்கான

0: வாய்ப்புகள் இருக்கு. இது எதுவாக இருந்தாலும் உங்க ஏஜ் அதிகமா இருக்கிறதுனால கன்சீவ் ஆனுன்ற ட்ரீட்மெண்ட்டை நீங்க லேட்டா டிசைட் பண்ணிருக்கிறதுனால கொஞ்சம் அட்வான்ஸ்டா கொஞ்சம் பெட்டரான ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணீங்கன்னா இன்னும் சக்சஸ் ஈஸியா அமைவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 8358 8358 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை. வழங்கிய நலம் நலமறிய.

0: சில விஷயங்கள் டைம் போகும் போது இன்னும் ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாட் சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வளமரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் மங்களப்பட்டி அரசு தொடக்கப்பள்ளி அருகில் இருந்து வளம் வர உள்ளது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் ஆன்லைன் மூலம் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தி வரும் நண்பர்கள் தமிழரசன், ஜானகிராமன் இருவரோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.

0: சரி நண்பர்களே, நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இணைந்த கைகள் கல்விக்குழு முன்னெடுத்து வரக்கூடிய இந்த இலவச பயிற்சி மையத்தின் மூலமாக நிறைய ஆசிரிய பெருமக்களையும் நிறைய அரசு அதிகாரிகளையும் உருவாக்கிட்டு இருக்கீங்க. மாணவர் நலன் சார்ந்தும் நிறைய விஷயங்களை முன்னெடுத்துட்ருக்கீங்க. இந்த வெற்றி பயணம் இன்னமும் தொடரட்டும். கோடை பண்பலையின் மனமார்ந்த பாராட்டுதல்களும் நன்றிகளும் உங்களுக்கு. நன்றி.
1: நன்றி கார்த்திகேயன். கோடை பண்பலை 100.5க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
2: கோடை பண்பலை 100.5 நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.

என்ன நண்பர்களே, இந்த வார சிறப்பு விருந்தினர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்களை கேட்டீர்களா? நமக்கென வாழாது பிறரையும் வாழ்வித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. கல்வி, கல்வியின் மூலம் பெறப்படும் அறிவு, இவை இரண்டும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில்தான் சிறப்பு பெறுகிறது. அந்த வகையில் கல்வி உதவித்தொகை பெறும் வகையில் பல்வேறு மாணவர்களுக்கு இலவச ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளை நடத்தி மாணவர்களை முன்னேற்றமடைய செய்து வரும் நண்பர்கள் தமிழரசன், ஜானகிராமன் இருவரோடு சந்தித்த இந்த நேர்காணல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்கிற மன நிறைவோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். அறிவிப்பாளர் கார்த்திகேயன் மீண்டும் வரும் திங்கள் காலை 10 மணிக்கு வரும் வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே. தானே.

தீமை அழித்து பதையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பதையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள்

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு. யாதுமாகி யாதுமாகி
1: யாதுமாகி நின்றாய்.
0: இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி
2: அன்னையர் தினத்தை ஒட்டிய
0: சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினராக நம்மோடு இங்கே கோயம்புத்தூரை சார்ந்த லதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
3: பொண்ணுங்கன்னா கொஞ்சம் அப்பா பொண்ணுங்களாவே எல்லாரும் வளர்ந்துடுறாங்க. ஏதோ ஒரு விதத்துல நம்ம மெரிட்டரும் அப்பா எல்லாம் செல்லும் கொடுத்துறதுனால எல்லாரும் அப்பா பொண்ணா போயிடுறாங்க. ஆனா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு தருணத்துல இந்த உலகத்துல அம்மா மாதிரி நமக்கு யாருமே செய்யவோ காத்திருக்கவோ விட்டு கொடுக்கவோ முடியவே முடியாது.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
4: கோடை பண்பலையில் இன்னைக்கு கேட்கலாம் ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சி வழங்கும் தேடி வரும் பண்பலை வரும் முன்பாய் செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. மாநிலத்தில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 3.81% அதிக தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் 98.87% தேர்ச்சி வீதத்தில் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. குஜராத் மாநிலம் சோம்நாத் கோயில் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தின் எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சூரிநாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்னை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலனில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அசாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார்.

0: நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர், சேலம், கோவை அணிகள் முதல் மூன்று இடங்களை பிடித்தன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

0: பன்மலை 100.5 ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சி வழங்கும் தேடி வரும் பன்மலை.
1: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
2: ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
0: இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: இசைச்சரம் தொடுக்கும் உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்கலாம் தேடி வரும் பண்பலை. இன்றைய தேடி வரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் மங்களப்பட்டி அரசு தொடக்கப்பள்ளி அருகிலிருந்து நேய உள்ளங்களை வளாகத்தில் சந்திக்கிறார் உதயசூரியன்.
1: வணக்கம் நேர்களே, கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. வழக்கமாக இதர நாட்கள்ல ஏரிச்சாலையில ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளையும் சந்திக்கக்கூடிய நிகழ்வாக 11 to 12 வரைக்கும் வரும். அதுல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காலநிலையை பத்தி ஸ்டுடியோல இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் கேட்பாங்க. அங்க எப்படி குளிர்வா இருக்கிறதா, மரங்கள்லாம் வந்து ரொம்ப பனிப்பொழிவா இருக்கா அப்படின்றது எல்லாம் சொல்லுவாங்க. அதையே இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேயர்களை தேடி வந்திருக்கிறோம். எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் மங்களப்பட்டின்ற ஒரு கிராமத்துலதான் இன்னைக்கான தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி வர இருக்குங்க. நல்ல கடுமையான வெயிலாகத்தான் இருந்தது. இந்த வானம் அழுதால் தான் பூமி சிரிக்கும் அப்படிம்பாங்க. அந்த முதல் 2 வரியும் மட்டும் எடுத்துக்கிட்டா வானம் நல்ல மழையை தந்தால் பூமி சிரிக்கும் அப்படின்ற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரிதான் நேற்று இரவு நல்ல மழை பொழிவாக இருக்கிறதுனால நல்ல உக்கரமா இருந்ததுங்க. இன்னைக்கு பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு நேர்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்க வந்து தொடக்கப்பள்ளி அருகில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வேப்ப மரம், அப்படியே பேச்சுவாக்குல கேட்டப்போ அறளவு மலைக்கு வந்து இந்த மரத்து கீழே நிக்கலாங்க அந்த அளவுக்கு அப்படின்னாங்க. பொதுவா காத்தடிக்கிறப்ப மழை பொழிவளப்பும் மரங்களுக்கு கீழ் நிற்க கூடாது அப்படிம்பாங்க. இதுதான் அவர் சொல்றது, அடர்த்தியான மரம் என்பதை உண்மையாக சொல்வதற்கு அதை சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடிய இங்க தபால் அலுவலகம், அதே போல சுத்தி ஒரு 200-300 வீடுகளில் இருக்கக்கூடிய மங்களப்பட்டி கிராமத்துல இருந்தா இன்னைக்கான தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி நடக்க இருக்கு. ஐயா வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்கய்யா. எதிர்பார்ப்பாங்க அல்லது குளிர்காலத்துல நேரமா டீ கேப்பாங்க இல்லங்க? நீங்க எத்தனை மணிக்கு?
2: நாங்க ஒரு 6 மணிக்கு மேலதான் வந்து டீ போடுறோம்.
1: கிராமங்கள் அப்படின்னா அதுக்கு மேலதான் வருவாங்க?
2: அதுக்கு மேலதான் வருவாங்க.
1: பலகாரம் என்ன போடுவீங்க?
2: பலகாரம் வந்து சமோசா மத்த
1: காலையில ஒருவேளை மட்டுங்களா?

0: வேலை மட்டும் தான் ஒரு நாள்
1: மட்டும் தான். ஒரு நாளைக்கு இத்தனை விற்பனை ஆகும் தெரியுங்களாங்க?
0: தெரியும் தெரியும். பத்து நூறு வடைக்கு பக்கமா விற்கிறது பலகாரம்.
1: அந்த பலகாரத்துக்கும் ஏன்னா ஒரு நாள் வீட்டுல செய்யறதுக்கே சிரமமா இருக்கு. நீங்க தினந்தோறும் அந்த பலகாரங்கள் செய்யறீங்க, அந்த பக்கத்தால சிரிக்கிறாங்க, அந்த
2: கஷ்டம்
0: அதையும் வாங்கி வச்சு நாங்க வியாபாரம் பண்ணுவோங்க.
1: வேலையும் இருக்கு.
0: ஆமாங்க.
1: அம்மா வணக்கம்.
2: வணக்கம்.
1: எடுத்து கும்பிடுறீங்க. சொல்லுங்கம்மா.
2: வஞ்சாத்தாள்.
1: வஞ்சாத்தாள்மா. இப்போ 50 எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கா
2: சொன்னீங்க? கல்யாணத்துக்கு முன்ன வச்சு வச்சிருக்காங்க.
1: சரி சரி. நீங்க இந்த டீ கடை அனுபவம் அப்படின்றது இங்க வந்ததுக்கு அப்புறம்
2: தானுங்களா?
1: வீட்டுல போடுற டீ இங்க போடுற டீ ஒரே மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் நல்லாத்தான் போடணும்.
1: சரி, என்ன அஜெண்ட கேட்டுக்கிறேன்.
2: விவசாயம் நெல் கரும்பு
1: தேங்காய் விவசாயிக்கு லாபங்களா இல்ல உங்ககிட்ட தேங்காய் போறது லாபமா இருக்குங்களா?
2: வெயிலுக்கு வெடிப்பு வருங்க. இளநீர்காய் வெட்டா
1: இந்த மழைக்காலம் வந்ததுன்னா இந்த வேலை கொஞ்சம் பாதிப்பு.
2: ஆமாங்க.
1: ஒரு 2 மாசத்துக்கு வந்து சிரமம்.
2: ஆமாங்க.
3: பெரும்பாலும்
1: வீடுகளிலேயே சமைச்சுக்குவாங்க. அதையும் தாண்டி இங்க வர்றாங்க அப்படின்னா சுவையா சமைக்கணும்.
3: ஆமாங்க. இங்க பக்கத்துல கடை இருந்து வெளியில இருந்து வர்ற ஆளுங்க அப்படியே வந்து
1: வாங்குவாங்க.
3: ஆமாங்க. இப்ப நான் ஒரு 7 மாசமா தான் வச்சிருக்கோம்.
1: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் காங்கேய மட்டம் மங்களப்பட்டி கிராமத்திலிருந்து நேரலையாக
4: எல்லாத்திலையும் ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் புட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
6: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
10: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
9: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
10: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
9: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
10: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டீ ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை.

0: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டிய டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: நாம் இணைந்திருக்கிறோம் கொடை பண்பலை 100.5 ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சி வழங்கிக் கொண்டிருக்கும் தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: காலை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் மங்களப்பட்டி கிராமத்துல இருந்து தாங்க வந்துட்டு இருக்கு. அம்மா வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: என்ன
0: பண்ணிட்டு
1: நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
0: என்ன தோட்டத்துலங்க?
1: தோட்டத்துல எள்ளு போட்டுக்கிறாங்க, சோளம் போட்டுக்கிறோம், ஆடு மாடு இருக்கு.
0: இப்போ கடலை, நெல், எள் இதுல வந்து கொஞ்சம் சிரமமானது
1: நெல்லுங்களா? வெயில வச்சிருந்தே மறுக்கா ஒட்கா சேர்த்தி தட்டி எடுத்து மறுக்கா சளிச்சு தூத்தணும்.
0: ஒரு வாரத்து வேலை இருக்கும்.
1: இருக்குங்க.
0: என்ன எள்ளு நிலவரங்க?
1: எள்ளு வந்து புடுங்கி வச்சிருக்காங்க, ஆறு நாளைக்கு அவிஞ்சதுக்கு அப்புறம் தட்டி தூத்தி சுத்தம் பண்ணணும். கல் மண்ணல்ல தெரியலங்க இப்போதைக்கு எப்படி இருக்குதுன்னு.
0: நல்லதுங்க.
1: சரி,
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: உபஸ்ரீ.
0: உபஸ்ரீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிச்சுட்டு இருக்கேன். நந்தா காலேஜ் ஃபைனல் இயர்.
0: கம்ப்யூட்டர் டெக்னாலஜி.
1: ஆமா.
0: என்னென்னலாம் கத்துக்கிங்க கூடா?
1: ஐடி ஃபீல்ட் செக்டார்ல படிச்சுட்டு
0: இருக்கேன். சரி. தொழில்ல எத்தனை பேர் இருக்கீங்க?
1: தொழில்ல 8 பேர் இருக்காங்க.
0: முறை முடிந்து இப்போ கல்லூரி?
1: இப்போ 18 நம்பர் செம் ஆரம்பிக்குது.
0: செம்.
1: ஆமா.
0: அட்டானமஸ்
1: இல்ல, யுனிவர்சிட்டி, பாரதியார் யுனிவர்சிட்டி.
0: ஆஹா, சரி. உங்களுக்கு அப்படின்றதுனால மத்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கெல்லாம் தேர்வுகள் முடிஞ்சு விடுமுறையில் இருப்பாங்க. உங்களுக்கு தேர்வு ஆரம்பிக்கிறதே
1: லாஸ்ட் செம் ஆரம்பிச்சு
0: விடுமுறை கிடைக்குங்களா?
1: இல்ல இப்ப செம் ஸ்டடி லீவ்ல இருக்கும்.

பாடல் மட்டும் பாடல் பாடிக்கிறேங்க. ரிதம் படத்துல இருந்து

0: வேண்டா காதல் ஊரு கேட்டால் சொல்வேனே அதை கேட்டால் சொல்வேனே
1: நன்றிங்க.
0: தொடர்ந்து பேசும் நேயர்களே, கொடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் மங்களப்பட்டியிலிருந்து நேரலையாக.
2: Jenny's Institute of Hotel Management.
3: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
2: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
3: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
2: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
3: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: 45 அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
6: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சியின் நல்வாழ்த்துக்கள்.
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்,

0: பண்பலை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் மங்களப்பட்டி கிராமத்தில இருந்து வந்துட்டுங்க. ஊரனுடைய தலைவாசல் பகுதியில இருந்துட்டு அது கள்ளுக்கட்டு கீழே அப்படி ஒரு சின்ன டீ கடை அருகில வந்து பெரிய மேல்நிலை தொட்டி இருக்குது. வணக்கம் தம்பி, பேர் சொல்லுங்க.
1: என் பேர் விஸ்வகாதித்யா. நான் வந்து 8th முடிச்சுட்டு இப்ப 9th போறேன். நான் வந்து ஜெயம் வித்யா பவன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன், வெள்ளக்கோவில்.
0: எத்தனை நாள் விடுமுறைங்க?
1: எனக்கு வந்து ஒரு 52 நாள் விடுமுறைங்க.
0: எனக்கு
1: வந்து 14
0: வாகனங்கள்ல வந்து 18
1: வயதுக்கு
2: அது குறைஞ்சுதான் இருக்கு. அதை நம்ம தான் பண்ணி கொடுக்க முடியல.

0: மனசுக்கு குளிர்ச்சி
1: இப்போ புரிஞ்சியா எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னு.

0: காலை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி நேயர்களை தேடி அவர்களை ஊருக்கே வந்து நேரடியா பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து திருப்பூர் மாவட்டம் தாங்கையம் வட்டம் மங்களப்பட்டி கிராமத்துல இருந்து வந்துட்டு இருக்குங்க. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: கீதா.
0: கீதாம்மா, சாப்பிட்டீங்களா?
1: உடைச்சுதான் எடுக்கணுங்க.

0: பொதுவா வந்து முதலாளிகள் விட மாட்டாங்க, ஆனா போனதமாவே கூட்டிட்டு வந்ததா சொல்லி சொல்றீங்க. வானொலி கேப்பீங்க, ரேடியோ கேப்பீங்களா?
1: கேட்டுட்டே வேலை செய்வாங்க.
0: நாங்க
1: இப்போ 2 மாசம் வேலை செஞ்சிட்டு
0: இருக்கீங்க.
1: சொந்த ஊருங்க திண்டுக்கல்
0: மாவட்டம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்ன ஒரு கடையில கூட்டம் அதிகமா இருக்குற பட்சத்துல
1: இன்னொரு
0: கடையில இருக்கு. அருகிலே
1: இருக்கா
0: கூடுதலா ஏதாவது விற்பனை பண்ண வேண்டியதா இருக்கும். அது வந்து நீங்க உங்க கடைக்கே கொண்டு வந்துருவாங்களாங்க, இல்ல நீங்க வெளியில போய்?
1: எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. சில பொருளும் நாங்க வெளியில போய் வாங்குவோம்.
0: வெளியில போய் வாங்குவோம்.
2: வேலையும்
0: அந்த வேலை ரெண்டு வேலையும் பாதிக்காதுங்களா?
2: அதெல்லாம் பாதிக்கல.
0: மாலை நேரங்கள்ல அல்லது இரவு நேரங்கள்ல ஒவ்வொரு கடைக்கும் மாறுபடுறதுக்கான காரணம் என்னங்க? செய்யக்கூலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறதுக்கு அந்த நூலினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி
2: மாறுங்களா?
0: வந்து ஒவ்வொருத்தரும்
2: ஒரு மாதிரி
0: தூக்கிட்டுருவாங்க சிலர். மழை காலத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த வட்ட வடிவத்துல இருப்பீங்க. இப்ப எது பெஸ்ட்ன்றீங்க? எது நல்ல காயும் அடக்குறதுலயே வந்து நல்ல டெய்லர் அடக்கினாலும் சரியா வராது. வேலை குறையுன்றனால
2: பண்ணிடுறாங்க.
0: இந்த கட்டை கட்டுறதுலயே சின்ன கட்டை பெரிய கட்டை கட்டுறாங்கல்ல, அதுலயும் வந்து வித்தியாசம்
3: நிலத்துக்கு
0: சரிங்க. அப்போ நிலத்தை ஒட்டினா என்ன பத்திரமா கொண்டு வருவாங்க?
3: பத்திரம்
0: அதை நீங்க பாக்குற வேலை இருக்கும். தனியா
3: இல்லைங்களா?
0: எத்தனை வருஷம் வரைக்கும் அந்த இது போட்டு பார்த்தா கரெக்டா தெரியுங்க?
3: 10 வருஷம்.
0: ரியல் எஸ்டேட்ன்றப்போ எப்படிங்கய்யா?
3: இடம் வாங்கி அப்படி பாட்டி கொடுத்து கமிஷன் வாங்கி
0: இந்த இடத்துல இருக்கு அப்படின்றது. இப்போ நீங்க அலைபேசியினுடைய பயன்பாடு இருக்கனால நிறைய வந்து அதுவும் உங்களுக்கு உதவியா இருக்கும்.
3: உதவியா இருக்கு.
0: நீங்க போய் லேண்ட் ஆஃப் சுத்தி பாத்துட்டு வருவீங்க. நகர தொட்டி எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றதெல்லாம் பாப்பீங்களா? இங்க மூத்தாம்பாளையத்துல இங்க விற்பனை இடங்கள் இங்க எல்லாம் இருக்கு. வெள்ளக்கோயில் கிராமங்கள்ல பெரும்பாலும் அவ்வளவு சீக்கிரம் விற்க
3: மாட்டாங்க.
0: நன்றி. கோடைப்பண்பலையில ஐயா வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: பாட்டு வாத்தியார் உங்களை அறிமுகப்படுத்தி வச்சாங்க.
4: சித்த வைத்தியர். ஆமாங்க.
0: என்னோட
4: பேரு குப்புச்சாமி சித்தான். நான் பேஸ்புக்ல இருக்கேன். நான் ஒரு 17 வருஷமா
0: சித்த வைத்தியம்
4: பாத்துட்டு இருக்கிறேங்க.
0: எப்படி வைத்தியம் தேடி உங்களுக்கு நாடி வருவாங்களா?
4: ஆமாங்க.
0: நீங்க அங்க போவீங்களா?
4: இல்ல இங்க வந்துருவாங்க. நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நம்ம ஆன்லைன்லயே கொடுத்துட்டு இருக்க மருந்துகள் கொடுத்துட்டு இருக்கோம். அனுப்பி வச்சிருவோம். அனுப்பி வச்சிருவாங்க.
0: அதே போல ஆலோசனையும் உங்களுக்கு கேட்பாங்களா?
4: கேட்பாங்க.
0: அலைபேசி வழியா நீங்க
4: கொடுத்துட்டாங்க. ஆமா.
0: ஆமா. உணவு முறை எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெரும்பாலும் இப்போ அந்த கம்மஞ்சோறு ராகி சோறோ கிளறக்கு அல்லது முடியறது இல்ல, அதுக்கு தகுந்த வரைக்கும் மாற்று இருக்கு இல்லைங்களா? ஆனா பழைய உணவு முறைகள் வந்து உங்களுடைய ஒரு மனிதன் நோயின்றி வாழ்வதற்கு இப்போ பழைய பண்பாட்டுப்படி அந்த உணவு முறைகள் மாறி இருக்கிறது அப்படின்றத சொல்றாங்களே, நிஜமா போயிங்களா?
4: இன்னைக்கு மெயின் பிரச்சனை பாத்தீங்கன்னா

0: ஒயிட் ரைஸ்னாலதான் பெரும்பாலும் பிரச்சனைகள் வருது. ஏன்னா அதுல வந்து முழுக்க முழுக்க கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால அது வாயு பிரச்சனையை உண்டாக்கி உடம்புல வந்து வாதத்தை அதிகப்படுத்துது. அதனால முத்தோசங்களும் அதிகமாகி நம்மளுக்கு நோய்களை மாறுது.
1: அதனால வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கும்.
0: ஆமா, மேக்சிமம் ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு மருந்துகள் எடுக்கும் போது நம்மளுக்கு விரைவா நோய்கள் குணமாகும்.
1: நல்லது, நன்றிங்க. தொடர்ந்து பேசும் நேரில் கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் மங்களப்பட்டியிலிருந்து நேரலையாக

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
2: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
1: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
2: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
1: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
2: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
4: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
3: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
4: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244504444.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஊரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
7: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: யுஜி பிரிவில் BSc மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI மற்றும்
7: BA தமிழ், இங்கிலீஷ், BCA, BBA, BCOM, CA, BCOM, PA ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
7: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல், கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
6: போட்டித் தேர்வு பயிற்சிகள் மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
7: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
6: செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
7: தொடர்புக்கு 9994098417.
8: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி இன்னைக்கு மங்களப்பட்டியில இருந்தா வந்துட்டு இருக்குங்க. அம்மா வணக்கம், பேர் சொல்லுங்க.
9: சரசுங்க.
8: சரிங்களா?
9: இதே ஊரு தானுங்க.
8: என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா?
9: நாங்க அந்த 100 நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கோம்.
8: சரி சரி. என்ன சாப்பிட்டீங்களா? சென்னை, வாழை
9: எல்லாம் பண்றாங்க.
8: கரும்பு எல்லாம் இருக்குங்களா?
9: ஆமாங்க.
8: விடுமுறை அப்படின்றது உங்களுக்கு இருக்குங்களா?
9: இருக்குங்க.
8: எங்க போவீங்க?
9: வேலை இருந்தா போவோம், இல்லைனா வீட்டுல.
8: வீட்டுல சரிங்களா? நன்றிங்க.
9: நன்றி.
8: வணக்கங்க.
10: வணக்கம்.
8: பேர் சொல்லுங்கய்யா.
10: வெள்ள கோவில் எஸ் மணிங்க.
8: என்ன பண்ணிட்டுங்கய்யா?
10: செங்கல் துளையா ஆலாபுளாக்கு மண்டபம், கல்யாண மண்டபம். நமது வெள்ள கோவிலுக்கு 100.5 உடம்பில் ஒரு உறுப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் எப்பம், கோடான ஓடியையும் மனதிலே நீங்காத இடம் பிடித்த எப்பம் அவர்களுக்கு நமது ஏரியாவுக்கு வந்து வருகிறது என்று உதய அண்ணனுக்கும் எல்லார நேயர்களுக்கும், இப்பொழுது தேர்ச்சி பெற்ற 12th வகுப்பு மாணவர் மாணவிகளுக்கும், தோல்விற்ற அன்பு செல்வங்களுக்கும், கலங்காதவர்கள் தோல்வி என்றால் அடுத்தது வெற்றி நிச்சயம் என்று சொல்லி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன்.
8: மனசிலிருந்து ஆசையாவது. நன்றி. நன்றி ஐயா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
11: என் பேரு சிவானந்தம். என்ன வெள்ள கோயில்ல டெய்லர் வச்சிருக்காங்க, வடக்கோட்டில். ஒரு 35 வருஷமா அந்த இதே தொழில் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு.
8: சரிங்க. சரிங்க.
11: ஆரம்ப காலத்துல பழகினதே இதே தொழில் தான் உங்களுக்கு.
8: சரிங்க.
11: கஜ ஊசி புடிச்சதுல இருந்து இதே இதுதான் உங்களுக்கு.
8: வேலையை கத்துக்கிற அடிப்படையில இருந்து.
11: ஆமாங்க. ஆமா.
8: வெள்ள கோயில் இருந்து வீடு எல்லாம் பக்கங்களா? கடையும்
11: கடை வீடு பக்கம் தான். 1 கிலோமீட்டர் உங்களுக்கு.
8: ஆடையை வந்து கண்ணுல பார்த்தோம் அல்லது வந்து தொட்டு பார்த்தோம், இது வந்து குவாலிட்டி அல்லது வந்து இது இந்த ரேட்டுக்கு எடுக்கலாம் அப்படின்றத?
11: அது கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா தெரியும்.
8: கம்பெனியை வாங்கக்கூடியவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய தகவல் என்னங்க?

0: துணி வந்து காட்டன் இந்த மாதிரி விஸ்கோஸ் ஸ்பன்னு இந்த மாதிரி போட்டா கொஞ்சம் உடம்புக்கு நல்லாவும் இருக்கு, கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கு. பாலிஸ்டர் இது மாதிரி எல்லாம் போட்டோம்னா எந்த அளவுக்கு விலை கம்மியா எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு துணியினுடைய தரம் கம்மியா இருக்கு. அது துணி நம்ம பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா. ரெடிமேடுங்கறத எடுத்தோம்னா ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டோம்னா அதுக்கு மேல பழைய துணி மாதிரி இதாகி
1: எடுக்கிறப்ப நல்ல துணியா
2: எடுத்துட்டா. ஆமா ஆமா ஆமா. வணக்கம் வணக்கம். நான் சென்னிமலையில இருந்து
1: இடக்காட்டுன்னு
2: ஒரு 30 கிலோமீட்டர் வரீங்கண்ணா வந்துருக்கீங்க. நாங்க போரலும் போட்டுருக்கிறீங்கன்னா அதுவா விவசாயம் பாட்டு
1: இருக்கிறேங்க.
2: விவசாயத்துல இப்ப தென்னமரம் இருக்கீங்கன்னா அதுவா சோளம் போட்டுருக்கிறேங்க. மாடு ரெண்டு இருக்குங்கண்ணா பாத்துட்டு இருக்கிறேங்க. அதுவா போரலும் போட்டுருக்கிறேங்க. நாலு தெரி போட்டுருக்கிறேங்க. வீட்டுல நானும் பாத்துக்கோங்க. கொடைக்கானல் வந்து எங்களுக்கு உசுறு மாறிங்க வச்சுங்களேன். 25 வருஷமா ஆமா பொறுத்தாம வந்து வந்துட்டு
1: இருக்கிறேங்கண்ணா.
2: ஆமா வந்து பாக்கணுங்களேன். பாத்துட்டு வந்தேங்க. நானே நண்பர் ஆறுமுகம் ஒரு ரெண்டு பேரும் வந்தேங்கண்ணா. சரிங்க உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். சரி நன்றிங்க. மக்களுக்கு அப்படியே
1: தோட்டத்துக்கு
2: போய் எடுத்துட்டு வந்து எல்லாம் ஊர் ஊருக்கு போய்
1: வணக்கம் தம்பி.
3: காங்கேயம் வட்டம்

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மட்டம் மங்களப்பட்டியிலிருந்து. வணக்கங்க.
6: வணக்கங்க சார். இன்று அனிதா ஃப்ரம் வெள்ளக்கோயில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். இன்றும் இணைத்திரியா என் இசை தோழி கோடை பண்பலை 100.5 காலை வணக்கம். எங்களை தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சோ மச். பரவர்
5: சரி பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து சில நேரங்கள்ல பேருந்து வசதி இருக்கக்கூடிய ஊர்களுக்கு தான் போயிடலாம். அப்படியே தாண்டி கிராமங்களுக்கு.
6: ஆமாங்க சார்.
5: எப்படி ஒரு நேரலை நிகழ்வுகள்ல எப்படி ஆர்வம் பங்கெடுத்துக்க?
6: ஆர்வமா பங்கெடுத்துக்கிட்டேன் சார்.
5: இந்த மாதிரி நேரலையிலயும்
6: இயற்கையின் கொடை வந்து கொடைக்கானல் என்றால் இறைவனின் கொடை நம்ம கோடை பண்பலைக்கு. அவளுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
5: நன்றிங்க. பேர் சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்க?
7: நேர்களை சந்தித்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உதயசூரியன் நன்றி. வணக்கம் நேர்களை.

கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் தேதி வரும் பண்பலை. நேய உள்ளங்களை சந்தித்து நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் உதயசூரியன். இனிய அலைவரிசை 100.5 இனி கேட்கலாம் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் யாதுமாகி.

0: நேரம்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மட்டுதாவணி மதுரை.
2: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02.
3: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: என்றும் மாறாத அன்பு உறவுகளின் உன்னதம். அகிலத்தில் இதற்கு ஈடு இணையாக எடுத்து வைக்க எதுவும் இல்லை. ஆம், தாயின் அன்புக்கு ஈடாக இவ்வுலகில் எதுவும் இல்லை. நம் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது தாயின் அன்பை பறைசாற்ற யாதுமாகி யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி அன்னையர் தினத்தை ஒட்டிய சிறப்பு யாதுமாகி. சிறப்பு விருந்தினராக நம்மோடு உரையாட இருக்கிறார் கோயம்புத்தூரை சார்ந்த, அகில இந்திய அளவில் குடிமை பணிகள் தேர்வில் 18வது இடமும் தமிழகத்தில் 3வது இடமும் பெற்ற ஆர் ஸ்ருதி அவர்களின் தாயாரான லதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள்.
5: வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 யாதுமாகி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். யாதுமாகி சாதனை மகளிரின் சரித்திரம் சொல்லும் நிகழ்ச்சி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அன்னையர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 சார்பாக அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்னை அப்படின்னும் போதே கருணை, அன்பு, தனி குணநலன்களும் பெற்ற ஒருவர். அன்னைக்கு ஈடு அன்னை மட்டும்தான். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய் நம் முன்னாடி அமர்ந்திருக்கிறாங்க. அகில இந்திய அளவில் குடிமை பணிகள் தேர்வில் 18வது இடம், தமிழகத்தில் 3வது இடம் பிடித்துள்ள கோயம்புத்தூரை சேர்ந்த ஆர் ஸ்ருதி அவர்களினுடைய அன்னை, தாய், அம்மா நம் முன்னாடி அமர்ந்திருக்கிறாங்க. அவங்களுடைய முகத்துல ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அத்தனையும் வெளிப்படுது. அவங்க இந்த மேடைக்கு பொருத்தமானவர்களாக இருப்பாங்க இன்றைய நாள்ல அப்படின்னு சொல்லி அவங்களை அழைத்து நாம பேசுறதுக்கு காத்துட்டு இருக்கிறோம். அம்மா வணக்கம்.
6: வணக்கம்.
5: முதல்ல உங்களுக்கு அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்.
6: ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். கேட்கிற நேயர் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
5: ரொம்ப கணீர்னு பேசுறீங்க. நீங்க இல்லத்தரசின்னு சொன்னாங்க, ஆனா உங்களுடைய ஆளுமை உங்களுடைய தோற்றத்துல வெளிப்படுது. இல்லத்தின் அரசியாக இருக்கிறதுனாலயா?
6: எனக்கு வீட்டுல எல்லாரும் கொடுத்த ஃப்ரீடம் என்ன அப்படி வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோட பேரண்ட்ஸ், என்னோட கணவர், என்னோட குழந்தைங்க. ஒருவேளை அது உங்களுக்கு அப்படி தெரியுமோ என்னவோ தெரியல.
5: அன்னையர் தினத்துல கோடை பண்பலை நேயர்களோட பயணிக்கிறது எப்படி இருக்கு?
6: ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்குங்க. எனக்கு சொல்ல வார்த்தை தெரியல, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு.
5: இருக்கு. ஓகே. இந்த அன்னையர் தினத்துல ஒரு அன்னையா, இரண்டு குழந்தைகளுக்கு ஒரு தாயா, அந்த ரெண்டு குழந்தைகளை எப்படி பராமரிச்சு வளர்த்தீங்க? இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு?
6: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. வளரும் பொழுது எல்லா குழந்தைங்க மாதிரி ரொம்ப சாதாரணமா தான் வளர்த்தோம். எதையும் தனித்துவமா இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும்னு குழந்தைங்க கிட்ட பெரிய இதெல்லாம் எதுவும் நாங்க சொல்லவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், நல்ல குழந்தைங்க படிக்கணும் அப்படிதான் நினைச்சோம், அப்படிதான் படிக்க வச்சோம். ஆனா பெண் பிள்ளை அதிகமா கஷ்டப்பட வேண்டான்னு நான் ரொம்ப நினைச்சேன். அதனால அவங்கள வந்து இந்த இதுக்கு போக வேண்டான்னு நான் ரொம்ப தடுத்திருக்கேன். முதல்ல
5: எதுக்கு குடிமை பணிகள் தேர்வு எழுத வேண்டாம்,
6: எழுத வேண்டான்னு, ஏன்னா ரொம்ப கடினமா படிக்கணும். அது மட்டும் இல்லாம இவங்க ஸ்டார்டிங்ல இதுக்கு போகும்போது எனக்கு இந்த படிப்பை பத்தின நாலேஜே ரொம்ப கம்மி. அது அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு. ஆனா போருக்கு முன்னாடியே நான் ரொம்ப தடுத்தேன், வேணாம், ரொம்ப ஜாலியா இருங்க, நிறைய கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணணும், கொஞ்சம் லிபரலான ஏதாவது ஒரு ஜாபுக்கு போயிட்டு ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணும்னு நான் அவங்கள தடுத்தேன். ஆனா என்னோட பொண்ணுக்கு அதுதான் ரொம்ப இஷ்டமா இருந்துச்சு. நம்ம ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய கனவா இருந்துச்சு. சரி, ஓகே, அதுதான் விருப்பங்கும் போது நான் சொல்லி பார்த்தேன். அவங்க அதை மீறின அவங்க விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க விட்டுட்டோம் வீட்டுல பேரண்ட்ஸ். அவங்க அப்பா

0: ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. நான் தான் கொஞ்சம் எகெயின்ஸ்டா இருந்தேன், அப்புறம் விட்டுட்டேன். அப்புறம் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தான் பண்ணோம்.
1: அவங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது நீங்க சொல்லலையா நான் உன்னை அப்பவே சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வார்த்தைகள் சொல்லல?
0: அப்பவே சொன்னல அப்படிங்கிற வார்த்தையை நான் எப்பவும் சொல்லல. அவங்க ரொம்ப சின்சியரா பண்ணின ஒரு விஷயம் அப்படின்னா அது இந்த ஒரே ஒரு சிவில் சர்வீஸ்க்காக அவங்க படிச்சதை தான் நான் பாத்திருக்கேன். முன்னாடி அவங்க எல்லாமே நல்லா படிப்பாங்க, எந்த ஒரு இதுக்கும் அலட்டிக்க மாட்டாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஜாலியாவே எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவாங்க. இதுக்குதான் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சதை நான் பார்த்தேன். நான் போய் டெல்லியில அவங்க கூட எல்லாம் தங்கி இருக்கேன். அப்ப எல்லாம் எங்க கூட ஒரு நாளுக்கே 5 வார்த்தை 10 வார்த்தை பேசினாங்கன்னா ரொம்ப அதிகம். அவங்க ஃபுல் டைம் அவங்களோட ஸ்டடீஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். ஓகே, அவ்வளோ படிச்சு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் தோல்வியை பார்க்கும்போது அவங்கள விட ரொம்ப அதிகமா எங்க வீட்டுல நான் அழுதேன். ச்சே, இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி தோல்வி ஆயிடுச்சே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப கவலைப்பட்டேன், அழுதேன். எனக்கு கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி, நான் கடவுள்கிட்டையெல்லாம் கூட ரொம்ப என்னுடைய வேண்டுதல்ல ஏதாவது தவறு இருக்குமா அப்படியெல்லாம் கூட கடவுள் கேட்டிருக்கேன், அப்படியெல்லாம் அழுதேன்.
1: ஏன்னா அந்த பிரிலிம்ஸ்ல வந்து முதல்
0: தோல்வி அவங்க, ஏன்னா அவங்க ரொம்ப சின்சியரா படிப்பாங்க. அதுக்காக போய் எங்கேயுமே யார் கூடயுமே எந்த ஒரு இதையும் அவங்க கலந்துக்கவே இல்லை. என்னோட பையன் கூட வெளியில டூர் ட்ரிப் எல்லாம் போயிட்டு ஜஸ்ட் கொஞ்ச தூரம் நம்ம போயிட்டு வந்து உன்னை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது கூட என்னோட பொண்ணு அதுக்காக இல்ல இல்லண்ணா நீ போயிட்டு வந்துட்டு போட்டோ மட்டும் கொடு நான் பாத்துக்கிறேன், அப்புறமா நான் பாஸ் பண்ணிட்டு போய்க்கிறேன் அப்படி சொன்னாங்க. அப்படி எல்லாம் உட்கார்ந்து படிச்சுட்டு எப்படி இவ்வளவு பெரிய தோல்வி வந்துச்சு அப்படிங்கறது எனக்கு தாங்க முடியாத ஒரு பெயினா இருந்துச்சு.
1: ஒரு வருட உழைப்பு, ஒரு வருட டெடிக்கேஷன், யாரோடையுமே எந்த ஒரு கம்யூனிகேஷனும் தேவையில்லாம வச்சுக்காம இருந்து ஒரு தோல்வியை சந்திச்சதை
0: தாங்க முடியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசல. என்னுடைய பொண்ணு உண்மையை சொல்லணும்னா ஒரு காலேஜ் முடிச்சு வந்து இவங்க இந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் என்னோட பொண்ணு அழகான ட்ரெஸ்லயும் ஒரு பூ போட்டு வச்சு நான் பார்த்ததே இல்லை. 24 hours அவங்களோட ஸ்டடியில போக்கஸ் பண்றதை தவிர வேற யார்கிட்டயும் எந்த இதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அது வந்து எனக்கு அவங்க கிட்ட பார்த்து ரொம்ப பிரமிச்ச ஒரு விஷயம். நான் பல நேரங்கள்ல என்னோட பொண்ண என்னோட அம்மாவா பாக்குறேன்.
1: ரொம்ப பெரிய விஷயம்.
0: அவங்களோட திறமை, பொறுமை, எல்லாருக்கும் செய்யறது, அவங்க படிக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்குதான் பொறுமை இல்லையோ அப்படின்னு நான் நினைச்ச பல நிகழ்வு.
1: தன்னுடைய மகளை பார்த்து இவ்வளவு வியந்து போய் பேசுறது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி எல்லாருக்கும் தன் குழந்தை வந்து மிக உயர்வா தெரிஞ்சாலும் நீங்க சொல்லும் போது நானே என் பெண்ணை பார்க்கும் போது எங்க அம்மாவா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க. அதிசயமா இருக்குது. இல்ல ஒரு விஷயம் கேட்கணும், இவ்வளவு போல்டா வளர்ந்துருக்காங்க, இவ்வளவு தைரியமா தானே தனியா போய் படிக்கிறதுக்கு போயிருந்திருக்காங்க, அவங்க வந்து பைக் ஓட்டக்கூடியவங்களா இருக்கிறாங்க, ஃபோர் வீலர் எடுத்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்திருந்திருக்காங்க, இவ்வளவு போல்டா எப்படி வளர்ந்தாங்க? உங்களுடைய வளர்ப்பும் அதற்கு காரணமாக இருக்கும். ஆரம்பத்துல என்ன சொல்லி சொல்லி வளர்த்தீங்க?
0: பொதுவா எங்க வீட்டுல யாருமே பயப்பட மாட்டோம். நானும் அப்படிதான், என் ஹஸ்பண்டும் அப்படிதான், என் பையன் பொண்ணுனா பயங்கிறது, அதாவது சின்ன குழந்தையிலேயே தனியா ஒரு ரூம்ல பூட்டி வச்சுட்டு போனா கூட நான் வரக்கு 5 hours 6 hours ஆனா கூட அதுக்காக பயந்துக்க மாட்டாங்க. சின்னதுல இருந்தே அது பை பர்த்தோ அப்படின்னு எனக்கு இப்ப தோணுது. நாங்களும் அதுக்கு ஓகே எதுனாலும் நீ போ, செய், விளையாடு, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் விடுவோம். அதனால பயம் இல்லை. மெயின் ரீசன் அது ஒரு வேலிட் ரீசன் நான் நினைக்கிறேன். அப்புறம் என்னையே எங்க அப்பா வந்து ரொம்ப கான்பிடென்டா, ரொம்ப போல்டா எங்க வேணாலும் போறதுக்கு இந்த 40 years முன்னாடியே என்ன எங்க அப்பா டெல்லியெல்லாம் அனுப்பியிருக்காரு ஒரு விளையாடுறதுக்காக. நான் ஒரு கிராமத்தை சேர்ந்த பொண்ணு, என்ன விளையாடுறதுக்கு அவ்வளவு தூரம் அனுப்புறது எல்லாம் எங்க ஊர்ல வந்து சாத்தியமே கிடையாது. அவ்வளவு தூரம் அனுப்பணுமா அப்படிதான் எங்க அப்பாவை எல்லாரும் கேட்டிருக்காங்க. இல்ல, என் பொண்ணு ஆசைப்படுறா, என் பொண்ணால முடியுது அப்படி. அதே எல்லா குணநலங்களும் எங்கிட்ட என்னுடைய ஹஸ்பண்ட காட்டிலும் அதிகமா உண்டு. என்னோட குழந்தைங்க போய் செய்யணும், போய் அவங்க பண்ணிட்டு வரணும். என் பையன் நிறைய டிராவல் பண்ணுவான். அப்போ நான் சொல்லுவேன், நீ போ, அப்பதான் நாளைக்கு உன்னோட ஃபேமிலிய ரொம்ப அழகா ரன் பண்ண முடியும், போயிட்டு பத்திரமா வா. எனக்கு தேவையான ஒரே விஷயம் அவங்க எங்க இருக்காங்க, எப்ப வருவாங்க, சேஃபா இருக்காங்களா, இது மட்டும் தெரிஞ்சா போதும். என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும்
1: இந்த தகவல் கொடுத்துருந்தா நீங்க கவனிக்க மாட்டீங்களா? எந்த ஃப்ரெண்ட்ஸோட இருக்காங்க, என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி?
0: எனக்கு அவங்க தப்பு செய்யறதா நான் எப்பவுமே ஃபீல் பண்ணதே இல்லை. அவங்க சொல்லிடுறதுனால பெரிய பயம் வந்து அவங்க மேல வரவே இல்லை. சந்தேகமோ பயமோ அப்படி எல்லாம் வரவே இல்லை. ஏன்னா முன்னாடியே சொல்லிடுறாங்க இல்லைங்க, நான் இங்க போறோம், இங்க வர்றோம், இதை செய்யறோம். சில நேரங்கள்ல சினிமாக்கெல்லாம் போறதுக்கு கேட்கும் போது அவங்க அப்பா கொஞ்சம் பெர்மிஷன் வேணான்னு சொல்லுவாரு. அப்ப நான் கொஞ்சம் சரி அப்படின்னு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி

0: இட்டுட்டு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிடுவேன். ஏன்னா குழந்தைங்க சொல்லிட்டு செய்யறது பெரிய விஷயம். அவங்க காலேஜோ வெளியிலயோ போயிட்டு சொல்லாம எவ்வளவு விஷயம் வேணாலும் செய்யலாம், அது நமக்கு தெரிய போறது இல்ல. அவங்க பெர்மிஷன் கேட்டு போறது ரொம்ப பெரிய விஷயம்.
1: செல்லம் ரெண்டு பேருமே
0: செல்லமும் கூட தான் இருந்தாலும் அப்படி நாங்க அப்படியே வளர்ந்ததுனால அவங்களுக்கு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் வரவே இல்லைங்க.
1: இல்ல
0: ஒரு ஒரு விஷயம் நான் இங்க சொல்லியே ஆகணும். அவங்க அத்தை வீட்டுக்கு போனோம்னா வீட்டுல ரொம்ப பெரிய வீடு, அவங்க வந்து பங்களா, அங்க எல்லாம் குழந்தைங்க எல்லாமே செய்வாங்க, விளையாடுறது அங்க உள்ளயே எல்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் எடுப்பாங்க செய்வாங்க வைப்பாங்க. ஆனா என்னோட ரெண்டு குழந்தைங்களுக்கு போனா எந்த சோஃபால உட்கார்ந்துருக்காங்களோ அதுல இருந்து எழுந்து நகுந்தே வரமாட்டாங்க. அவங்க வீட்டுல ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இப்படி இருக்காங்க. நம்ம சொல்லுவோம் கண்ணா அமைதியா இருந்துக்கணும், அங்க போய் எதுவோ இது பண்ண, அதை வந்து அப்படியே ஒபே பண்ணுவாங்க ரெண்டு பேருமே. அதுல என் பொண்ணு கூட கொஞ்சம் நாட்டியா இருப்பா, கொஞ்சம் குறும்பெல்லாம் பண்ணுவா, பையன் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அது ரொம்ப அது சின்னதுல இருந்தே அவங்களுக்கு அப்படி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் நான்.

0: சிறியது.
1: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
5: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
4: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
5: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
4: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
5: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட்செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டுத்தாவணி, மதுரை.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
9: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
11: பாட்டி, என்ன குடிக்கிறீங்க?
12: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
11: இது எதுக்கு?
12: தினசரி 2 வேளை இதை வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
11: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
5: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
4: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
5: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
4: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
5: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
13: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள்.

0: தேர்வுக்கு வருகை வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
3: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
2: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8227-8233.
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
5: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
4: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
5: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
6: திண்டுக்கல்லில் NACA அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
7: 2026-27 ஆண்டிற்கான UG மற்றும் PG படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: PG பிரிவில் MA தமிழ், இங்கிலீஷ், MCOM, MCOM CA, MSc Max கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாட பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
7: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல்,
6: இலவச மருத்துவ சேவை,
7: கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
6: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
7: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
6: செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
7: தொடர்புக்கு 9940989817.
8: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சியின் நல்வாழ்த்துக்கள்.

0: பிள்ளைகளின் பெருமையையும் அன்னையின் அரவணைப்பையும் இதமாக உங்கள் செவிகளில் சேர்த்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 யாதுமாகி.
1: அன்னையர் தினத்தை ஒட்டிய
0: சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினராக நம்மோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூரை சார்ந்த லதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
2: அம்மா என்ன படிச்சிருக்கீங்கம்மா?
3: நான் பிபிஎம் படிச்சிருக்கேங்க.
2: பிபிஎம் படிச்சீங்க?
3: பேச்சுலர் ஆஃப் பிசினஸ்
2: மேனேஜ்மெண்ட் படிச்சீங்க. அப்பா அம்மாவை பத்தி சொல்லலாமா?
3: எங்க அப்பா வந்து இபில ஃபோர்மனா இருந்து ரிட்டையர்ட் ஆனாரு. எங்க அம்மா வந்து படிப்பெல்லாம் இல்ல, ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தாங்க. இப்ப எங்க அம்மா தவறிட்டாங்க. இந்த அன்னையர் தினத்துல நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். என்னுடைய எல்லா தேவைகளும் அவங்க ரொம்ப அழகா பூர்த்தி பண்ணிருக்காங்க. அவங்க இல்லைங்கும் போதுதான் அவங்களோட வேல்யூ என்னன்னு.
2: எல்லாருக்குமே தன்னுடைய தாயினும் போது ஒரு எமோஷனல் வரும். அம்மா எவ்வளவு தியாகம் பண்ணாங்க, நம்ம எதுவுமே செய்யலையோ அப்படின்னு சில நேரங்கள்ல நமக்கு தோணும் இல்லையா? நீங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்களா?
3: நான் மேக்சிமம் இல்லைங்க. எங்க அம்மாவோட எல்லா கேள்வி பதிலும் நானாவே வாழ்ந்திருக்கேன். ஏன்னா எங்க அம்மாவுக்கு வந்து காது கேட்காது. சோ அடுத்தவங்க சொல்றது அவ்வளவு சீக்கிரம் மற்றவங்களுக்கு புரியற மாதிரி எங்க அம்மாவுக்கு புரியாது. அதனால எங்க அம்மாக்கு முன்னாடி நான் போய் நின்னு அவங்க என்ன கேக்குறாங்களோ அதுக்கு நானே எங்க அம்மா என்ன பதில் சொல்லுவாங்கன்னு எனக்கு பெரும்பாலும் தெரியும். தெரியாத கேள்விக்கு மட்டும்தான் அம்மா இப்படி கேக்குறாங்க, என்ன சொல்லணும்னு கேப்பேன். இல்லன்னா நானே சொல்லுவேன். அது எங்க அம்மாக்கு ரொம்ப புரியும். எங்க அம்மாக்கு நான் இல்லாத நேரங்கள் வந்து இந்த கை முறிஞ்ச மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி நிறைய நேரங்கள் இருந்திருக்கும். எங்க அம்மாக்கு நான் அப்படியே கூட இருந்திருக்கேன். எங்க அம்மாவை நான் வெளியில கூட்டிட்டு போய், நாங்க கிராமம்தான், காங்கயம்ங்கிற ஊர் ஒரு சின்ன ஊர், அதுல இருந்து நான் கல்யாணம் ஆகி போனது வந்து கோயம்புத்தூர். அங்க ஒரு கடைக்கு போனாலோ ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாலோ எங்க அம்மாக்கு என்ன பார்த்து ரொம்ப பெருமிதமா இருக்கும். என் பொண்ணுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஏன்னா எங்க அம்மா வெளி உலகத்தை வந்து சந்திக்கல. என் பொண்ணுக்கு எல்லா விஷயமும் தெரியுது, என் பொண்ணு எங்க போனாலும் எல்லாம் செஞ்சிடுவா அப்படின்னு நினைப்பாங்க. அது எனக்கு

0: எங்க அம்மா பல பேர்த்துக்கிட்ட சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதைய வந்து நான் என் பொண்ணு கிட்ட ரொம்ப அனுபவபூர்வமா உணர்ந்த. அப்ப ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும் அப்படிங்கறத நான் என் பொண்ணை பார்த்து ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: உங்களை பார்த்து உங்களோட அம்மா
0: தெரிஞ்சாங்க,
1: நீங்க உங்களோட
0: பொண்ணை பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேங்க.
1: நீங்க உங்க அம்மா கிட்ட இருந்ததுக்கும் உங்களுடைய மகள் உங்ககிட்ட இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? அந்த தாய்க்கும் இந்த தாய்க்கும்
0: இல்ல, நான் கொஞ்சம் மிரட்டுற தாய், கொஞ்சம் சத்தம் போடுறது, பேசுறது, கோபப்படுறது, அதெல்லாம் உள்ள ஒரு அம்மானா எனக்கு கோபம் ஜாஸ்தி வரும். ஏதாவது செஞ்சுட்டா நான் உடனே கோபப்பட்டுருவேன். எனக்கு பொறுமை கொஞ்சம் ரொம்ப கம்மி. ஆனா எங்க அம்மா அவ்வளோ எல்லாம் கோபப்பட மாட்டாங்க. அவங்க முடியாத டைம்ல தான் எங்கிட்ட கோபப்பட்டிருக்காங்க. அது எல்லாருக்குமே இயல்பா வர்ற விஷயம். நானும் சில டைம் நினைச்சு பாத்திருக்கேன், ஏன் நம்ம கோபப்படுறோன்னு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அம்மாவும் கோபப்படுறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, எப்ப அவங்களால செஞ்சு செஞ்சு முடியாம போறாங்களோ, அவங்களுடைய நியாயமான இது மறுக்கப்படுதோ, அந்த நேரங்கள்ல எல்லாம் அவங்க அளவு கடந்த கோபப்படுறாங்க. அந்த கோபத்தை யாருக்கிட்ட வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம தன்னுடைய குழந்தைங்க கிட்ட வெளிப்படுத்திடுறாங்க. நான் இந்த அன்னையர் தினத்துல என்னுடைய குழந்தைங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் அந்த மாதிரி நிறைய டைம் என்னுடைய ஏதோ கோபத்தை என்னுடைய குழந்தைங்க கிட்ட காட்டியிருக்கேன், அவங்கள மிரட்டியிருக்கேன், அடிச்சிருக்கேன். அது வந்து என் பையனை வந்து என் பொண்ணு கூட வெளிக்காட்டிக்க மாட்டா. என்னுடைய பையனுக்கு வந்து ஒரு வயசுல நடந்த விஷயம் இப்ப அவனுக்கு 26 வயசு ஆயிடுச்சு. இப்பவும் அவனுக்கு எல்லாமே மனசுல உண்டு. என்ன, நீங்க அந்த இடத்துல அப்படி அடிச்சீங்க இல்ல, இந்த இடத்துல இப்படி மிரட்டினீங்க இல்ல அப்படி சொல்லுவான். அப்ப அது அவ்வளோ உள்ள இறங்கி இருக்குன்னா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு இப்ப என்னால உணர முடியுது. கௌதம் குட்டி, ஸ்ருதிமா, சாரி.
1: நீங்க உங்க குழந்தைங்கிட்ட ஆத்மார்த்தமா அன்பா, தன்னுடைய இயலாமையின் காரணமாக நான் வெளிப்படுத்தின கோபத்திற்காக ஒரு மன்னிப்புங்கிறது நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லா தாயுமே வந்து விரும்பி எல்லாம் கோபப்படுறது கிடையாது,
0: கண்டிப்பா
1: வேணும்னே செய்யறதும் கிடையாது. அது எல்லா பிள்ளைங்களுக்கும் தெரியும்.
0: எந்த சூழ்நிலையிலும் குழந்தைங்க என்ன செஞ்சாலும், எவ்வளவு வெறுத்தாலும், தப்பு செஞ்சாலும், ஒரு அம்மாவால தன்னுடைய குழந்தைய வெறுக்கவே முடியாது. அந்த நேரத்துல கோபப்பட முடியுமே ஒழிய வெறுக்க முடியாது. சோ அதனால எல்லா குழந்தைங்களும் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க பிளீஸ். ஆனா எல்லாம் என் கூட இருக்கிற என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் குடுக்கற சப்போர்ட்டை விட நான் என் குழந்தைங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுப்பேன். எப்பவுமே
1: தேவையான இடங்கள்ல
0: கண்டிப்பா கொடுப்பேன். மிரட்டவும் செய்வேன், மிரட்டவும் செய்வேன். கடிவாளம் என் கையில இருக்கிற மாதிரி
1: ஒரு ஸ்ட்ரிக்டான அம்மா நீங்க. இது வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்ததுனால இதெல்லாம் நீங்க பயன்படுத்திருக்கீங்கன்னு சொல்லலாமா? ஏன்னா அம்மாவோட கம்பேர் பண்ணும் போது நீங்க கொஞ்சம் கோபமாவும் ஸ்ட்ரிக்டாவும் இருந்திருக்கீங்கல்ல.
0: அதுக்கு காரணம் எங்க அப்பான்னு சொல்லலாம். எங்க அப்பா என்ன வளர்த்த விதம், எனக்கு அவர் கொடுத்த அந்த சுதந்திரம், என்ன அவரு நம்பினது, அதுதான் என்னோட
1: அன்னையர் தினத்துல உங்க தந்தையுமே ஒரு அன்னை போல நினைக்கிறீங்க.
0: கண்டிப்பா. அப்ப நான் நினைச்சுப்பேன், என்னையவே அவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடி அவ்வளவு சுதந்திரம் கொடுத்தாரு, இப்ப நம்ம பொண்ணு போறதுல செய்யறதுல எல்லாம் என்ன அப்படின்னு என் பொண்ணுக்கு எல்லாம்லயும் சுதந்திரம்.
1: எல்லா இடத்துலயுமே பெண்கள் இருக்காங்க.
0: கண்டிப்பா
1: முதல் முறையா கொடைக்கானல் மலையேறியாங்க. உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தது கூட அவங்களே போர் வீலர் டிரைவ் பண்ணி கூட்டிட்டு வந்திருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு தைரியமா வளர்த்திருக்கீங்க.
0: எங்கிட்ட இல்லாத ஒரு பொறுமையும் ஒரு தன்னம்பிக்கையும் என்னை விட அவங்க கிட்ட பல மடங்கு ஜாஸ்தியா இருக்கிறத நான் ஒரு அம்மாவா பாத்துருக்கேன். ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல பயப்பட மாட்டாங்க. வண்டியை ஓரமா நிறுத்திட்டு என்ன பண்ணணும்னு உடனே அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணுவாங்க. போன் பண்ணிட்டு டெக்னீசியன் வரணும், மெக்கானிக் வரணும் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அப்பா இது எதை கழித்து எதை மாட்டினா என்ன பண்ணலாம்னு கேட்பாங்க. அதை செய்ய முடியும் அப்படின்னா செஞ்சு எடுத்துருவாங்க. இல்ல அப்படின்னா சேஃபா எங்களை வண்டி ஏத்தி விட்டுட்டு நான் செஞ்சு இதை எடுத்துட்டு வந்துடுவேன், நீங்க போங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுமைய, அந்த திறமைய நான் அவங்க கிட்ட பல நேரங்கள்ல
1: சின்ன வயசுல இருந்தே
0: கல்லூரி படிக்கும் போது, அவங்க கார் ஓட்ட கத்துக்கும் போது கூட எங்க வீட்டுல பின்னாடி ஒரு கார் ரிப்பேர் ஆகி இருந்துச்சு, இன்னொரு கார் அவங்க அப்பா எடுத்துட்டு போயிடுவாங்க. இவ கத்துக்கிறதுக்காக வேண்டி தினமும் போய் மெக்கானிக்கும் அவங்க அப்பா வெளியூர்ல இருந்தாங்க. ரெண்டு பேர்த்தையும் போன் பண்ணி என்ன செய்யணும்னு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு செஞ்சு ஒரு நாள் அந்த காரை எடுத்துட்டான். எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, மெக்கானிக் மெக்கானிக் மெக்கானிக். எனக்கு அவ கூட எதுவும் கண்டுக்க மாட்டான், எனக்கு ரொம்ப பெயினா இருக்கும். அப்போ என்ன ஆன்டி மெக்கானிக் கார் எடுத்துட்டாங்க போல அப்படின்னு பக்கத்து வீட்டுல இருக்கிற தம்பி கேட்டா கூட, புளிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா மாதிரி. அவங்க அப்பா அப்படிதான், ஒரு காலேஜ் முதல்வர் அப்படின்னால் கூட அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார். நம்மளோட வேலையை நம்ம செஞ்சுக்கணும்னு ஒரு பைபாஸ்ல கூட சட்டையை கழட்டிட்டு பேப்பர் கீழே விரிச்சு கார்ல என்ன ரிப்பேர்னு பார்க்கக்கூடிய திறமையான மனிதர். அதே போல அவரோட பொண்ணும் பையனும் அதை பாக்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
1: என்னடா அவங்க இன்ஜினியரும் கூட.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டுத்தாவணி மதுரை.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிய மகளிர் நேரம்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
5: சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாயவளை நீலவழி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக.
6: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். கடந்த சில தினங்களாக டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைபர் கிரைம், அதுல இருந்து நம்ம எப்படி தற்காத்துக் கொள்றது, எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு லைவ் எக்ஸாம்பிள், ஆன்லைன் மோசடியில் ₹8 crore இழந்த ஓய்வு பெற்ற IPS அதிகாரி தற்கொலை முயற்சி. பாட்டியாலா பஞ்சாப்ல நடந்திருக்கு. அவர் வந்து சுமார் 8.10 crore வந்து ஆன்லைன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு, பட் இப்போதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு

0: அவர் வந்து வாட்ஸ்அப்ல துவங்கின நிதி நிறுவனத்துல வந்து சில ஆண்டுகளா வந்து முதலீடு செஞ்சிருக்காரு. அதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, தனியார் வங்கியில தான் வந்து அவங்க பரிவர்த்தனை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி தனியார் பேங்க்ல வந்து முதலீடு ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது வாட்ஸ்அப் வழியா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பல முறை தொடர்ந்து அதுலயே முதலீடு செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் பணம் மட்டும் தான் கட்டிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல வந்து பணத்தை திருப்பி எடுக்க வந்து முயன்றிருக்காரு. ஆனா வந்து அதுல வந்து திரும்ப இன்னும் அது கூடுதலா கட்டணம் செலுத்தினாதான் வந்து அதுல இருந்து பணத்தை எடுக்க முடியும்னு சொல்லிருக்காங்க. அதை நம்பி திரும்ப திரும்ப அதுல பணத்தை போட்டிருக்காரு. அது வந்து ஒரு கட்டத்துல வந்து 8 கோடியை தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு ஃபேக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இதுல மாட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு வீட்டுல இருக்கவங்களுக்கு கூட தெரியாம வந்து இந்த முதலீடு செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி பணத்தை திரும்ப எடுக்க முடியாதனால ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டெசிஷன் வந்து இது பண்ணிருக்காரு. சோ இந்த மாதிரி படிச்சவங்க நிறைய அரசு அலுவலர்களும் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல எல்லாம் மாட்டிக்கிறாங்க. அதனால வாட்ஸ்அப் மூலமா வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், டெலிகிராம் இந்த மாதிரி பிரைவேட் பேங்க்ஸ் மூலமா இது பண்ணோம், ரிட்டர்ன்ஸ் நிறைய கிடைக்கும்னு ஏமாற்றப்படுறாங்க. சோ நம்ம எல்லாருமே வந்து இந்த தருணத்துல வந்து எச்சரிக்கையா இருக்கணும். நம்மளுக்கு ஹார்ட் ஏர்ன்ட் மணி, நம்ம கஷ்டப்பட்டு அவங்க லைஃப் ஃபுல்லாவே சர்வீஸ் ஃபுல்லாவே சேர்த்து வச்ச அமௌண்ட்டை வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணி இப்போ எடுக்க முடியாதுங்கிறதுனால அவர் இந்த மாதிரி டெசிஷன்ஸ்க்கு வந்துட்டாங்க. அதனால வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பேங்க்ஸ்ல அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வந்து ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருந்தாலுமே ஆத்தன்டிகேட்டட் சோர்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். அது போல இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துட்டாலும் நம்ம வந்து போல்டா இருந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணணும், அது ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் பண்ணி மீதி பேருக்கு இந்த மாதிரி நடக்காம தவிர்க்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா 1930ங்கிற சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா cybercrime.gov.in அந்த வெப்சைட்லயுமே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க பக்கத்துல எங்கே இருக்கீங்களோ அந்த ஸ்டேஷன்லயோ உங்க எஸ்பி ஆபீஸ்லயோ கமிஷனர் ஆபீஸ்லயோ கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. போல்டா இருங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம பணம் ஹார்ட் ஏர்ன் மணி கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தவறு நடந்துருதுங்கிற பட்சத்துல வந்து அதை தைரியமா இருந்து ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம பணத்தை மீட்கிறதுக்காக லா என்போர்ஸ்மெண்ட் எல்லா விதமான ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால தைரியமா இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ல இந்த மாதிரி நடக்காம தவிர்க்கலாம். அதுவும் நடந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் போலீஸ் இருக்காங்க. நல்ல தைரியமா இருக்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. நன்றி கோடைஃபன்.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி நம்மோடு இதே நேரம்.
2: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீளவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம் கோவை.
4: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
9: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
10: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
11: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
9: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
12: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
13: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வர்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் தாவணி மதுரை.
14: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
15: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.

0: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்டரசி. குழந்தைகளின் முன்னேற்றத்தில் தாயாரின் அற்புதமான பங்களிப்பை இதமாக பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 யாதுமாகி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூரை சேர்ந்த லதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
1: அம்மா கிட்ட நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள், எங்க அம்மாட்ட நான் கத்துக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் விட்டு கொடுக்கறது, குடும்பத்துக்குள்ள பொறுத்து போறது. ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தாங்களா? தனியா தான் இருந்தாங்க. இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு கோபம் வரும் அதிகமா, ஆனா அதெல்லாம் ரொம்ப பொறுத்துப்பாங்க. யார் இது பண்ணனாலும் அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, நமக்கு காது கேட்கலங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு அதிகமா இருந்ததுனால அப்படி இருந்தாங்களா அப்படி எல்லாம் தெரியாது. இருந்தால் கூட விட்டு கொடுப்பாங்க. எங்க அப்பா கோபப்பட்டா கூட எங்க அம்மா என் மேல சாப்பிட்டுட்டு கோபப்படுங்கன்னு கெஞ்சுவாங்க. அத நான் எங்க அம்மாட்ட மட்டும்தான் பாத்திருக்கேன். நான் வாழ்ந்த காலத்துல என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு மத்தியில எங்க அம்மா அவ்வளவு விட்டு கொடுக்கறதையும் அவங்க தனிஞ்சு போறதையும் அவங்க கிட்டதான் நான் பாத்திருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்றேன்.
2: அம்மா சமைச்சதுலயே ரொம்ப விரும்பி சாப்பிட்டது எது? நீங்க
1: விரும்பி சாப்பிட்டது அவங்க வைக்கிற பாசி பயிர் குழம்பு ரசம்.
2: நீங்க செய்யறதுல உங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுறது?
1: பிரியாணி.
2: பிரியாணி
1: என் பையனுக்கும் என் பொண்ணும் என் ஹஸ்பண்ட் மூணு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். என் பையன் சொல்லுவான், தயவு செய்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு ரெசிபி செஞ்சிடாதீங்க, நீங்க என்ன செய்வீங்களோ அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிக்கும்.
2: இப்பமும் உங்களோட சாப்பாட்டு பக்குவத்துக்காக காத்திருப்பாங்கல்ல?
1: கண்டிப்பா.
2: அம்மா இதை செஞ்சு தருவாங்க. வந்ததே ஆர்டர் பண்றது பிரியாணி தானா?
1: பிரியாணி. அப்புறம் சாப்பாட்டுல எங்க வீட்டுல இது அதுங்கிற பார்சியாலிட்டி வேண்டாம் அப்படியெல்லாம் கிடையாது.
2: எதுக்கு இதை செஞ்சிருக்கீங்க
1: இது எதுக்கு அப்படியெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க.
2: உங்களோட குழந்தைங்களுக்காக இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி இதெல்லாம் கடந்து வந்துட்டு இருக்கீங்க. எந்த இடத்துல எங்க அம்மாவும் இப்படித்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க, இப்படித்தானே இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு இடம் தோணி இருக்கும் இல்லையா? அதை நம்ம அப்ப புரிஞ்சுக்காம இருந்திருக்கிறோமே அப்படி தோணும்ல.
1: இப்போ நம்ம ரொம்ப தனியா ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா? நம்ம சொல்றது ரொம்ப நியாயமா இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும், அது நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்கும். ஆனா அந்த நியாயத்தை யாரும் அந்த நியாயத்தை யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன் இதை செய்யல, யார் இத செய்ய சொன்னா இப்படி அப்படி சொல்லுவாங்க. நம்ம தப்பா எதுவுமே செய்யலையே ஏன் சொல்றாங்க? நமக்கு அழுகையோட ஆத்திரம் அழுகையோட, ச்ச அன்னைக்கு நம்ம அம்மாவும் இப்படிதானே நின்னாங்க, நமக்கு அது புரியலையே அப்படின்னு நான் பல தருணங்கள்ல நினைச்சு ஃபீல் பண்ணேன்.
2: அம்மாவுக்கு சப்போர்ட்டிவா இருந்துருக்கலாமோ அப்படி தோணுமோ?
1: தோணும். பொண்ணுங்கன்னா கொஞ்சம் அப்பா பொண்ணுங்களாவே எல்லாரும் வளர்ந்துடுறாங்க. ஏதோ ஒரு விதத்துல நம்ம மெரிட்டரும் அப்பா எல்லாம் செல்லம் கொடுத்துறதுனால எல்லாரும் அப்பா பொண்ணா போயிடுறாங்க. ஆனா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு தருணத்துல இந்த உலகத்துல அம்மா மாதிரி நமக்கு யாருமே செய்யவோ காத்திருக்கவோ விட்டு கொடுக்கவோ முடியவே முடியாது.
2: அம்மாவுடைய தோற்றத்தை சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க?
1: நான் இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, என்னோட ரிலேஷன் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் வந்து எங்க அம்மா தோற்றத்துல இருக்கிறதா சொல்லுவாங்க. அப்படியே அப்படிதான் இருக்கான்னு சொல்லுவாங்க.
2: ஷார்ட்டா என்ன ஜுவல்ஸ் போட்டிருப்பாங்க?
1: எதுவுமே ஒரே ஒரு செயின் போட்டு.
3: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான பிளஸ் டூ தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர்க் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இழுபறி நீடித்து வரும் நிலையில் திமுக தவேக இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. சென்னை அருகே உள்ள பனையூரில் தவேக தலைமையகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இடதுசாரி கட்சிகள் தவேகவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் விசிகவும் தவேகவிற்கு ஆதரவை அளிப்பது தொடர்பாக இன்று மாலை அக்கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவு செய்ய

0: செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் மக்களாட்சியில் தேர்தல் மிக முக்கியமானது என்றும் ஆளுநர் மக்களின் வாக்களிப்புக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநருக்கு பிஜேபி தரப்பில் அழுத்தம் தரப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். திமுகவின் சார்பில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு. க. ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இதில் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வில் 791,654 பேர் தேர்வெழுதினர். இதில் 753,694 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 95.2 ஆகும். இவ்வாண்டும் தேர்வு எழுதிய மாணவியரில் 97% பேரும் மாணவர்களில் 93.19% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி 3.81% கூடுதலாகும். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வை விட இவ்வாண்டில் தேர்ச்சி சதவீதம் 0.17% கூடுதலாகும். அரசு பள்ளிகளில் 92.16% அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 96.14% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தனியார் சுயநிதி பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் 98.72% வெற்றி பெற்றுள்ளனர். இவ்வாண்டு கணினி அறிவியல் பாடத்தில் அதிகபட்சமாக 6,945 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். இரண்டாவதாக கணக்கு பதிவியலில் 1,946 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். மாவட்ட வாரியாக ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 98.87% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த வெற்றிக்காக உழைத்த மாணவ மாணவியர் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆகியோருக்கு தமது வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவிப்பதாக ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மான்விழி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஈரோடு மாவட்டத்தில் கிளாஸ் 12 22,478 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருந்தாங்க, போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் சேர்ந்து. அதில் 10,497 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸும், 11,981 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸும் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க. அதில் 22,225 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட நிறைய ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் நிறைய வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டும் எந்த சப்ஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து ஹெச்எம் உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம். அது வைஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எல்லா மாணவர்களையும் சிறப்பாக தேர்ச்சி பெற விட்டுருக்காங்க. இந்த தருணத்தில் இதற்காக உழைத்த அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: இவ்வாண்டு தேர்வெழுதிய 250 சிறைவாசிகளில் 238 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கடந்த மார்ச் மாதம் வரை 2,17,00,000 பேர் இணைந்துள்ளதாக ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 8,96,00,000 பேர் சேர்ந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது. 18 to 40 வயதுக்குட்பட்ட வங்கிக் கணக்கோ அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கோ வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நட்பு நாடுகளின் வளர்ச்சி, உலகளாவிய திறன் மேம்பாடு, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தில் புதிய முயற்சிகள் ஆகியவற்றில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சூரினாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பராமரெபோவில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து உரையாற்றிய அவர், நாட்டு நலனோடு ஒட்டுமொத்த உலகிற்காகவும் சிந்திக்கும் நாடுதான் நம்பிக்கை மிக்க நட்பு நாடு என்று குறிப்பிட்டார். சூரினாம் வளர்ச்சிப் பாதையில் முன்னோக்கிச் செல்ல இந்தியா ஆதரவளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரினாம் வளர்ச்சியின் புதிய அத்தியாய

பயணத்தை தொடங்குவதற்கு இந்தியா துணை நிற்கும் என்று அவர் கூறினார். முன்னதாக சூரினாமின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மெர்வின் பொவுவாவை சந்தித்து அவர் பேசினார். உலக செஞ்சிலுவை சங்கத்தின் பல்வேறு அமைப்புகள் மனித சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபட்டு வருவதாக தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். உலக செஞ்சிலுவை சங்க தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரிடர் மற்றும் போர் சூழல் காலங்களில் இடர்பாடுகளிலிருந்து மக்களை மீட்க மனித நேயத்தோடு இந்த அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட இந்த அமைப்பை பாதுகாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஹோர்முஸ் நீரிணை வழியாக அமெரிக்காவின் 3 போர் கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த போர் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அமெரிக்க படையினர் வானிலேயே முறியடித்ததாக அவர் கூறியுள்ளார். திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், ஈரான் அணு ஆயுதங்கள் கொள்முதல் செய்வதை தடுக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒன்டர் லேயனுடன் மேற்காசிய சூழ்நிலை குறித்து தாம் பேசியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் வேறு எந்த நாட்டிடம் இருந்தும் அணு ஆயுதங்களை கொள்முதல் செய்வது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து தீவிர கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலாவும் உறுதி செய்துள்ளார். அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்நாட்டின் ராணுவ தளவாடங்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனிடையே ஈரான் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்திலிருந்து அமெரிக்கா ஈரான் இடையே சண்டை நிறுத்தம் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அயனா அக்லி எரின் கயட்டோனா இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் தில்லி அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 5:00 தொடங்குகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர் முதலிடத்தையும் சேலம் 2வது இடத்தையும் கோவை 3வது இடத்தையும் பிடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்துக் கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான +2 தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஒரு பேங்கிள் போட்டிருப்பாங்க, ரொம்ப சிம்பிளா தான்.
1: Jenny's Institute of Hotel Management.
2: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
1: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
2: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
1: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
2: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேலணை பள்ளிகள்.

0: பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோட் மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
3: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
2: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
3: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244500444.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR.

0: அடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: அம்மா அவங்களோட அம்மாவை பத்தி என்ன சொல்லிருக்காங்க? அவங்களோட அம்மா தான் எல்லார்த்தோட ஆணிவேர். நாங்கெல்லாம் செய்யறது வந்து நாங்க இப்படி செஞ்சிட்டோம் அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவங்க முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு வந்து நான் என் பொண்ண வந்து கலெக்டர் ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றது கூட எங்க பாட்டி முன்னாடி எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க கிரேட் லேடி.
3: காரணம்,
2: அப்படி ஒரு லேடிய நான் என்னோட லைஃப்ல இதுவரைக்கும் சந்திக்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து 13 வயசுல திருமணம், 15 வயசுல கணவர் இறந்துட்டாரு. அவங்க 2வது வைஃபா தான் போனாங்க. முன்னாடி 2 குழந்தைங்க, எங்க பாட்டிக்கு 3 குழந்தைங்க, 5 குழந்தைங்க. 5 குழந்தைங்களையும் வளர்த்தி அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு 1 குழந்தை கூட கஷ்டப்படுத்தாம கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இதுல என்னன்னா, அதுல ஒருத்தங்க தவறி போயிட்டாங்க, மிச்ச 4 பேர். எல்லாரும் முன்ன பின்ன கல்யாணம் ஆகி டெலிவரின்னு வீட்டுல இருக்கும் பொழுது பார்த்தா, நானு, எங்க பெரியம்மா பையன், எங்க மாமா பையன், இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா 1 or 2 months டிஃபரன்ஸ்ல தான் இருப்போம். இதுக்கு முன்னாடி எங்க அம்மாக்கு எங்க பெரியம்மாக்கெல்லாம் ஒவ்வொரு குழந்தைங்க இருந்திருக்காங்க. அந்த குழந்தைங்களையும் வச்சுட்டு மாப்பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு இத்தனை குழந்தைங்க டெலிவரி பார்த்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய கிரேட் லேடி. நம்ம இன்னைக்கு செய்யறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதை தாண்டி நான் வந்து எங்க பாட்டியோட கடைசி பேத்தி. என்னோட குழந்தைய வந்து எங்க பாட்டி வளர்த்தி கொடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களை இப்படி படிக்க வைக்கணும்னு தெரிஞ்சிருந்தா எங்க பாட்டி எல்லா குழந்தைங்களையுமே கலெக்டர் ஆக்கியிருப்பாங்க. எங்க அம்மாவை தாண்டி எங்க பாட்டி ஒருபடி மேல, அத சொல்ல வார்த்தைகளே கிடையாதுங்க. அந்த மாதிரி அவங்க உருவாக்கின குழந்தைகள் நாங்கெல்லாம், அதனாலதான் நாங்கெல்லாம் இந்த லெவலுக்கு வந்திருக்கோம் நான் நினைக்கிறேன்.
3: அவங்களும் வீட்டை விட்டு வெளியில போயிருந்திருக்க மாட்டாங்க, இடங்களுக்கு போயிருந்தாங்க,
2: எங்கேயுமே அவங்க போனது இல்ல. அவங்க வீடு, தோட்டம், அவங்க உலகம், அவங்க குழந்தைங்க, அவங்கள வளர்க்கறது, அதுதான் அவங்களுடைய உலகமா இருந்துச்சு.
3: பாட்டியோட தோற்றத்தை சொல்லுங்க.
2: எங்க பாட்டி ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப கலரா இருப்பாங்க. நாங்க, நான் கூட கேப்பேன், எப்படிமா உங்களுக்கு எல்லாம் இங்க எல்லாம் பச்சை பச்சையான நரம்பு தெரியுது, அவ்வளவு வெள்ளையா
3: இருப்பாங்க,
2: நல்ல கலர். அவங்க எல்லாம் அந்த காலத்துல இந்த பச்சை குத்தி இருப்பாங்கல்ல, எப்படி இவ்வளவு எல்லாம் குத்தினீங்க, அவங்க நல்ல வைட்டா இருப்பாங்க, அதுல அந்த கலர் அவ்வளவு நல்லா தெரியும். அவங்க அதுக்காக எல்லாம் மெனக்கிடவே இல்ல, இயற்கையாவே அவங்க எல்லாம் அவ்வளவு அழகா இருந்தாங்க.
3: அம்மா வந்து அவங்க வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் வாழணும்னு நினைச்சேன், இப்படி எல்லாம் செய்யணும்னு நினைச்சேன், இந்த மாதிரி உங்ககிட்ட ஷேர் பண்ணதா ஞாபகம் இருக்கா?
2: அவங்க ஷேர் பண்ணத அதிகமா அவங்க அவங்க அம்மா கூட போய் அழுததான் எங்க அம்மா அதிகமா ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தாத்தா இல்லாம எங்க பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்ததுனால அவங்க ஸ்கூலுக்கு கூட போகல, என்ன போக சொன்னாங்க, ஆனா நான் போகல, எங்க அம்மாவோட முந்தி பிடிச்சிட்டே நான் பின்னாடியேதான் சுத்துவேன். அவங்க கல்யாணம் வரைக்கும் அவங்க அம்மாவை தாண்டி அவங்க வேற உலகத்துக்கு வரவே இல்லை. அதனால அவங்க ரொம்ப எல்லாத்துலயும் கொஞ்சம் பலகீனமா இருப்பாங்க. என்ன பலகீனம்னா, சொன்னா தாங்காம அழுதுடுவாங்க. மனசளவுல அவங்க ஏதாவது யாராவது சொல்லிட்டா, ஒரு தந்தை இல்லாம வளர்ந்த குழந்தை இப்படிதான் இருக்குமோன்னு நான் எங்க அம்மாவை பார்த்து பல தடவை வருத்தப்பட்டிருக்கேன்.
3: பாட்டிமா வந்து அம்மாவுக்கு வந்து அப்பாவும் இருந்திருக்கிறாங்க, அம்மாவாவும் இருந்து வளர்த்திருக்காங்க. அவ்வளவு ஒரு தைரியத்தோட அந்த முழு குடும்பத்தையும் எடுத்து நடத்தி இருந்திருக்காங்கன்னு பாட்டிமாவை சொன்னீங்க. அம்மாவும் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னீங்க. அம்மாவோட நினைவா ஏதாவது ஒரு பொக்கிஷமா வச்சிருப்பீங்கல்ல உங்கள்கிட்ட, அது என்ன வச்சிருக்கீங்க?
2: நினைவை தான் அதிகமா சுமந்துட்டு இருக்கேன். அவங்களுடைய டிரெஸ் அது மட்டும்தான் பத்திரமா நான் வச்சிருக்கேன். அவங்களோட ரிங், டிரெஸ் அந்த மாதிரி பொருட்களை தான் நான் பத்திரமா வச்சிருக்கேன், வேற எதுவும் இல்ல.
3: ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய அன்னைய வந்து எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, எவ்வளவு அன்பா இருக்காங்க, நம்ம இந்த நேரங்கள் எல்லாம் புரிஞ்சுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்க கூடிய அளவிற்கு உங்களுடைய அன்னையை பற்றியும் உங்களுடைய பாட்டிமாவை பத்தியும் உங்களுடைய குழந்தைய பத்தியும் ரொம்ப நல்லா பகிர்ந்துகிட்டீங்க. ஏதாவது நிகழ்ச்சி வழியா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா?
2: நான் சொல்ல ஆசைப்படுறது ஒரே ஒரு விஷயம்தான், எல்லா அம்மாவும் கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களை மிரட்டலாம். எதுக்கெடுத்தாலும் நம்ம அந்த குழந்தைங்களை டவுட் பண்ண வேண்டாம். அவங்களுக்கான ஃப்ரீடத்தை நம்ம கொஞ்சம் கொடுக்கலாம், ஆனா கண்ட்ரோல் நம்ம கையில வச்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற எல்லா அம்மாவும் தன்னோட குழந்தைக்கு அதிகமான செல்லம் கொடுக்கறதா எனக்கு தோணுது நிறைய இடத்துல. அதாவது அவங்க சாப்பிட கேக்குறது, அவங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் போன் கொடுக்கறது, இந்த மாதிரி அவங்க அப்படியே வளர்றதுனால கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பேச்ச கேக்குறது அவங்களுக்கு எரிச்சல் ஆயிருது வர வர. சோ முன்னாடி இருந்தே

0: நீ என் குழந்தை, என்கிட்ட இரு, உனக்கு வேண்டியது அம்மா தர்ற அப்படின்னு சொல்லி அந்த போனை குடுக்கற நேரம் அவங்க கூட வெளியில பார்க் கூட்டிட்டு போய் நம்ம அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். வேலைக்கு போறவங்களால முடியாது, கிடைக்கிற நேரத்துல நம்ம பண்ணலாம். அதே போல எங்கயோ இருக்கிற கோபத்தை நம்ம குழந்தைங்க மேல நம்மளும் காட்ட
1: வேண்டாம். சின்ன சின்ன தவறுகள் குழந்தைங்க செய்யும் போது சரி பரவாயில்ல இவ்வளவுதானே, சின்ன தவறு தானே, அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா
0: அது கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்கணும். அவங்க ரொம்ப வளர்ந்த பின்னாடி கண்டிச்சா அது அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பையும் இன்னும் அதிகமா செய்யணுங்கிறது தான் தரும். அது கொஞ்சம் சின்ன வயசுலயே நம்ம சொல்லி இல்ல தங்கம் இது நமக்கு ஒத்து வராது, செட் ஆகாது, அந்த மாதிரி ஏதாவது நம்ம குடும்ப பாஷையில நம்ம எப்படி சொன்னா நம்ம குழந்தைங்களுக்கு புரியுமோ அந்த விதத்துல நம்ம குடும்ப வழக்கப்படி அப்படி பேச்சு முறையில சொல்லி. ஏன்னா அடிக்க வேணாம், அடிச்சிருக்கேன் நான், அடிக்காம இல்ல, அடிச்சிருக்கேன். குழந்தைங்களை எல்லாம் சொல்லுவாங்க அடிச்சு அப்படி இல்ல, ரொம்பவும் அடிக்க வேணாம், மிரட்ட வேண்டிய இடத்துல கட்ட. இப்போ இன்னொரு குழந்தைய நம்ம குழந்தை ஒரு கல் எடுத்து போட்டுருச்சுன்னு வைங்க, அப்ப நம்ம குழந்தைய நம்ம அடிக்காம எல்லாம் கொஞ்சிட்டு இருக்க கூடாது. அந்த குழந்தைக்கு வலிக்கும்ல, அவங்க அம்மா நம்மள மாதிரிதானே அந்த குழந்தைய பெற்று வளர்த்திருப்பாங்க, அவங்களுக்கு வலிக்கிற மாதிரிதானே கஷ்டம் இருக்கும் இல்லைங்களா. அதை புரிஞ்சுட்டு நம்ம அந்த இடத்துல அடிச்சுதான் ஆகணும், அடிக்காத உனக்கு வலிக்குது இல்ல, அதே மாதிரிதானே அந்த குட்டிக்கும் வலிச்சிருப்போம் அப்படின்னு நம்ம குழந்தைக்கு புரிய வைக்கணும்.
1: ஒரு கலெக்டரோட அம்மா எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்றீங்க, அவனுக்கும் வலிக்கும்
0: வலிக்கும் இல்ல. அந்த இடத்துல அப்பெல்லாம் அடிக்க கூடாது குழந்தைங்களை, அப்படியெல்லாம் நம்ம பாக்க வேணும்.
1: இல்லத்தரசியா இருந்து குடும்பத்தை நீங்க பராமரிச்சிருக்கீங்க, பாத்திருக்கீங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லா பெண்களுமே அதிகமா வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. குடும்பத்தையும் கவனிக்கணும், அவங்களையும் கவனிச்சுக்கணும், வேலையும் கவனிச்சுக்கணும். இந்த நேரத்துல குழந்தைகளை பராமரிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சவாலா இருக்கு. வேலைக்கு போற பெண்களுக்கு ஒரு அன்னையா அந்த அன்னைங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: எல்லாருமே எல்லா பெண்களும் ரொம்ப பாவம், எப்படியாவது குடும்பத்தோடைய சுமைய குறைக்கணும். நம்ம கொஞ்சம் நம்ம வாழ்ந்ததை விட நம்ம குழந்தைங்களை நல்லா வளர்க்கணும், அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை செய்யணும் நினைச்சிட்டு வேண்டாத சிலதை நம்ம செஞ்சிடறோம். இந்த வேலைக்கு போற அம்மா எல்லாம் முதல்ல ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்க. வேலைக்கு போற இடத்துலயும் நிறைய டென்ஷன் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும், வீட்லயும் நிறைய இருக்கும், பெரியவங்களாலயும் நிறைய இருக்கும். அதையெல்லாம் தாண்டிதான் நீங்க எல்லாம் செய்யறீங்க. ஆனா வேற வழியே இல்ல, இது நம்ம எடுத்த முடிவு. நம்ம வேலைக்கு போகணும், நம்ம குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும்னு நம்ம எடுத்த முடிவு. சோ அதனால வீட்டுல இருக்கிற கோபத்தை வெளியிலயும், வெளியில இருக்கிற கோபத்தையும் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம். அதுக்கு நம்மள நம்மளே பிராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியதுதான், வேற எதுக்கு சொல்யூஷன் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு எங்க இருந்தா அமைதி கிடைக்குமோ அந்த இடத்துக்கு போய் நீங்க கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பொறுமையை இன்னும் கொஞ்சம் கையாளலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம்.
1: அவ்வளவு அழகா அன்னையர் தினத்துல அன்னைமார்களுக்கு உங்களையும் கவனிச்சுக்கோங்க, பொறுமையா இருங்க, உங்களுக்கு தேவைப்படுற இடங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
0: உங்களுக்கு எது மகிழ்ச்சி தருமோ அதைய தயவு செய்து நீங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அதைய கேட்டு உங்க ஹஸ்பண்டோ இல்ல உங்க மாமனார் மாமியாரோ அப்பா அம்மாவோ சொல்லிட்டு உங்களுக்காகவும் நீங்க வாழ்ந்துருங்க.
1: அன்னை அப்படின்னும் போது ஒவ்வொரு வீட்டினுடைய ஒரு தெய்வம்
0: கண்டிப்பாங்க,
1: அந்த தெய்வம் குடியிருக்கக்கூடிய ஒரு வீடு. அன்னையர் தினத்துல இந்த நிகழ்ச்சியில நீங்க யாதுமாகி நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ரொம்ப அருமையா உங்களுடைய நினைவுகளை எங்கள்கிட்ட சொல்லும் போது எங்களுடைய நினைவுகளும் எங்களுடைய தாயை நோக்கி போகுது. ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க. இந்த நிகழ்ச்சி வழியா உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் மேடம்.
0: ரொம்ப நன்றிங்க.
1: நன்றி,
0: தேங்க்யூ வெரி மச்.
2: நம் கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு மகிழ்ந்தோம். அன்னையர் தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு பங்கேற்றார் கோயம்புத்தூரை சார்ந்த, அகில இந்திய அளவில் குடிமைப் பணிகள் தேர்வில் 18வது இடமும் தமிழகத்தில் 3ம் இடமும் பெற்ற ஆர் ஸ்ருதி அவர்களின் தாயாரான லதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: அப்படி பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் தொடர்கிறது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமா வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இனிய வணக்கம் நீர்களே.

தேனில் விழுந்து பலாசுலையின் பக்குவம், மழையின் ஈரம், மண்ணில் பட்ட வாசனை, சுடும் வெயிலில் இதமான தெஞ்சலின் தீண்டல், சுவைக்க கொஞ்சம் மண்பானையில் இருக்கும் குளிர்ந்த நீர், இவை அத்தனையும் சுவைக்க சுவைக்க இன்பம் தருகிறது. அத்தனை இன்பத்தையும் செவி வழியாக உணர கோடி பண்பலை 100.5 அறங்கீர காத்திருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை.

நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் முதல் பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் தூத்துக்குடி உடன்குடி ராஜபூபதி செல்வன் அருண் இவர்களுக்காக ஒழிக்கவிருக்கிறது கே எஸ் சேது மாதவன் இயக்கத்தில் நம்ம சிஸ்வநாதன் அவர்களின் இசையில் 1975 ஆண்டு வெளிவந்த நாளை நமதி திரைப்படத்தின் பாடல்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
3: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
2: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
3: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
2: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
3: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
6: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வர்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. CNG செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் CNG டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டிய டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
8: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பண்பலையோடு, தந்து கொண்டிருக்கிறது.

நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் நடித்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் ராயனூர் மனவை சாகுள்ளமி, காதுன் பிவி ராஜா முகமது, கதீஜா பேகம். இவர்களுக்காக பி நீலகண்டன் அவர்களின் இயக்கத்தில், நம்ம சுசநாதன் அவர்களின் இசையில், புழமை பெத்தன் அவர்களின் கவி வரியில், கூடை பண்பலையிலிருந்து அரங்கியிருக்கிறது குமரிக்கோட்டம் திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக குரல் தந்திருக்கிறார் டி எம் சௌந்தரராஜன்.

0: அடிப்படை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: தவிட்டாத தீன் நமது கானங்களை திகட்டாமல் தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடி பண்பலையிலிருந்து நெஞ்சில் நிறைந்ததை. ஒரு மணி 17 நிமிடத்தில் ஒழிக்கவிருக்கிறது. நாமக்கல் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், பேபி, மோகன்குமார், கார்த்திகா, யஷ்மிதா, தாமோதரன் இவர்களுக்காக

பாலகிருஷ்ணன் அவர்களின் இயக்கத்தில் கே வி மகாதேவன் அவர்களின் இசையில் 1962 வெளிவந்த சாரதா திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக குரல் தந்திருக்கிறார்கள் பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: Jenny's Institute of Hotel Management.
3: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
2: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
3: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
2: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
3: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.

0: ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
1: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
0: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
1: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
0: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
1: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பு அம்சம்.
2: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்பிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 999 6014.
4: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
6: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
5: கிளப்ஸ், ஃபோரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
6: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சியின் நல்வாழ்த்துக்கள்.
2: நெருப்புகள் 1:24.

காவிய கானங்களின் அணிவகுப்பில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது. ராஜேந்திரன் அவர்களின் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் 1974 வெளிவந்த சிவகாமியின் செல்வன் திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் மதுரை குமரன் காலனி, குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மாலதி, வாணி, கோபால், பிரவீன், விக்னேஷ் இவர்களுக்காக வாலி அவர்களின் கவி வரியில் சுசீலா அவர்களின் குரல் ஒலிக்கிறது. கோடை பண்பலையிலிருந்து இந்த பாடல்.

0: புனை பண்மலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

காவிய கானங்களின் அணிவகுப்புள் ஒழித்து கொண்டிருக்கிறது கூடை பண்பலையிலிருந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நெஞ்சம் நிறைக்க வரும் பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் பரமத்தி வீலூர், அனிச்சம்பாளையம், வெங்கடாச்சலம், ராஜேஸ்வரி, தீபன், சுந்தர், கமலன், சந்தியா, சத்யா, பிரக்தி இவர்களுக்காக. ஸ்ரீதர் அவர்களின் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் அவர்களின் இசையில் 1969 வெளிவந்த சிவந்தமன் திரைப்படத்தின் பாடல்.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயின் நதி ஓரத்தில் மானைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 1-7.

பயணித்து கொண்டிருக்கிறோம் பண்பலையோடு. தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. ஒரு மணி 40 நிமிடத்தில் ஒழிக்கவிருக்கும் பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் சேலம் கே.ஆர். தோப்பூர், கோமுதி குப்புசாமி, கௌதம், மௌனிகா, கைலாஸ் இவர்களுக்காக. சி.வி. ராஜேந்திரன் அவர்களின் இயக்கத்தில், எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களின் இசையில் 1973 வெளிவந்த பொன்னூஞ்சல் திரைப்படத்தின் பாடல்.

சுரக்கும் நெல்மணிக்கு மங்கை பருவம், எந்த கண்மணிக்கும் தேன் சுரக்கும் கன்னி பருவம். மன்மதனம் தொட்டு வச்ச மச்சம் இருக்கு, அந்த மச்சத்திலே மக்கானுக்கும் உச்சம் இருக்கு, அந்த மச்சத்திலே

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது திருப்பரங்குன்றம் தென்பரங்குன்றம் விஜயன் கோவிந்தம்மாள் முத்துசெல்வி பிரபாவதி பானுமதி இவர்களுக்காக பீம்சிங் அவர்களின் இயக்கத்தில் கே வி மகாதேவன் அவர்களின் இசையில் 1960 ஆண்டு வெளிவந்த படிக்காத மேதை திரைப்படத்தின் பாடல்.

காலத்தீவின்ற காவிய கானங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். கூடை பண்பலை தந்து கொண்டிருக்கும் நெஞ்சல் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது தீனி ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன் விருப்பத்தில். 1966 வி ஆர் பந்தலு அவர்களின் இயக்கத்தில் நம்ம சுவசநாதன் அவர்களின் இசையில் வெளிவந்த நாடோடி திரைப்படத்தின் பாடல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
3: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
2: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
3: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
2: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
3: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.

நெஞ்சு நிறைந்தவை நிகழ்ச்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்காக கடிதம் பறிந்து காத்திருக்கிறார்கள் திருச்சி தொட்டியம் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி பிச்சைமுத்து. இவர்களுக்காக தாதாமராஸ் இவர்களின் இயக்கத்தில் விஸ்வநாதன் ரம்மூர்த்தி இவர்களின் இசையில் 1964 வெளிவந்த புதிய பறவை திரைப்படத்தின் பாடல்.

இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். தாராபுரம் பேக்கரி தெரு, ஜெம்பை, சங்கமீஸ்வரன், தனுஷ், ராஜலட்சுமி, சண்முகம், ஈஸ்வரி இவர்களுக்காக ஒழிக்கிறது பாக்கியலட்சுமி திரைப்படத்தின் பாடல்.

என்ன நேர்களே, காலத்தோடு என்றும் மிளர்ந்து கொண்டிருக்கும் காவிய இசையால் மனம் நிறைத்ததா இன்றைய நெஞ்சல் நிறைந்தவை? மீண்டும் கேட்கலாம் நாளிப்பகல் ஒரு மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் மெலன் ரமேஷ். நெஞ்சு நேர்களே, கோடை பண்பலில் இனி ஆங்கில செய்தியறிக்கை, டெல்லி அஞ்சலாக தொடர்ந்து பொன்னியின் செல்வங்கள்.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: புதை சேற்றுக்குடியில் மந்திரவாதி ரவிதாசன் சிக்கிக்கொண்டான். அவனை அப்படியே விட்டுவிட்டு போவது என்று பூங்குழலி தீர்மானிக்க, அவளுடைய அத்தானான சேந்த நமுதனோ, ஐயோ பாவம், அவனை இப்படியே விட்டுவிட்டா செல்வது என்று பரிதாபப்பட்டு ஏதாவது உத்தியை செய்ய வேண்டும் என்றபோது, உடனே பூங்குழலி அவனுடைய மேல் துண்டை வாங்கி கொண்டு, ஏ மந்திரவாதி, இதோ பார், இந்த துண்டின் முனையை பிடித்து கொண்டிரு. அதிக பலங்கொண்டு இழுத்தால் புதர் வேரோடு வந்துவிடும். ஆகையால் மெல்ல பிடித்து கொண்டிரு. நீயாக கரையேற முயலாதே. பொழுது விடிந்ததும் யாராவது இந்த பக்கம் வருவார்கள். அவர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள் என்றாள்.
1: ஐயோ, இரவெல்லாம் இப்படியே கழிக்க வேண்டுமா? என்னால் முடியாது. அதை காட்டிலும் என்னை கொன்றுவிட்டு போய்விடு.
0: பூங்குழலி அவன் கூக்குரலை பொருட்படுத்தவில்லை. சேந்த நமுதனை கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்த வழி திரும்ப ஓடத் தொடங்கினாள். அவர்கள் மேட்டின் மேல் ஏறி அப்பால் காட்டில் இறங்கும் வரையில் மந்திரவாதியின் ஓலக்குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த குரல் மறைந்த பிறகு, அத்தான், நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்தாய். நீ எப்படி இங்கு வந்தாய்? எதற்காக என்று பூங்குழலி கேட்டாள். பாதாள சிறை அனுபவத்துக்குப் பிறகு தஞ்சாவூரில் இருக்க எனக்கு பிடிக்கவில்லை. அடிக்கடி பழுவூர் வீரர்களும் ஒற்றர்களும் வந்து தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆகையால் பழையாறைக்கு போனேன். குந்தவை தேவி என்னை இவ்விடம் அனுப்பினார். இளவரசருக்கு அபாயம் அதிகமாயிருப்பதாகவும், ஆகையால் அவரை நாகைப்பட்டினம் சூழ்

0: சூடாமணி விகாரத்தில் கொண்டு போய் சேர்த்துவிட்டு வரும்படியும் வந்தியத்தேவனிடம் சொல்லும்படி சொன்னார். எனக்கும் உன்னை பார்த்து உன் பாட்டை கேட்க வேண்டும் என்ற ஆசையாயிருந்தது. பாட்டு கேட்பதற்கு நல்ல சமயம் பார்த்தாய். இளைய பிராட்டி கூறியது உண்மைதான். இளவரசருக்கு ஏற்பட்டிருக்கும் கண்டங்கள் இப்படி அப்படி அல்ல. பகைவர்களின் சூழ்ச்சிகளோடு குளிர்காய்ச்சல் வந்துவிட்டது.
1: ஆமாம், நானும் தான் பார்த்தேன்.
0: நாங்கள் இரண்டு பேருமாக அவரை தூக்கி கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம். அதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம்.
1: பூங்குழலி, நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு புத்த பிக்ஷுக்கள் வைத்திய சாஸ்திரம் நன்கு அறிந்தவர்கள். இளவரசரை குணப்படுத்தி விடுவார்கள்.
0: நாகைப்பட்டினத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பது?
1: கால்வாய் வழியாகத்தான்.
0: கால்வாய் வழியாக எப்படி போவது? படகை தொலைத்து விட்டீர்களே.
1: படகு தண்ணீரில் மூழ்கித்தானே இருக்கிறது. திரும்ப எடுத்துவிட்டால் போகிறது.
0: அப்படியானால் இன்று ராத்திரியே கிளம்பிவிட வேண்டியதுதான். அந்த சிறிய படகில் நாம் எல்லோரும் போக முடியாதே.
1: வேண்டியதில்லை பூங்குழலி, அதெல்லாம் நாங்கள் பேசி முடிவு செய்துவிட்டோம். வல்லவரையன் இங்கிருந்து நேரே பழையாறைக்கு போவான். நானும் நீயும் இளவரசரை படகில் ஏற்றி நாகைப்பட்டினம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான்.
0: பூங்குழலிக்கு புல்லரித்தது. மீண்டும் இளவரசருடன் பிரயாணம். கால்வாயில், படகில் நாகைப்பட்டினம் வரையில் வழியில் அபாயம் ஒன்றும் ஏற்படாமல் இருக்க வேண்டும். இருவரும் மறைந்த மண்டபத்தை அடைந்தார்கள். மண்டபத்தை நெருங்கியதும் சேந்தன் அமுதன் பலமாக கையை தட்டினான்.
2: யாரங்கே
0: என்று வந்தியத்தேவனுடைய கடுமையான குரல் கேட்டது.
1: நான் தான் சேந்தன்.
2: இன்னும் யார்?
1: என் மாமன் மகள்.
0: வந்தியத்தேவன் மண்டபத்தின் வாசலில் வந்து எட்டி பார்த்தான்.
2: வேறு யாரும் இல்லையே?
1: இல்லை. ஏன் சந்தேகம்?
3: மெல்ல பேசுங்கள். இளவரசர் தூங்குகிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்கே யாரோ ஒருவன் வந்தான். நீதானாக்கும் என்று நினைத்து வெளியே வந்தேன். நீ இல்லை. மந்திரவாதியைப் போல தோன்றியது.
1: அப்புறம்?
3: அந்த சமயம் உன் பாட்டின் குரல் கிளம்பியது. பாடுவதற்கு நல்ல நேரம் பார்த்தாய் என்று எண்ணிக்கொண்டேன். நல்ல வேளையாக அதை மந்திரவாதியும் கேட்டுவிட்டு திரும்பி போனான். அவனை நீங்கள் பார்த்தீர்களா?
1: பார்த்தோம் பார்த்தோம்.
3: அவனை என்ன செய்தீர்கள்?
1: நான் ஒன்றும் செய்யவில்லை. இவள்தான் அவனை புதை சேற்று குழியில் இடுப்பு வரையில் இறக்கி நிறுத்திவிட்டு வந்திருக்கிறாள்.
3: இவளுடைய குரல் கூட கொஞ்சம் கேட்டதே.
1: ஆம், பூங்குழலியும் ஒரு பாட்டு பாடினாள்.
3: அதை கேட்டதும் இளவரசருக்கு சுய உணர்வு வந்தது போல தோன்றியது. யார் பாடுகிறது என்று கேட்டார். ஓடக்கார பெண் என்றேன். பாட்டை கேட்டுக்கொண்டே தூங்கிவிட்டார்.
0: பூங்குழலிக்கு மீண்டும் மெய் சிலிர்த்தது. இவள் பாட்டு மட்டும்தானா பாடினாள்?
3: ஆந்தை போலவும் கத்தினாளே. அதுவும் என் காதில் விழுந்தது. காட்டில் ஏதோ அதிசயம் நடைபெறுகிறதென்று நினைத்து கொண்டேன். நீங்கள் அத்தானும் மாமன் மகளும் வசந்தோத்சவம் கொண்டாடுகிறீர்களோ என்று நினைத்தேன்.
1: இது என்ன வீண் பேச்சு என்றாள் பூங்குழலி.
3: வேறென்ன செய்வது? இரவை எப்படியேனும் கழித்தாக வேண்டும் என்றான் வந்தியத்தேவன்.
1: இல்லை, பொழுது விடிந்து இங்கே இருந்து தப்பிப்போவது பிழைக்க முடியாது. ராத்திரியே புறப்பட்டாக வேண்டும்.
0: அந்த சமயம் எங்கேயோ வெகு தூரத்தில் நரிகள் ஊளையிடத் தொடங்கின. அந்த ஊளை சப்தத்துக்கு இடையில் ஆந்தையின் குரல் ஒன்றும் கேட்டது.
3: சேந்தன் அமுதன் நடுங்கினான். அவன் மனக்கண்ணின் முன்னால் மந்திரவாதி சேற்றில் புதைந்திருப்பதும், அவனைச் சுற்றி நரிகள் ஊளையிட்டு கொண்டு நெருங்கி நெருங்கி வருவதும், மந்திரவாதி ஆந்தையைப் போல கத்தி நரிகளை விரட்டி பார்ப்பதும் தென்பட்டன. வந்தியத்தேவனும் சேந்தன் அமுதனும் இளவரசரின் தூக்கம் கலையாமல் தூக்கி கொண்டார்கள்.
0: பூங்குழலி பின்தொடர்ந்து சென்றாள். கால்வாயின் கரையை அவர்கள் அடைந்தபோது சந்திரன் உதயமாகியிருந்தது. கரையில் இளவரசரை ஒரு மரத்தின் பேரில் சாய்ந்து படுக்க வைத்தார்கள். பூங்குழலியை அவர் பக்கத்தில் இருக்கச் செய்துவிட்டு வந்தியத்தேவனும் சேந்தனமுதனும் தண்ணீரில் இறங்கினார்கள். முழுகிப் போயிருந்த படகை மிகவும் பிரயாசையுடன் மேலே எடுத்து கரையோரமாக கொண்டு வந்தார்கள். இளவரசர் கண் விழித்தார். மிக மெல்லிய குரலில்,
4: தாகமாயிருக்கிறது
0: என்றார். பக்கத்தில் இருந்து அவரை பார்த்து கொண்டிருந்த பூங்குழலி கெண்டியிலிருந்த பாலை அவருடைய வாயில் ஊற்றினாள். சிறிதளவு பால் அருந்திய பிறகு இளவரசர்,
4: பூங்குழலி நீதானா? சொர்க்கலோகத்தில் யாரோ ஒரு தேவ கன்னிகை என் வாயில் அமுதத்தை ஊற்றுவது போல தோன்றியது
0: என்றார். கற்பக விருட்சம் பூங்குழலியின் மீது வர்ண மலர்களைச் சொரிந்தது. தேவலோகத்து கிண்ணறி வாத்தியங்கள் இன்பகீதங்களைப் புழிந்தன.
1: ஏன்,
0: பூங்குழலியின் மேனி நரம்புகளே யாழின் நரம்புகளாகி தெய்வகானம் இசைத்தன. இளவரசரின் கனிவு செறிந்த மொழிகள் அவளுக்கு அத்தகைய போதையை அளித்தன.
1: இளவரசே, நான் தேவலோக கன்னிகை அல்ல, ஏழை ஓடக்கார பெண். தாங்கள் அருந்தியதும் தேவலோகத்து அமுதம் அல்ல, குழகர் கோயிலில் கிடைத்த பால் அமுதம் என்றாள்.
4: நீ தேவலோக கன்னிகை இல்லை என்றால் நான் நம்பி விடுவேனா? வருணனின் திருப்புதல்வி அல்லவா நீ? சமுத்திரகுமாரி, இத்தனை தடவை எனக்கு நீ உயிரளித்திருக்கிறாய். உனக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன்?

0: என்றார் இளவரசர். ஐயா, இன்னும் ஒரு பகலும் ஓர் இரவும் தங்களுடன் இருக்க இந்த ஏழையை அனுமதிக்க வேண்டும் என்றாள் பூங்குழலி.
1: அது எப்படி முடியும்? உடனே நான் பழையாறைக்கு புறப்பட வேண்டுமே
0: என்றார் இளவரசர். இல்லை இல்லை, தங்களை நாகைப்பட்டினத்துக்கு அழைத்துச் செல்லும்படி செய்தி வந்திருக்கிறது.
1: யாரிடமிருந்து?
0: இளைய பிராட்டியிடமிருந்துதான்.
1: அது யாரெங்கே? இன்னொருவன், வந்தியத்தேவனுடன் படகை இழுத்து வருகிறவன்.
0: என் அத்தான் சேந்தனமுதன். இளைய பிராட்டி அவனிடம்தான் செய்தி அனுப்பியிருக்கிறார், தங்களை நாகைப்பட்டினத்தில் உள்ள சூடாமணி விகாரத்துக்கு அழைத்துச் செல்லும்படி.
1: ஆஹா, என் தமக்கையின் மனம் மாறிவிட்டதா? எனக்கு முடிசூட்டும் ஆசை அகன்று விட்டதா? வெகு காலமாக எனக்கு புத்த சங்கத்தில் சேர வேண்டும் என்ற ஆசை உண்டு. புத்த சங்கத்தில் சேர்ந்து பிக்ஷுவாவேன். தூர தூர தேசங்களுக்கு யாத்திரை செய்வேன். சாவகம், கடாரம், மாயிருடிங்கம், மாபப்பாளம், சீனம்.
0: ஆஹா, என்னுடைய பாக்கியமே
1: பாக்கியம். பூங்குழலி, வா, போகலாம்
0: என்று கூறி இளவரசர் எழுந்து நின்றார். அவருக்கு இன்னும் முழு நினைவு வரவில்லை, ஜுர வேகத்திலேயே பேசுகிறார் என்று பூங்குழலி சந்தேகித்தாள். அதே சமயத்தில் தூரத்தில் ஓலமிடும் குரல் ஒன்று கேட்டது. இளவரசர் திடுக்கிட்டு நின்று,
1: பூங்குழலி,
0: அது என்ன என்றார். ஆந்தை கத்துகிறதையா என்றாள்.
1: இல்லை, அது மனித குரல். ஏதோ பெரும் அபாயத்தில் சிக்கியவனின் அபயக்குரல். அவனை காப்பாற்றிவிட்டு போகலாம். புத்த சங்கத்தில் சேருவதற்கு முன்னால் ஒரு புண்ணிய காரியம் செய்யலாம்
0: என்று இவ்விதம் கூறிவிட்டு இளவரசர் பாய்ந்து ஓட முயன்றார். அந்த முயற்சியில் திடீரென்று கீழே விழுந்தார். பூங்குழலி அவரை தாங்கிக் கொண்டாள். படகை கரை சேர்ந்தவர்கள் இருவரும் ஓடி வந்தார்கள். மீண்டும் உணர்ச்சியை இழந்துவிட்ட இளவரசரை அவர்கள் மெதுவாக தூக்கி கொண்டு போய் படகில் பத்திரமாகச் சேர்த்து படுக்க வைத்தார்கள். கால்வாயில் படகு போக ஆரம்பித்தது. இளவரசரை தவிர்த்து மற்ற மூவரும் இட நெருக்கடியுடன் அதில் உட்கார்ந்திருந்தார்கள். வந்தியத்தேவன்,
2: பூங்குழலி, நாலு பேரை இந்த படகு தாங்குவது கடினம். எப்படியும் நான் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ள வேண்டியவன். இங்கேயே இறங்கிக் கொள்கிறேன். இளவரசரை பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பது உங்கள் பொறுப்பு. உங்களுக்கு அதிகம் நான் சொல்ல வேண்டியதில்லை என்று சொன்னான். அவனுடைய குரல் தழுதழுத்தது. நீலாக்கரணம் அவன் முகத்தில் விழுந்தபோது கண்களில் முத்துத் துளிகள் ஒளிவீசி திகழ்ந்தன.
0: கோடிக்கரை காடு தாண்டிய பிறகு இறங்கிச் செல்லலாமே. என் குதிரையையும் அங்கேதான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். அடையாளம் நினைவிருக்கிறதல்லவா என்றான் சேந்தனமுதன்.
2: வேண்டாம், நான் இங்கேயே இறங்கிக் கொள்ளுகிறேன். குழகர் கோயில் பிரகாரத்தில் சற்று நேரம் படுத்து தூங்கிவிட்டு பொழுது விடுவதற்குள் எழுந்து புறப்படுகிறேன். இல்லாவிடில் நாளைக்கு பிரயாணம் செய்ய முடியாது. வழியில் எவ்வளவு தடங்கல்களோ என்றான் வந்தியத்தேவன். பூங்குழலி அத்தனை நேரமும் தன் மடியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த பொட்டணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தாள்.
0: இந்தா குழகர் கோயில் பிரசாதம், இதை சாப்பிட்டுவிட்டு தூங்கு என்றாள்.
2: நீங்களும் ஒன்றும் சாப்பிடவில்லையே, உங்களுக்கு வேண்டாமா? கோடிக்கரையிலிருந்து காத தூரம் கால்வாயில் போய்விட்டால்
0: எத்தனையோ கிராமங்கள், நானாவது சேந்தனாவது போய் உணவு சம்பாதித்துக் கொண்டு வருவோம். உன் விஷயம் அப்படியல்ல. நீ ஒருவர் கண்ணிலும் படாமல் பழையாறை போய் சேர வேண்டுமல்லவா?
2: படகில் இளவரசர் இருக்கிறார் என்பதை நீங்களும் மறந்துவிடக்கூடாது.
0: இந்த படகில் இருப்பவர் இளவரசர் என்று யார் நம்புவார்கள்? அதை பற்றி கவலைப்படாதே, எங்கள் பொறுப்பு. இந்த ஓட்டை படகை யாரும் கவனிக்க மாட்டார்கள்.
2: சரி, அப்படியானால் இங்கேயே நான் இறங்கிக் கொள்ளுகிறேன். மறுபடியும் அந்த சமயத்தில் அந்த ஓலக்குரல் கேட்டது.
1: ஆ, அது என்ன
2: என்று இளவரசர் கேட்டுவிட்டு மறுபடியும் உணர்வை இழந்தார்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: நந்தினிய ராக்கமா சந்திச்ச கட்டத்துல இருந்து இப்ப வரை நடந்திருக்கிற நிகழ்ச்சிகளை பார்ப்போம். ரெண்டு பேரும் குழகர் கோயிலிருந்து வெளியே வந்தாங்க. மறைந்த மண்டபம் வரை போன ரவிதாசன் பூங்குழலின் பாட்டை கேட்டு திரும்பிட்டான். வழியில இளையராணியும் ராக்கமாலையும் சந்திச்சான். அவங்க பேசிக்கிட்டதை தான் பூங்குழலி கேட்டுக்கிட்டு இருந்தா. அதாவது கோவில் பிரசாதத்தையும் பாலையும் வாங்கிக்கிட்டு வரும்போது. உரையாடல் முடிஞ்சதும் அவளை பின்தொடர்ந்து வந்தான் ரவிதாசன். தன் மாமன் மகளை ஒருத்தன் பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருந்ததை இன்னொரு திசையிலிருந்து பார்த்து எச்சரிக்கை பண்ணினான் சேந்தன் முதன். தற்போதைய உடல் நிலையிலேயும் மனித குரல்ல தான் ஆந்தையின் கத்தல் கேட்குதுன்னு இளவரசர் கவலைப்படுறார். சிறப்பு தொடர்களை பார்க்கலாம். வசந்தோத்சவம் இளவேநீர் பருவத்தை உற்சாகத்துடன் வரவேற்கிற வகையில சித்திர மாசம் பௌர்ணமிக்கு முன்னால வர திரையோதசி, சதுர்தசி இவற்றோட பௌர்ணமி, இந்த மூணு நாளும் கொண்டாடுவாங்க. திருமலை, திருப்பதி, காஞ்சிபுரம் இங்கெல்லாம்

0: அபிஷேகம், திருமாட வீதி உலா, வசந்த மண்டபத்துல ஆஸ்தானம், இப்படி பல சிறப்பு அம்சங்கள் இந்த உற்சவத்துக்கு உண்டு. தேவலோகத்து கிண்ணறி வாத்தியங்கள். பன்னெடுங்காலமா நிலவி வந்த தொன்மை கருத்துக்கள்ல தேவலோக இசைக்கலைஞர்கள் பற்றின செய்திகள் ரொம்ப சுவையானவை. கந்தர்வர் பாடகர்களாகவும் கிண்ணறர்கள் வாத்தியம் வாசிப்பவர்களாகவும் சித்தரிக்கப்படுறாங்க. சம்பந்தர், பெரியாழ்வார், கருவூர் தேவர், சேக்கிழார் ஆகியோர் கிண்ணறம்ங்கிற சொல்ல பல இடங்கள்ல குறிப்பிடுறாங்க. கிண்ணறிகள் இருவர், இந்த தொடர்பு கல்வெட்டுல காணப்படுவதாகவும், கிண்ணறி தொன்மையான நரம்பிசை கருவின்னும், சிரட்டை கிண்ணறி ஒரு வில்லிசை கருவின்னும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. சாவகம், இன்றைய பேரு ஜாவா, தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற தீவு கூட்டத்துல இந்தோனேஷியாங்கிற பகுதியில ஒரு தீவு. கடாரம், இன்றைய கேதா மாநிலம் மலேசியாவின் வடமேற்குல இருக்குது. மாயுருடிங்கம், ஜிலோடிங் என்கிற தொன்மையான பெயரின் அடிப்படையில இது மத்திய மலேயா பகுதின்னு ஊகிக்கிறாங்க. மாபப்பாளம், மலேயாவின் வட பகுதியில கிரா பூசந்தி, அதாவது நில இடுக்குக்கும் பர்மா, அதாவது இன்றைய மியாமரின் தென்பகுதிக்கும் இடைப்பட்ட இடமாக இருக்கலாம். இவையெல்லாம் ஆராய்ச்சிகள் வாயிலாக நமக்கு கிடைக்கிற செய்திகள்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

இனிய வணக்கம் நேர்களே. அட்டம் போட வைக்கும் அதிரடியான பன்மொழி பாடல்களை நாம் கேட்டு ரசிக்க இது டோல் தமாக்கா தூல்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,
3: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
4: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
3: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
4: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
3: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
4: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: Jenny's Institute of Hotel Management.
3: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
2: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
3: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
2: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
3: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட்
5: 2608.

0: பிளக பிளக பிளக பெட்டி போகிறா சுரக்கா.
1: கிரக்க கிரக்க கிரக்க இது செதபாயி கிரக்கா. உரக்க உரக்க உரக்க சொட்ட புக்கே கொரக்கா. கிராக் கிராக் உண்டு கிராக் உண்டு கிர் கிர் கிர் கிர் கிராக் உண்டு.

நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து இன்றைய நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் சந்திரசேகர் தண்டபாணி அவர்களின் தெரிவில் வளமர காத்திருக்கிறது. இணைந்தே இருப்போம் கொடைப்பன்மலை 100.5.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: Jenny's Institute of Hotel Management.
3: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
2: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
3: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
2: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
3: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
6: இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மண்ணத்தூரிகை.
8: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு நினைவேசுகோம். இன்று கன்னியாகுமரி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் வளம் வர காத்திருக்கிறது. கேட்டு ரசிப்போம் கொடை பண்பலை 100.5.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலை தொடர்ந்து நீடிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவிற்காக தாவேகா காத்திருக்கிறது. தாவேகாவிற்கு ஆதரவளிப்பது குறித்து தொடர்ந்து ஆலோசித்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. இடதுசாரி கட்சிகளும் இது தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அக்கட்சியின் தலைமையகத்தில் ஆலோசனை மேற்கொண்டனர். தாவேகா ஆட்சி அமைப்பதை பிஜேபி தடுக்கவில்லை என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய இணையமைச்சருமான டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக பிஜேபி ஆதரவுடன் திமுக மற்றும் அஇஅதிமுக பேச்சு நடத்தி வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையங்களின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உட்பட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், ராஜேஷ் சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத், பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத் மணிஷா, துருவ் ராவத் சூரஜ் கோலா மற்றும் அர்ஜுன் ரெட்டி அச்சுதாதித்ய ராவ் இணைகள் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா லெபனான் இடையேயான ஆட்டம் தற்போது சீனாவில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கிசாவில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5
1: இனிய வணக்கம் நேயர்களே,

இசை என்பது இதயத்தின் மொழி. சில நினைவுகள் மௌனமாக இருந்தாலும் சில பாடல்கள் என்றும் பேசிக்கொண்டே இருக்கும். அப்படி நம்மை ஈர்க்கும் கானங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேயர்களின் விருப்பமாய் தந்து கொண்டிருக்கின்றது நேயர்களின் அன்பலை கோடை பண்பலை நொறுப்புலி ஆய்ந்தின் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு பயணிக்க இருக்கும் அன்பு நேயர் திருப்பூர் மாவட்டம் சந்திரசேகர் தண்டபாணி அவர்கள். சிட்டுக்குருவி எனும் தலைப்பில் பாடல்களை தொகுத்து தந்துள்ளார் நம் நேயர். சிட்டுக்குருவி போல் சுற்றித் திரியும் நாயகி இயற்கை அழகில் மதிமயங்கி பாடுகிறார் இவ்வாறு.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டிய புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. CNG செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் CNG டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியாக வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
4: இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மண்ணத்தூரிகை.
6: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

சிட்டுக்குருவிகளின் ரீங்காரத்தோடு இணைந்திருக்கின்றோம். கோடி பண்பலை நிருபலை ஆய்ந்தின் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருப்பூர் மாவட்டம் சந்திரசேகர் தண்டபாணி அவர்கள். அத்தை மகனை நினைத்து பட்டாம்பூச்சியாய் பாடி பறந்து திரிகின்றாள் நாணத்தால் நியாயகி.

0: பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 3:15 நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து. வெளியில் சென்ற தன் கணவன் இன்னும் வீடு திரும்பவில்லையே என்ற ஏக்கத்தோடு மனைவி பாடுகின்றாள் இவ்வாறு.
1: என்னடா ராஜா, நீங்க எல்லாம் எப்படி சத்தம் போடுறீங்க? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கடா. நீங்க சொல்லலன்னா உங்களோட நான் பேச மாட்டேன். டூடு டூடு. ஓ ஐயா, இன்னும் ஏன் வரலன்னு கேக்குறீங்களா? வந்துடுவார். நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா?

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
3: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
2: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
3: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 924450444.
4: இந்த நிலம், இந்த காடு, இந்த மலை, இவை எல்லாம் இயற்கையின் ஒரு பகுதி. அதே போல பழங்குடி மக்கள் இந்த பசுமை சூழலின் இதயம். காடுகளை காக்கிறவர்கள் அவர்கள், விலங்குகளோடு பகிர்ந்து வாழ்கிறவர்கள் அவர்கள், இயற்கையை ஆளாமல் இயற்கையோடு வாழ்கிறவர்கள் அவர்கள். இது நம்முடைய பூமி போல அவர்களுடைய பூமியும். வாழவும், சிரிக்கவும், வாழ்க்கையை ரசிக்கவும் அவர்களுக்கும் சம உரிமை உண்டு. பழங்குடி மக்கள் நாகரிகத்தின் விளிம்பு அல்ல, நாகரிகத்தின் அடித்தளம். சென்னை சமூக பணி கல்லூரியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஒருங்கிணைக்கும் சமத்துவம் காண்போம் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம்.
5: மேலும் விவரங்களுக்கு tholkudi.in.
6: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
7: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
6: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
7: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
6: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
7: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
8: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
9: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
10: திண்டுக்கல்லில் NACA அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
11: 2026-27 ஆண்டிற்கான UG மற்றும் PG படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
10: UG பிரிவில் BSc Maths, Physics, Chemistry, Zoology, Data Science, Computer Science, IT, Computer Science and AI மற்றும்
11: BA தமிழ், இங்கிலீஷ், BCA, BBA, BCOM, CA, BCOM, PA ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
10: தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
11: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல், கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
10: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
11: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
10: செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
11: தொடர்புக்கு 9940989817.
12: இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
13: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
12: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
14: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
15: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சியின் நல்வாழ்த்துக்கள்.

நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் திருப்பூர் மாவட்டம் சந்திரசேகர் தண்டபாணி அவர்கள். நாயகி சிட்டுக்குருவியை காரணம் காட்டி சிலேடையாய் நாயகன் மனம் அறிந்து கொள்ள நினைக்கின்றாள். இவ்வாறு

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: Jenny's Institute of Hotel Management.
3: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
2: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
3: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
2: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
3: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
6: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன்.

0: பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 430 கேட்கலாம் போமேக்ஸ் பனைங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மண்ணத்தூரிகை.
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

அன்பு நேயர்களே, நம் கூடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு அணில் பாஸ்தா, தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கலின் வண்ணத்தூரிகை என்று திக்கமுக்கு வண்ணத்தூரிகையாக. நண்பதற்கு பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை என்று திக்கமுக்கு வண்ணத்தூரிகையாக. நாம் இப்போ கேட்டுட்ருக்கோம் கொடை பண்பலை 100.5 உயிர் எழுத்து பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 3:35. காதலர்கள் இருவரும் மெய்மறந்து சிட்டுக்குருவி போல் பாடித்திரிகிறார்கள்.

0: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட்
1: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
0: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
1: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
0: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
1: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மண்ணத்தூரிகை.
6: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: பாட்டும் பதமும்
1: அன்பு நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கும் அன்பு நேயர் திருப்பூர் மாவட்டம் சந்திரசேகர் தண்டபாணி அவர்கள். தன்னை அறியாமல் நாயகன் மேல் காதல் கொள்ளும் நாயகி பாடும் விதம்தான் இது. கேட்போமா நேயர்களே?

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
3: இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மண்ணத்தூரிகை.
5: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: உங்கள் கோடை பண்பலை நொறுபுழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுபுழியாய்ந்தில் உயிரெழுத்து.

நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

உயிரெழுத்து நிகழ்ச்சியை சிறப்பித்தார் நம் நேயர் திருப்பூர் மாவட்டம் சந்திரசேகர் தண்டபாணி அவர்கள். நேயருக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் அன்பு அறிவிப்பாளரான லக்ஷ்மி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

உயிரெழுத்து நிகழ்ச்சியை சிறப்பித்தார் நம் நேயர் திருப்பூர் மாவட்டம் சந்திரசேகர் தண்டபாணி அவர்கள். நேயருக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் அன்பு அறிவிப்பாளரான லக்ஷ்மி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

கோடை பண்பலையில் இன்னைக்கு கேட்கலாம். அனில் பாஸ்தா, தாராபுரம், விஎஸ்என், சூரியன் பிராண்ட், அரிசி, மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கலின் வண்ண தூரிகை. வரும் முன்பாய் செய்திச் சுருக்கம்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தமிழகத்தில் தாவேகா அரசு அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவளிப்பதாக இரண்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. தாவேகா தலைவர் திரு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திக்க உள்ளார். தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் தன்னை இணைத்துக் கொள்ள பிஜேபி விரும்பவில்லை என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆரம்ப சுகாதார நிலையங்களின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உட்பட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜீத் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஜுசூவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கீசாவில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையால் மகிழ்விப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5 MHz.

0: கோடை பன்மலை 100.5 அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.

நினைவு திறனுக்கும் உச்சரிப்பிற்கும் மொழிக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக உங்களை மகிழ்விக்க வளமர காத்திருக்கிறது 100.5 திக்குமுக்கு வண்ண தூரிகை. நிகழ்ச்சியில் பங்கு பெற நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் பொதுவான நேயர்கள் 24 24 26, மற்றொரு 290 333 மூன்றிலும், மகளிர் 24 24 29 இலும், அறிமுக நேயர்கள்

0: 24 24 24 இணையலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு சுழி 4542 இணைச்சு. நிகழ்ச்சியில் திக்குமுக்குகளோடு இங்கு
1: அன்னலக்ஷ்மி,
0: ஈரோடு கைலாசம்.
2: அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழி வரும் அழகனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும்.
3: உன்னை பார்த்தா மாரி தாக்குளுக்கு கூழு ஊத்துற பொம்பளை.

0: என்ன பண்ணு தெருமானே வெக்க வெக்கமா வருதே.
1: தங்கமே பொன்னத்தேடி வந்தே.
2: எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரி இருக்கிற
3: அதிக தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புக்கள்
4: என்ன அண்ணலட்சுமி, ரேடியோவில் உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டாங்க.
5: சரஸ்வதிக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிடலாம்,
4: ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம்.
5: ஆமாம்
4: சரி. இது 100.5 திக்குமுக்கு வண்ணத்துரிகை.
5: சரி, வணக்கம் போல் திக்குமுக்கு ரெடியாக இருக்குது, நேயர்களும் தயாராக இருக்காங்க, கூப்பிட்றலாமா?
4: கூப்பிட்றோம். வணக்கம்.
6: ஈரோடு கைலாசம் சாருக்கும் அண்ணலட்சுமி மேமுக்கும் மாலை வணக்கம் கூறுவது புதுக்கோட்டை கணேஷ் நகர்லேருந்து வசந்தி.
4: கருப்பட்டி வாங்க கபிலர் மலைக்கு போனாங்களாம், வேளாயி வெள்ளம் வாங்க வெண்ணெய் மலைக்கு போனாங்களாம், நல்லாயி நாட்டு சக்கரை வாங்க நைனார் மலைக்கு போனாங்களாம். எவ்வளவு எளிமையா இருக்குது. எங்க வசந்திக்கா சத்தம் மட்டும் வருது, திருப்பி சொல்லவா? காத்தாயி கருப்பட்டி வாங்க கபிலர் மலைக்கு போனாங்களாம், வேளாயி வெள்ளம் வாங்க வெண்ணெய் மலைக்கு போனாங்களாம், நல்லாயி நாட்டு சக்கரை வாங்க நயினார் மலைக்கு போனாங்களாம். அந்த காத்தாயி மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. காத்தாயி வந்து சம்பளம் கொடுக்கறானே இன்னைக்கு வல்லவங்க, முதலாளி வந்து சம்பளம் கொடுக்கல.
6: காத்தாயி கேக்கறானே இன்னைக்கு,
4: அதான் சொல்றேன், முதலாளி சம்பளம் கொடுக்கறானே காத்தாயி கவல்ல.
7: அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
4: இல்ல இல்ல சொல்லிருவாங்க, அடுத்து ஒருத்தர் வர்றாங்க, அவங்க சொல்லிருவாங்க.
5: வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
8: வணக்கம்.
5: யார் பேசுறீங்க?
8: புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
4: ரெண்டு பேரும் புதுக்கோட்டையில இருந்தே ஐயப்பன். ஆ, திக்கு முக்கு கேட்டிங்களா?
9: என் கூட எவ்வளவு ஆரியப்பூர்வமா
8: பேசுறீங்க.
9: நீங்க தான் தங்கம்.
4: இல்ல சொல்லிரவர் சொல்லிரவர். ஆ
8: சொல்லுங்க.
4: இல்ல திக்கு முக்கு கேட்டிங்களா, உங்களுக்கு சொல்லணுமா?
8: இல்ல இன்னொரு முறை சொல்லுங்க, நாங்க மொபைல்ல கேக்குறோம்.
4: இன்னொரு முறை சொல்லுங்க.
5: காத்தாயி கருப்பட்டி வாங்க கபிலர் மலைக்கு போனாங்களாம், வேளாயி வெள்ளம் வாங்குறதுக்கு வெண்ணெய் மலைக்கு போனாங்களாம், நல்லாயி நாட்டு சக்கரை வாங்க நயினார் மலைக்கு போனாங்களாம்.
4: அவ்வளவுதான்.
5: காத்தாயி வேளாயி நல்லாயி
8: காத்தாயி கருப்பட்டி வாங்க கப்பலூர் மலைக்கு போனாங்களாம்.
4: கப்பலூர் மலையா?
10: ஒரு நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு
4: எல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்லிடுவார். ஐயப்பன்.
8: ஆ
4: சொல்லுங்க,
8: இன்னொரு முறை சொல்றீங்களா?
5: சரி. காத்தாயி கருப்பட்டி வாங்க கபிலர் மலைக்கு போனாங்களாம், வேளாயி வெள்ளம் வாங்குறதுக்கு வெண்ணெய் மலைக்கு போனாங்களாம், நல்லாயி நாட்டு சக்கரை வாங்குறதுக்கு நயினார் மலைக்கு போனாங்களாம்.
8: காத்தாயி கருப்பட்டி வாங்கறதுக்கு கபிலர் மலைக்கு போனாங்களா, வேளாயி வெண்ணெய் வாங்குறதுக்கு வெள்ளை மலைக்கு போனாங்களா?
4: சரி பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு வாங்க போனாங்க. அடுத்து
8: மறந்து போச்சு, அடுத்த நேரம் பாக்கலாம்.
4: இல்ல சொல்லி வர சொல்லி வர, பொறுங்க பொறுங்க,
8: அடுத்த நேரம் பாக்கலாம்.
4: அப்படியா,
5: சரிங்க, நன்றிங்க. இது கோடை பண்பலை 100.5 திக்குமுக்கு வண்ண துரிகை.
4: வணக்கம்.
5: சொல்லும் நேரம் மாலை 4:09. வணக்கம்.
11: வணக்கம் மேடம்.
5: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
11: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி.
5: திக்குமுக்கு கேட்டீங்களா?
4: இல்ல கேப்பர் கேப்பர் சொல்றாரு.
5: காத்தாயி கருப்பட்டி வாங்க கபிலர் மலைக்கு போனாங்களாம், வேளாயி வெள்ளம் வாங்குறதுக்கு வெண்ணெய் மலைக்கு போனாங்களாம், நல்லாயி நாட்டு சக்கரை வாங்க நயினார் மலைக்கு போனாங்களாம்.
4: மகாராஜன்.

0: கபிலர் மலைக்கு போனாங்களாம், வேலாயி வெள்ளம் வாங்குறதுக்கு வெண்ணெய் மலைக்கு போனாங்களாம், நல்லாயி நாட்டு சர்க்கரை வாங்க நயினார் மலைக்கு போனாங்களாம்.
1: காத்தாயி கருப்பட்டி வாங்க நாலு மலைக்கு போனாங்களாம்.
2: உங்க ஊர் பக்கத்துல இருக்கிறாங்க சொல்லக்கூடாது, அதுல என்ன சொல்லிருக்காங்களோ அதான் சொல்லலாம். சரியா,
1: நன்றி சார், பேசுறது நன்றி சார், நீண்ட இடைவெளிப்பின்
2: நன்றிங்க ஐயா. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: Jenny's Institute of Hotel Management.
8: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
7: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
8: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
7: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
8: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
9: 17+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
10: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
11: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
12: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
13: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
12: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
13: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244500444.
14: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் இதுல தான் இருக்கு. CNG செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் CNG டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியாக வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
15: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
16: 2026-27 ஆண்டிற்கான UG மற்றும் PG படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
15: PG பிரிவில் MA தமிழ், இங்கிலீஷ், MCOM, CA, MSc மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
16: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல்,
15: இலவச மருத்துவ சேவை,
16: கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
15: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனித்திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
16: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
15: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
16: தொடர்புக்கு 9994098417.
17: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
18: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
19: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
0: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
19: எப்படிமா?
0: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
19: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
8: நம் காடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30.

0: உங்களுக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: கோடை பன்மலை 100.5 அனில் பாஸ்தா,
0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராணரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
3: நேரம் இப்போ மாலை 4:15 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது 100.5 திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. இப்போ யார் இனிப்பில் திக்குமுக்கு சொல்ல வராங்க? வணக்கம்.
4: வணக்கம். நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் இருவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள்.
3: வணக்கம் சொல்பவர்
4: திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி வட்டம் காடகுளத்திலிருந்து நிர்மலா சந்திரசேகர்.
3: நிர்மலா சந்திரசேகர், என்ன செய்றீங்க?
4: நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கோம். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
4: நான் இல்லத்தரசி தாங்க.
3: அப்படியா, மகிழ்ச்சி. திக்குமுக்கு கேட்டீங்களா?
4: இல்லீங்களே, நான் இனிப்புல காத்திருந்தேன்.
3: அன்னலட்சுமி அக்கா சொல்றாங்க கேளுங்க.
5: காத்தாலி கருப்பட்டி வாங்க.
3: இல்ல சொல்லுவாங்க சொல்லுவாங்க, பொறுங்க.
5: அன்னலட்சுமி அக்கா நீங்களா? அவங்களுக்கு உங்களுக்கான எனக்கு ஒரு டவுட். சரி கேக்கலாம். காத்தாலி கருப்பட்டி வாங்க கபிலர் மலைக்கு போனாங்க.
4: போனாங்க
3: சங்கி மங்கி ஆடும் மனம், சங்கி மங்கி
4: ஆடும்.
3: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, அதனால நிர்மலாக்காக்கு ஒரு பாடல் வருது, கேட்கலாமா? நன்றி.
4: நன்றிங்க.

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
3: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
2: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
3: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
2: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
3: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
6: நம்காடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
7: கோடை பன்மலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சியின் நல்வாழ்த்துக்கள்.
8: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: நம்காடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: நேரம் இப்பொழுது மாலை 4:23. அதுங்க இது 100.5 இன் திக்குமுக்கு வண்ணத்துறை. அனலட்சுமி, முன்னாடி இந்த கபிலர் மலைக்கு, நயினார் மலைக்கு, வெண்ணை மலைக்கு போனாங்க, யார் யார் போனாங்க சொல்லிருங்க. அந்த கடைசி
1: வெங்கமேட்ல இருந்து ராணி, குணசுந்தரி, அமுதா,

0: கமலி செல்லம் இவங்க தான் எழுதியிருந்தாங்க.
1: அவங்களுக்கு வந்து கோடை பண்பை 100.5 சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ அடுத்த திக்குமுக்கு யார் சொல்ல வர்றாங்க?
0: வாங்க, வணக்கம்.
2: விருதுநகர் மாவட்டம் சத்திரெட்டி ஆவட்டியிலிருந்து பி முனியசாமி.
1: முனியசாமி ஐயா.
2: ஆ, சொல்லுங்க.
1: என்ன செஞ்சிருக்கீங்க ஐயா?
2: ஐயா, பிரிண்டிங் கம்பெனியில் வளர்க்குறீங்க.
1: அப்படியா, மகிழ்ச்சி. உங்களுக்காக திக்குமுக்கு வருது, கேளுங்க.
0: மீனம்மாள் வைத்த மீன் குழம்பு மணக்க, முத்தம்மாள் வைத்த முருங்கை குழம்பு சுவைக்க, கருவாடு குழம்பும் நாக்கில் நாட்டியம் ஆடுகிறது இன்னமும். மீனம்மாள் வைத்த மீன் குழம்பு மணக்க, முத்தம்மாள் வைத்த முருங்கை குழம்பு சுவைக்க, கருவாடும்
1: குழம்பும் நாட்டியம்
0: ஆடுகிறது
3: இன்னும்.
0: இல்ல இல்ல,
2: மீன் குழம்பு மணக்க, முத்தம்மா வைத்த நாட்டுக்குளம் துவைக்க, முத்தம்மா
1: மொத்தம் ரெண்டு அம்மா தான் இருக்கிறாங்க.
0: மீனம்மா முத்தம்மா
2: மீனம்மா.
1: சரி, கொஞ்சம் அப்படியே
2: முருங்கை குழம்பு சுவைக்க.
1: இல்லை, கொஞ்சம் அப்படியே அந்த குழம்போட வாசம் முடிச்சுட்டே இருங்க, வேற யாரும் சொல்றாங்களான்னு பாப்போம்.
4: வணக்கம். கோடைக்கானல் தோட்டம், அதில் கொஞ்சம் பறவை கூட்டம், ஆழி கலக்கும் ஆட்டம், அதில் ஆணும் பெண்ணும் நாட்டம், நிலையத்தில் பணிபுரி அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்லவும், சேலி மாவட்டம் ஓடைப்பட்டி வடக்கு தெரு, ராமராஜ். கைலாசன் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஊர்க்கார ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க விட்டுட்டீங்க.
4: நல்லா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க ஐயா, திக்குமுக்கு கேட்டீங்களா? சொல்லுங்க.
0: மீனம்மாள் வைத்த மீன் குழம்பு மணக்க, முத்தம்மாள் வைத்த முருங்கை குழம்பு சுவைக்க, கருவாடும்
1: குழம்பும்
0: நாக்கில் நாட்டியம் ஆடுகிறது இன்னும். மீனம்மாள் வைத்த மீன் குழம்பு மணக்க, முத்தம்மாள் வைத்த முருங்கை குழம்பு சுவைக்க, கருவாடும் குழம்பும்
1: நாக்கில்
0: நாக்கில் நாட்டியம் ஆடுகிறது இன்னும்.
4: மீனம்மாள் மீன் குழம்பு வச்சு மணக்க, வேளம்மாள் முருங்கை குழம்பு.
1: வேளம்மாள் யாரு?
5: ஆடர் தர்மேந்திரா.
0: அவரா போட்டுட்டார்.
4: சரி சார்,
1: சரி பாருங்க, யாராவது சரியா சொல்றாங்கன்னு கவனிப்போம். நன்றிங்க ஐயா. வணக்கம்.
0: வணக்கம்.
1: மீனம்மாள்
0: வைத்த மீன் குழம்பு மணக்க, முத்தம்மாள் வைத்த முருங்கை குழம்பு சுவைக்க, கருவாடும் குழம்பும் நாக்கில் நாட்டியம் ஆடுகிறது இன்னும்.
6: மீனம்மாள் வைத்த மீன் குழம்பு மணக்க, முத்தம்மாள் வைத்த முருங்கை குழம்பு சுவைக்க, கருவாடும் நாக்கில் நாட்டியம் ஆடும்.
0: கருவாடும் குழம்பும்
6: நாக்கில் நாட்டியம் ஆடும்
1: நாடுகிறது இன்னும். பரவாயில்ல, இருந்தாலும் சரியா சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு ஒரு இசைக்கீற்று, சரியா? கவனமா கேளுங்க.
7: சிரித்த முகமும் கண்டு,
8: சிரித்த முகமும் கண்டு,
7: சிரித்த முகமும் கண்டு,
1: அந்த அக்கா அழுகுற மாதிரி அழுவணும் நீங்க. உள்ள போயிடுச்சு, வரமாட்டேங்குது சத்தம். இன்னொரு முறை, அவ்வளவுதான் வருது சத்தமே. சரி பரவாயில்ல, இருந்தாலும் சொல்லிட்டீங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு வந்து பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
9: கோடை பன்மலை 100.5 அனில் பாஸ்தா.
10: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
12: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
13: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை

0: தாண்டி வருது 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகிந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கிய வண்ணத்தூரிகை.
4: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
4: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
6: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
5: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
6: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
5: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
6: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
8: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
4: நம் கோடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: நம் கோடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: நேரம் இப்போ மாலை 4:38 ஆயிடுச்சுங்க. இது 100.5 திக்கு முக்கு வண்ணத்துறை. அண்ணலட்சுமி, முன்னாடி யாரு மீன் குழம்பு முருங்குழம்பு வச்சு நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, அவங்க பேர் சொல்லிருக்காங்க.
1: முல்லைக்காடு பாபு சரஸ்வதி.
0: தூத்துக்குடியிலிருந்து.
1: ஆமா.
0: சரி, இப்போ அடுத்ததா யாரு திக்கு முக்கு சொல்ல காத்திருக்கிறாங்க, சந்திச்சிருவோமா?
1: வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஈரோடு மாவட்டம் தாண்டாமலையும் வேணி நடராஜன். இருவரும் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?

0: நல்லா இருக்கேங்க சார்.
1: திருமுகம் உங்களுக்கானது.
2: உங்களுக்காக ஆண்டாள் அம்மா ஐயப்பன் கிட்ட தூத்துக்குடி போய் சாத்துக்குடி வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஐயப்பன் ஆத்தங்குடி போய் ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்தாராம்.
1: ரெண்டு பழத்தை தேடுறாரு அவர்.
0: என்னாரு
2: சாத்துக்குடி சொல்லவே மாட்டாங்க.
0: ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்துட்டாரு.
1: ஆத்தங்குடி. சரி, உங்களுக்கான இசைக்கிட்டு.
0: சரிங்க.

0: கூப்பிடுறாரா?
1: ஏதோ சரியா கேட்க மாட்டேங்குது.
0: சரி, உங்களுக்காக பால் கேட்கலாமா? நன்றிங்க.
1: நன்றிங்க சார்.

கொழுப்படுத்தா, அடுத்தவன் வர கொழுப்புழுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, அட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவப்ப.

உள்ள சுச்சமன் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். போடுற போடுல முக்காடு போட வைப்பேன். சாந்து புட்டு

0: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்?
2: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
5: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா? கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
6: இந்த முகாம்ல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள்

0: இலவசமா பண்றாங்க.
1: மே 8, 9, 10 மற்றும் மே 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8220782333.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
3: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
2: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
3: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
4: திண்டுக்கல்லில் NAC-ஏ அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
5: 2026-27 யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: யூஜி பிரிவில் BSc மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI மற்றும்
5: BA தமிழ், இங்கிலீஷ், BCA, BBA, BCOM, CA, BCOM, PA ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
5: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல், கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
4: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனித்திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
5: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
4: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
5: தொடர்புக்கு 9999840917.
6: நம் காடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: நேரம் இப்போ மாலை 4:50 ஆயிடுச்சு. இது 100.5 திக்குமுக்கு வண்ணத்துறை. அண்ணலட்சுமி, யார் வந்து சாத்துக்குடி
1: தூத்துக்குடி
0: வாழ்ந்து வந்தாங்க?
1: திருப்பூர் மாவட்டம் முத்தூர் ரங்கபையன்காடு குப்புசாமி வசந்தி குரு அனந்த்குமார் இவங்க தான் குரூப்பாக சேர்ந்து எழுதி நம்மளுக்கு இந்த திக்குமுக்கு அனுப்பியிருக்காங்க.
0: அவர் அனைவருக்கும் கோடை பண்பின் சார்பாக நன்றிகள்.
2: நன்றி சொல்வேன் தெய்வமே.
0: நன்றி சொல்லிட்டோம்.
1: ஆமா, பாட்டாவும் சொல்லிட்டாங்க சரஸ்வதி.
0: அடுத்த யாரு திக்குமுக்கு சொல்ல இணைப்புல காத்துட்டு இருக்காங்க? வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாருங்க ஐயா, எங்க இருந்துங்க?
3: சகோதரிக்கு ஒரு வணக்கம்.
1: வணக்கம்.
4: பஸ் வணக்கம்.
3: தேனி மாவட்டம் ஆண்டிவேட்டி வட்டம் சித்தார்வெட்டியிலிருந்து பிச்சைமணி.
0: பிச்சைமணி ஐயா.
3: ஐயா, நிலையத்தில் அனைவரும் நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்க நல்லா இருக்கோம் ஐயா.
0: சார், உங்களுக்காக ஒரு திக்குமுக்கு. சரியா
3: சொல்லுங்க.
0: ஆற்றிலே போகுது வெள்ளம், ஆற்று பாலத்திலே வண்டியிலே போகுது அச்சு வெள்ளம், குறுக்கே வந்தது பள்ளம், வண்டி சாய்ந்து ஆற்று வெள்ளத்திலே போனது அச்சு வெள்ளம். இன்னொரு முறை. ஆற்றிலே போகுது வெள்ளம், ஆற்று பாலத்திலே வண்டியிலே போகுது அச்சு வெள்ளம், குறுக்கே வந்தது பள்ளம், வண்டி சாய்ந்து ஆற்று வெள்ளத்திலே போனது அச்சு வெள்ளம்.
3: ஆற்றிலே போகுது வெள்ளம், பாலத்தில் போகுது அச்சு வெள்ளம்.
0: பாலத்தில் எதில் போகுது?
3: பாலத்து வண்டியில் போகுது அச்சு வெள்ளம். அடுத்த லைன் மறந்து போச்சு.
0: குறுக்க என்ன வந்துச்சு?
3: குறுக்க பள்ளம்.
0: பின்னாடி வந்து எடுத்து கொடுக்குறாரு. அப்புறம்
3: குறுக்கே போறது பள்ளம்.
0: என்ன ஒன்று இருக்கு, வண்டி சாய்ந்து ஆற்று வெள்ளத்திலே போனது அச்சு வெள்ளம். இன்னொரு முறை சொல்லுங்க. சொல்லுங்க. ஆற்றிலே போகுது வெள்ளம், ஆற்று பாலத்திலே வண்டியிலே போகுது அச்சு வெள்ளம், குறுக்கே வந்தது பள்ளம், வண்டி சாய்ந்து ஆற்று வெள்ளத்திலே போனது அச்சு வெள்ளம்.
5: சூப்பர் எக்ஸலன்ட் போல
0: சொல்லிடுறா, சொல்லிடுவார்.
3: ஆற்றிலே போகுது வெள்ளம், ஆற்று பாலத்தில் போகுது.
0: ஆற்று பாலத்தில் முன்னாடி சரியா சொன்னீங்களே,
3: சொன்ன மறந்து போகுதுயா. ஆற்று பாலத்தில் போகுது என்னவையா?
0: அச்சு வெள்ளம் வண்டியில.
3: அச்சு வண்டியில அச்சு வெள்ளம். குறுக்கே போகுது பள்ளம். பள்ளத்துல மேல
0: வண்டி சாய்ந்து,
3: வண்டி சாய்ந்து அச்சு வெள்ளம்.
0: ஆற்றுலேயே போனது அச்சு வெள்ளம். சரியா,
3: ஆற்றுல போனது அச்சு வெள்ளம்.
0: சரி, இருந்தாலும் பரவாயில்ல. ஓரளவு சரியாக சொல்லிட்டீங்க. அப்படியே ஒரு இசை கீற்று உங்களுக்காக வருது, அதை சொல்கிறீங்களா?
3: அதே வராது. சரி,
0: பரவாயில்ல, முயற்சி பண்ணுங்க. பாப்பா.

0: ம், சொல்லுங்க ஐயா.
1: டங்கு நக்கு நக்கு நக்கு நக்கு நக்கு நக்கு டங்கு நக்கு நக்கு நக்கு நக்கு நக்கு நக்கு நக்கு டங்கு நக்கு நக்கு நக்கு நக்கு.
0: அருமையாக சொல்கிறேன், இன்னொரு முறை சொல்லுங்க. மகிழ்ச்சிங்க ஐயா, அனைவருக்காகவும் பாடல் வருது, கேட்கலாமா? நன்றிங்க ஐயா.
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய வண்ணத்தூரிகை.
3: நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் அனீஸ் ஆர் சுந்தர்ராஜன், கணினியாக்கம் சரஸ்வதி சங்கர் கணேஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கலைவாணி. கோடை பண்பலையில் இனி கேட்கலாம் சித்திர செவ்வானம் வரும் முன்பாய் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் தாவேக அரசு அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக இரண்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணிகள் பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் தங்களது துறையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெமசானி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களும் ECI நெட் கைபேசி செயலியில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தவேக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உள்பட 19 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், ஷாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் சுசுவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் ஜிசாவில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி கோடை பண்பலை 100.5.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, அழகிய மாலை வேளை, செங்கதிர்களை தூவும் செவ்வானம், மெல்ல மறையும் ஆதவன் இசையால் மாலை பொழுதை வரவேற்க கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சிகள் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்திரிக்காடு டி கருப்பசாமி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: 17+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்டு 100% கடல எண்ணெய்.
9: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும்.

0: முடியாத விலையில் பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சமர்வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டுதாவணி, மதுரை.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
2: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
1: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
2: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244500444.
3: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
4: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
4: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல்,
3: இலவச மருத்துவ சேவை,
4: கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
3: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
4: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
3: செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
4: தொடர்புக்கு 9994098417.
5: நேரம் மாலை 5:11. இசை தேவதை கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நம் காதலுக்கு காற்றும் மெல்ல வீசும், அப்போது மாலையாக உன் கழுத்தில் சேரும் மனமாலையாக.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: Jenny's Institute of Hotel Management.
6: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
5: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
6: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
5: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
6: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
7: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
10: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங்கு. புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
9: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
11: கோடை பன்மலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சியின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் மாலை 5:24 நிமிடம். கவி பாடிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நாள் குறிப்பதற்கு சம்மதம் தேவை. திருமண நாளிற்கு நீ எப்போது சம்மதம் கொடுப்பாய்?

0: கொடைப்பண்பலை 100.5 தொடர்வது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் மாலை 5:30. காற்றோடு கவிப்பாடி கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் ஒரு புலி ஐந்தில் சித்திர செவ்வானம். நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று கன்னியாகுமரி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் 10 மணிக்கு வரும் நினைவே சுகம் கன்னியாகுமரி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் வளமிற காத்திருக்கிறது. எங்கெங்கு நீ சென்றாலும் என் மனது உன்னை மட்டுமே தேடும். இதுதான் காதலோ?

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
5: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
6: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
5: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
7: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
8: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.

0: Viking Bunions and Briefs. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 22 சிறு தொண்டர் தொடர்ச்சி. நீண்ட நாளுக்கு பிறகு சந்தித்திருந்த சக்கரவர்த்தியும் அவருடைய பழைய சேனாதிபதியும் ஆலிங்கனம் செய்து கொண்டு நின்றார்கள். அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. இனி பரஸ்பரம் ஆலிங்கனம் செய்து கொண்டு ஆனந்த கண்ணீர் சொரிந்த சக்கரவர்த்தியும் அவருடைய பழைய சேனாதிபதியும் சிறிது நேரத்துக்கெல்லாம் சற்று விலகி ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு நின்றார்கள். உறையூருக்கு நான் இச்சமயம் வந்தது எவ்வளவு அதிர்ஷ்டம்! இல்லாவிட்டால் உங்களை பார்த்திருக்க முடியாதல்லவா? நீங்கள்தான் என்னை அடியோடு மறந்துவிட்டீர்கள். காஞ்சிக்கு வருவதே இல்லை என்றார் சக்கரவர்த்தி. அரசே, தங்களை நான் மறந்து விடுவதா? தென்னாட்டில் நான் தரிசித்த ஒவ்வொரு ஸ்தலத்திலும் தங்களுடைய நினைவு எனக்கு உண்டாயிற்று. இந்த திவ்ய சேத்திர யாத்திரையில் தாங்களும் என்னுடன் இல்லையே என்று எவ்வளவோ வருந்தினேன். கடைசியாக பழனி மலையில் எழுந்தருளி இருக்கும் ஆண்டவனை தரிசித்த போதும் தங்களுடைய நினைவுதான் எனக்கு. அவருடைய சந்நிதியில் நான் விரும்பியது உடனே நிறைவேறிவிட்டது. இங்கே வந்ததும் தங்களை பார்த்தேன் என்றார். சேனாதிபதி, பிரபோ, என்னை அவ்விதம் அழைக்க வேண்டாம். பரஞ்சோதி, அது என் பூர்வ ஜென்ம பெயர். அதை இப்போது கேட்க பிடிக்கவில்லை. கேளும் சிவபக்தரே, அவ்வளவு பெருமைக்கு நான் உரியவன் அல்ல பிரபு. இன்று இந்நாட்டில் மகான்களான சிவபக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தொண்டு புரியும் சிறு தொண்டன் நான் என்றார். கேளும் சிறு தொண்டரே, நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால்... சொல்லுங்கள் அரசே. இந்த உலகத்தில் நான் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் 2 பாக்கி இருக்கின்றன. அவற்றை முடித்துவிட்டால் நானும் உங்களைப் போல் துறவு பூண்டு ஸ்தல யாத்திரை தொடங்கி விடுவேன். ஆனால் உங்களைப் போல் தலையை முண்டனம் செய்து கொள்ள மாட்டேன். பார்த்தவர்கள் வசிஷ்டரோ விஸ்வாமித்திரரோ அல்லது அகஸ்திய முனிவர்தானோ என்று பிரமிக்கும்படியான ஜடாமகுடம் தரிப்பேன் என்று சொல்லி சக்கரவர்த்தி நகைக்க சிறு தொண்டரும் கூட நகைத்தார். அவ்விருவருடைய சிரிப்பின் ஒலியும் அந்த நேரத்தில் கூட்டை நோக்கி பறந்த பறவைகளின் குரல்களுடன் கலந்து நாற்றிசையும் பரவி எதிரொலி செய்தன. அத்தியாயம் 22 சிறு தொண்டர் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 23 நள்ளிரவில். நன்றினேயர்களே.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் மாலை 5:44. இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலையின் 1.5 சித்திர செவ்வானம். நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்று கன்னியாகுமரி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் தனியாக இருக்கும் பொழுது நினைவுகள் வருகிறது, பேசாமல் இருக்கும்போது பேச நினைக்கிறது இந்த மனம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: எழுந்திருக்கின்றோம். கோடை பண்பலை 1.5 சித்திர செவ்வானம் நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று கன்னியாகுமரி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில்

நேரம் மாலை 5:50. இதுவரை காற்றலையில் பலம் வந்தது உங்கள் பிரிய கோடை பன்மலையின் உருப்படியில் சித்திர செவ்வானம். உங்கள் செவிகளுக்கு இதம் சேர்த்த மகிழ்வில் நானும் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. விடைபெறுகிறேன் என்றும் உங்கள் நட்பில் எழுத்திரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை இணைந்து ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

0: அருகே உள்ள பூவரசன் குப்பத்தில் எழுந்தருளியிருக்கும் லட்சுமி நரசிம்மர் தனி சிறப்பு வாய்ந்தவர். இவர் அட்சய பாத்திரமாய் அருளும் பரந்தாமன். இறை நம்பிக்கையேற்ற பல்லவ மன்னன் ஒருவன் சைவ வைணவ கோயில்களை இடித்து தரைமட்டமாக்கினான். பிறருடைய ஆன்மீக நம்பிக்கைகளிலும் வழிபாடுகளிலும் தலையிடுவதும் அவர்களது இறை தலங்களை நிர்மூலமாக்குவதும் தகாத செயல். இந்த அராஜகம் ஒரு மன்னனுக்கு ஆகாது என்று பலரும் அவனுக்கு அறிவுறுத்தினர். ஆனால் அவற்றை அவன் செவிமடுக்காததோடு அந்த ஆஞ்சோர்களை சிறையிலிட்டும் துன்புறுத்தினான். ஆனால் தனக்கு என்ன தண்டனை கிடைத்தாலும் கவலையில்லை என்ற மன உறுதியுடன் மன்னனின் கொடுமைகளை பகிரங்கமாக தட்டி கேட்டார் நரகரி என்ற முனிவர். அவர் மீது ஆத்திரம் கொண்ட மன்னன் கொடிய முறையில் அவரை தண்டிக்க எண்ணி அவரை கழுவில் ஏற்றுமாறு ஆணையிட்டான். அதை கேட்ட நரகரி அவனுக்கு பல வகையிலும் துன்பங்கள் உண்டாகும் என்று சபித்தார். பிறகு அனுமானுஷமாக பளிச்சென்று மறைந்துவிட்டார். சாபம் பளித்தது. மன்னன் அடுத்தடுத்து பல சோதனைகளுக்கும் துயரங்களுக்கும் உள்ளானான். அவன் அணிந்த உடைகள் எல்லாம் துர்நாற்றம் வீசின. உணவு உட்கொள்ள போனால் அந்த உணவு வகைகளிலும் புழுக்களும் வண்டுகளும் நெறிந்தன. அந்த புறத்தில் மஞ்ச கூடங்கள், பஞ்சுமெத்தை, படுக்கை விரிப்புகள் அனைத்துமே மணித்தூளாகவும் சதையாகவும் எலும்புகளாகவும் தோன்றி அவனை பெரிதும் அச்சுறுத்தின. நொந்து விட்டான் மன்னன். இதற்கு முனிவரின் சாபமே காரணம் என்பதை வெகு தாமதமாக உணர்ந்தான். சாப விமோசனம் பெற அவரை தேடி எங்கெல்லாமோ அலைந்தான், திரிந்தான். ஆனால் எந்த பயனும் இல்லை. ஓர் இரவு படைவீரர்கள் சூழ்ந்திருக்க பூவரச மரத்தின் கீழ் அவன் உறங்கிக் கொண்டிருந்தான். அப்போது மன்னனே ஆஞ்சோர்கள் எவ்வளவோ அறிவுறுத்தியும் அவர்களையெல்லாம் புறந்தள்ளியதோடு அவர்களுக்கு தண்டனையையும் வழங்கி பெரும் குற்றம் புரிந்த நீ இப்போது பிரயாசித்தம் தேடி அழைகிறாய். சரி, இங்கே என் அடியவனான நரகரி அதிகாலையில் வருவான். உனக்கு சாப விமோசனம் அருள்வான். கவலைப்படாதே என்று இறையிருள் ஒழித்தது. தனக்கும் தன் பக்தர்களுக்கும் என்னதான் ஒருவன் கேடு செய்தாலும் அதை உணர்ந்து அவன் வருந்தும் போது அவனை காக்க வேண்டியது தன் கடமை என்ற இறைவனின் தயால குணத்தை மன்னன் புரிந்து கொண்டான். அதை எண்ணி அவன் நெகிழ்ந்திருந்த போது பூவரச மரத்திலிருந்து ஓர் இலி அவன் மேல் விழுந்தது. அதை எடுத்து பார்த்த அவன் உள்ளமும் உடலும் சிலிர்த்தன. ஆம், லட்சுமி நரசிம்மர் அந்த இலையில் ஓர் ஓவியமாக காட்சியளித்தார். அப்படியே உருகி மருகிய அவன் அந்த இலையை கண்களில் ஒற்றிக்கொண்டான். ஏதோ உணர்வு வந்து அவன் தலை நிமிர்ந்த போது எதிரே நரகரி முனிவர் அவனை பார்த்து புன்னகைத்தபடி நின்றிருந்தார். அவர் கால்களில் அப்படியே விழுந்தான் மன்னன். தனக்கு சாப விமோசனம் தருமாறு கெஞ்சினான். முனிவரும் மகிழ்ந்து அவனுடைய குற்றங்களை மன்னிக்க அதுவே சாப விமோசனமாகி மன்னன் மீண்டும் தன்னுடைய அழகிய தோற்றமும் பொலிவும் பெற்றான். அவனுக்கு புதுவாழ்வு அருளிய பூவரச மங்கலம் என்ற அந்த தலத்தில் லட்சுமி நரசிம்மருக்கு திருக்கோயில் ஒன்றை நிர்மாணிக்குமாறு அவனை முனிவர் கேட்டுக்கொண்டார். மன்னனும் அவ்வாறே அவருடைய மேற்பார்வையிலேயே கோயில் கட்டி குடமுழுக்கு நடத்தி நரசிம்மரின் திருவருளை பெற்றான். பூவரச மரங்கள் அடர்ந்திருந்த வனமான அந்த பூவரச மங்கலமே தற்போது பூவரசன் குப்பம் என்று வழங்கப்படுகிறது. பெண்ணையாற்றின் வடகரையில் அமைந்திருக்கும் இத்திருத்தலம் தென்னகோபிலம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. கருவறையில் புன்னகை முகத்துடன் லட்சுமி நரசிம்மர் அருள் பாலிக்கிறார். பின்கரங்கள் இரண்டில் சங்க சக்கரம் மீந்தி முன்னிடைக்கால் அமிர்தவள்ளி தாயாரை அணைத்துக் கொண்டு வழக்கரத்தால் பக்தர்களுக்கு ஆசி அருள்கிறார். இடக்காலை மடக்கி வைத்து வழக்காலை கீழே தொங்க விட்டிருக்க அந்த பாதத்தை தாமரை மலர் ஒன்று தாங்கி இருக்கிறது. நரசிம்மர் மடியில் அமர்ந்துள்ள லட்சுமி தனது வழக்கரத்தால் நரசிம்மரை அணைத்துக் கொண்டிருக்கிறார். இடக்கரத்தில் தாமரை மலரை பிடித்தபடி பேரழகுடன் தரிசனம் அருள்கிறார் தாயார். விழுப்புரம் மாவட்டம் பூவரசன் குப்பம் லட்சுமி நரசிம்மர் கோவிலை தரிசித்தோம் என்று.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: புரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்டர்ஸின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்டர்ஸி.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: திருச்சி சாரதாஸ்.
8: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
9: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட Top 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
8: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
9: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
10: திண்டுக்கல்லில் NACA அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
11: 2026-27 UG மற்றும் PG படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
10: UG பிரிவில் BSc Maths, Physics, Chemistry, Zoology, Data Science, Computer Science, IT, Computer Science and AI மற்றும்
11: BA தமிழ், இங்கிலீஷ், BCA, BBA, BCOM, CA, BCOM, PA ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
10: தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
11: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல், கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
10: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
11: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
10: செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
11: தொடர்புக்கு 9994098417.
12: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
13: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
14: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
13: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
14: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
13: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
14: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
15: பொதுவாக ஒருத்தரை புத்திசாலியா, அவர் வந்து அறிவாளியா, மிகப்பெரிய மேதையா அப்படிதான் ஒரு கேள்வி கேட்குறோம். இதுக்கு எதை வச்சு செய்யலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவர் டிகிரியை வாங்கி பார்க்கறது மட்டும் இல்லைங்க, சிலருடைய செயல்பாடுகளை வச்சே கண்டுபிடிக்கலாம். எங்கள் பேராசிரியர் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், மனிதன் எதனால் அளக்கப்படுகிறான் அப்படின்னு கேள்வி கேட்குற போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, செல்வத்தாளா என்றால் இல்லை, ஏனென்றால் செல்வம் சில காலங்களில் கரைந்து விடலாம். அழகாளா, அழகு சில காலங்களில் மறைந்து விடலாம். சரி, அடுத்தது பதவியாளா, பதவியும் ஒரு காலத்தில் நிறைவு பெறலாம். அப்படி என்றால் எதன் மூலமாக ஒரு மனிதன் அளக்கப்படுகிறான் என்றால், செல்வத்தால், பதவியால், அழகால் அல்ல, செயல்களால் மனிதன் தீர்மானிக்கப்படுகின்றான். இதுதான் அவனை வந்து தீர்மானித்து காட்டுது. ஒரே ஒரு செயல்பாட்டின் மூலமாக இவர் மேதையா, அறிவாளியா, விஞ்ஞானியா என்று எல்லாவற்றையும் நாம் கண்டுபிடிச்சு விடலாம். ஒரு சொல் போதுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு புத்தகத்தில் படித்து பார்த்தேன் ஒரு தடவை. ரொம்ப நாளைக்கு முதல்ல ஒரு ரயில் போயிட்டுருக்குது. அந்த ரயிலில் வந்து ஒரு குடும்பம் உட்காந்துருக்குறாங்க. ஒரு பெரியவர் ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் அதே பெட்டியில், அவர் வேறு, இந்த குடும்பம் வேறு. இப்போ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் என்ன செய்கிறாங்க, சின்ன குழந்தை கையில், ஒரு 1.5 வயசு குழந்தை கையில் ஒரு 10 பவுன் சேனை கழட்டி கொடுக்குறாங்க. அது வாங்கி அப்படி எறியுது, சிரிக்கிறாங்க, இப்படி எறியுது, சிரிக்கிறாங்க, விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்படியே அது அப்படி எரிஞ்சு இப்படி எரிஞ்சு கடைசியில் ஜன்னலுக்கு வெளியே எரிஞ்சு விடுச்சு. எல்லோரும் ஐயோ செயின் போயிடுச்சு, செயின் போயிடுச்சுன்னு கத்துறாங்க. செயினை பிடிச்சிருக்கிறார் ஒருத்தர், செயின் தான் போயிடுச்சு, அதை பிடிச்சி எப்படி இருக்கிறதுன்னு இன்னொருத்தர் கேட்குறாரு. ஆனால் அந்த பெரியவர் ஒன்றும் பேசாமல் வெளியவே பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நின்றுச்சு, எல்லாரும் அலறி அடித்து ஓடி போயிரு. ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்து, செயின் விழுந்துருச்சு, செயின் விழுந்துருச்சுன்னு, எங்கே போட்டிங்கன்னு அவர் கேட்டார். பெரியவர் பின்னாடியே வந்தவர் சொன்னாராம், ஐயா ஒன்றும் இல்லை, இங்கேருந்து 10வது தந்தி கம்பத்துக்கிட்டக்க போய் தேடி பாருங்கள், பகல் நேரம் தான், ஒருவேளை அது கிடைச்சாலும் கிடைக்கலாம்னு உட்காந்துக்கிட்டார். இதில் ஒரு ரெண்டு பேரும் ஓடி இருக்காங்க. ஓடி போய் பார்த்தா அங்கே கொஞ்ச நேரம் தேடி எடுத்த உடனே இருந்துருச்சு அந்த செயின். எடுத்துகிட்டு வந்தவுடனே இவரை பார்த்து கேட்டாங்க, ஐயா நாங்கள் குழந்தைங்களை செயின் கொடுத்தோம், சரி அந்த இடத்துல செயின் விழுந்துச்சு.

0: எப்படியா கண்டுபிடிச்சிங்க? அதுக்கு அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, நீங்கள் குழந்தை கையில் அதை கழட்டி கொடுக்குற போதே எனக்கு வந்து ஒரு கவலை இருந்துச்சு, ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியலை, நீங்கள்லாம் விளையாண்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நான் எதிர்பார்த்தபடியே அந்த பிள்ளை வெளியே தூக்கி போட்டுச்சு, வெளியே போட்ட உடனே நீங்கள் பதறினீங்க, நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அந்த ரயிலுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து அந்த எத்தனை தந்தி கம்பி போகுதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெரிய மகாவித்தியெல்லாம் கிடையாது, கவனமாக இருங்க, குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, மற்றதை கொடுக்காதீங்கன்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் அவரை வணங்கி, ஐயா ரொம்ப மகிழ்ச்சி, அந்த பணத்தை வாங்கிக்கோங்கன்னாங்க. அவர் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டார். உங்கள் பேர் என்னையான்னு கேட்டாங்க. அது தேவையான்னு கேட்டார். இல்லை சொல்லுங்க ஐயான்னு ஒன்று அவர் சொன்னார். என்னுடைய பேர் வந்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், என்னை ராஜாஜி என்று தமிழ்நாட்டில் அழைப்பார்கள். பார்த்தீங்களா, படித்து பார்த்தோன்னே என்ன சந்தோஷம் ஏற்பட்டது அப்படின்னா, அவர் யாருன்னே தன்னை தெரிவிச்சுக்கிற விரும்பலை, எந்த செயல்பாடும் செய்யலை, அதீதமான அதிரடி நடவடிக்கையில் அவர் ஈடுபடலை, ஆனால் தன் புத்துக்கு உரிமையால் ஒரு வினாடி அந்த குடும்பத்தினுடைய துன்பத்தை போக்கி காட்டினார் என்று சொன்னால், கல்வியோ அறிவோ அனுபவமோ மிக்கவர்கள் கூட இருக்கிற போது எத்தனை பெருமை ஏற்படுகிறது. திருவள்ளுவர் ஒரு வார்த்தை எழுதுவாருங்க, எதுக்காதுறீங்களா, ஒரு பெரியவர், ஒரு அறிவாளி, ஒரு கற்றறிந்தவர், ஒரு அனுபவஸ்தர் நம்ம வீட்டில் இருந்துட்டா அவங்க வந்து நமக்கு எத்தனையோ இன்னல்களை வந்து வெகு சுலபமாக தீர்த்து வைப்பார்கள். அதனால் இப்படி நாம் சில செயல்பாடுகளின் மூலமாக பெரியவர்களை உணர்ந்து கொள்ளலாம். செயல்பாடுகளே மனிதர்களை உணர வைக்கிறது, உணர்த்துகிறது.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பணியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: நேரம் இப்பொழுது மாலை 6:13 ஆகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சி.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
2: நிலைய இயக்குனர்
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
2: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பம்.

மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் 7382812345 or visit www.mahindra.org.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
5: கோடை பன்மலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சியின் நல்வாழ்த்துக்கள்.

நேரில் கேட்டுக்கொண்டு இருப்பது கோடை பண்பை 100.5 கதவு மலர்கள் நிகழ்ச்சி. நேர்களை கோடை பண்பை 100.5 இன்றிரவு 8:05 பள்ளி பயிலும் கல்லூரி கற்கும் மாணாக்கரின் பங்களிப்பில் வளம் வர காத்திருக்கிறது இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் விளையாட்டுக்கள் சொலவடை, பட்டும் படாமலும், தொட்டும் தொடாமலும். பள்ளி பயிலும் கல்லூரி கற்கும் மாணாக்கர்களை அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சிக்கு. இனி தொடரவிருப்பது கோடை பண்பலை 100.5 தமிழ் செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேக புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கோர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தாவேக புதிய அரசு அமைப்பதற்கு தலா இரண்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. இன்று சென்னையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் ஆதரவு கடிதம் தாவேக நிர்வாகி திரு நிர்மல் குமாரிடம் வழங்கப்பட்டது. இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேக அரசு அமைக்க ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர்

0: திரு வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். தாவேக்காவிற்கு ஆதரவு அளித்துள்ள இடதுசாரி கட்சிகள் அமைச்சரவையில் பங்கேற்காது என்றும் அவர்கள் கூறினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது அரசியல் நிலைப்பாட்டை ஏற்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தாவேக்கா அரசமைக்க ஆதரவு அளிப்பது என்பது அக்கட்சியுடன் கூட்டணி அல்ல என்றும், திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் நீடிக்கும் என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தினர். சட்டப்பேரவைத் தேர்தலில் தாவேக்காவிற்கு வாய்ப்பளித்து மக்கள் முன்மொழிந்ததை இடதுசாரி கட்சிகள் வழிமொழிவதாகவும் திரு சண்முகமும் திரு வீரபாண்டியனும் தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தாவேக்கா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அக்கட்சி அரசமைக்க 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் ஆதரவளித்தது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவர் அரசமைக்க தற்போது இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் தாவேக்கா மற்றும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 116 அதிகரித்துள்ளது. பெரும்பான்மைக்கு இன்னும் 2 இடங்கள் தேவைப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவை அறிவிக்கும் பட்சத்தில் தாவேக்காவிற்கு பெரும்பான்மை பலம் கிடைத்துவிடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்துச் செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாறு மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தாவேக்காவிற்கு அமமுக ஆதரவு அளித்திருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு காமராஜ் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்ற நிலைப்பாட்டில் அமமுக உறுதியுடன் உள்ளதாகவும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தாவேக்காவுடன் காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையதல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தாவேக்கா தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி என்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள மரவமங்கலத்தில் உள்ள கண்மாயில் கிராம மக்கள் மீன்பிடி திருவிழா நடத்தினர். கிராம கோவில் வழிபாட்டிற்கு பின் கொடியசைத்து இத்திருவிழா தொடங்கி வைக்கப்பட்டது. 300 பரப்பளவுள்ள இக்கண்மாயில் மழைக்காலங்களில் சேகரமான நீரில் மீன்கள் வளர்க்கப்பட்டன. கோடைகாலம் இது என்பதால் கண்மாயில் தண்ணீர் வற்றிய நிலையில் மீன்பிடி திருவிழா கொண்டாடப்பட்டது. மரவமங்கலத்தை சுற்றியுள்ள பூதக்குடி, புரசடி உடைப்பு உள்ளிட்ட சுற்றுப்புற கிராம மக்களும் இம்மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்று கச்சா, வலை உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களுடன் ஆண்கள் மற்றும் பெண்களுமாக கண்மாயில் இறங்கி மீன்பிடிக்க துவங்கினர். பொதுமக்களின் வலைகளில் விரால், ரோகு, கெண்டை, கெளுத்தி, ஜிலேபி ஆகிய மீன் வகைகள் சுமார் 2 டன்களுக்கு மேல் பிடிக்கப்பட்டது. சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.

0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் முதல் தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை விதர்பா, ராயல்சீமா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு வரும் மே 14 வரை தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 7 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 2 நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற செஞ்சிலுவை தின நிகழ்ச்சியில் ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லியிடம் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மலை கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்காக வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகேயுள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அங்கு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் சுதந்திர போராட்ட வரலாறு குறித்து கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள புகைப்படங்களை ஆட்சியர் திரு விஷு மகாஜன், காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதன் ஆகியோர் இன்று பார்வையிட்டனர். வீரபாண்டி கௌமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு வரும் 15 தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சாஹில் ஜாதவ் 149-147 என்ற புள்ளிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வீனரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபே சிங், வீர் சோட்ராணி, வேலவன் செந்தில்குமார், ராமித் டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. சீனாவின் சுஜூவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். ஆல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத், சூரஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேகா புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் இப்பொழுது மாலை 6:40 ஆகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.5 கதம் மலர்கள் நிகழ்ச்சி. இனி தொடர்ந்து கோடை பண்பை 100.5 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர்.
3: வணக்கம் நேர்களே.
4: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
3: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
4: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
5: கம்பு, தினை, சோளம், வரகு, குதிரைவாலி, சாமை, கேழ்வரகு, பனிவரகு போன்ற சிறு தானியங்களில் புதிய ரகங்கள் வறட்சியை தாங்கி வளரும் தன்மையையும் பல்வேறு மண் வகைகளிலும் பயிரிடும் தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சிறு தானியத்திற்கும் புதிய புதிய ரகங்கள் உண்டு. அவற்றை தாங்கள் இருக்கும் காலநிலை சூழலுக்கு ஏற்ப தேர்வு செய்து பயிரிடும் பொழுது நல்ல லாபத்தை பெற இயலும். சிறுதானிய பயிர் ரகங்கள் குறித்து விளக்கம் தருகிறார்

0: முனைவர் ஆர். ரவிகேசவன் அவர்கள்.
1: அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுதானியங்கள் என்னென்ன ரகங்கள் இருக்கு, அதெல்லாம் எப்படி பயிர் பண்ணலாம் அப்படின்ற பத்தி நம்ம பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா, சிறுதானியங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது வந்து தாவர புல் வகையை சேர்ந்தது. உலக அளவுல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வரலாற்றில் பழமை வாய்ந்த தானியம் வந்து இந்த சிறுதானியங்கள் தான். இந்த சிறுதானியங்கள் வந்து எல்லா விதமான தட்பவெப்ப நிலையிலும் வளரக்கூடியது, எல்லா மண் வகையிலும் வளரக்கூடியது. உணவே மருந்து அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மருந்தை தான் நம்ம உணவா உட்கொள்ளணும், அதை நம்ம மாத்தணும். அதற்கு ஏற்ற தானியங்கள் வந்து இந்த சிறுதானிய பயிர்கள். இந்த சிறுதானிய பயிர்கள் சிறந்த உணவாக நமக்கு மாத்திரம் இல்ல, கால்நடைகளுக்கு தீவன பயிர்களாகவும் இருந்து வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறுதானியத்தில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள், மருத்துவ குணங்கள் அப்படின்லாம் இருக்கு. இதை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அதனால நாம நோயின் தன்மையை அறிந்து வாழ்வதுதான் சிறந்தது. சோ மாறி வரும் உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட தனிநபர் வருமானம் வந்து அதிகமா வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம மாநிலத்துல பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய் ரொம்ப அதிகரிச்சு. இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்வது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து அதிகமாக வேணும் நமக்கு. அதற்கு இந்த சிறுதானியங்களை நம்ம பயிரிட்டு அதை வந்து சாப்பிட்டு வரணும். இப்போ சிறுதானியங்களை பார்த்தீங்கன்னா அமினாமிலம், நார்ச்சத்து, புரதச்சத்து, தாது உப்புக்களான கால்சியம், இரும்பு, விட்டமின் சத்துலாம் அதிகமாக இருக்கு. இந்த தானியத்தில் அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இதோட செரிமானத்தன்மை வந்து மெதுவாக நடக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரிசி சாப்பாடு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி தானுங்களே. ஏன்னா அதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. என்ன ஆகுன்னா உடனே அது வந்து செரித்து அதில் இருக்கிற சுகர் வந்து நம்ம ரத்தத்தில் கலந்து நீரிழிவு நோய் உள்ளவனுக்கு அவங்களோட ரத்தத்தில் வந்து சுகர் கண்டென்ட் அதிகரிச்சிடும். இதுவே இந்த சிறுதானியங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுனா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது மெதுவாக தான் நமக்கு வந்து செரிக்கும் தன்மை கொண்டது. ஸோ மெதுவாக செரிக்கும் போது என்ன ஆகும், குறைந்த அளவு உங்களுக்கு வந்து சர்க்கரை சத்து தான் வந்து நம்மளோட ரத்தத்தில் போய் கலக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா 2021 கணக்கீட்டின்படி பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் வந்து 21 மாநிலங்களில் 12.53 மில்லியன் ஹெக்டரில் பயிரிடப்பட்டு உற்பத்தி பார்த்தீங்கன்னா 15.5 மில்லியன் டன்களாக இருந்தது. இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த பார்த்தீங்கன்னா 1980 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் ஹெக்டர் நம்ம பயிரிட்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து 5.6 லட்சம் ஹெக்டர்ல தான் இருக்கு, 13.6 லட்சம் மெட்ரிக் டன்கள் தான் நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் உள்ள நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 68 விழுக்காடு வந்து மானாவாரி நிலங்களாக உள்ளது. ஸோ இந்த நிலங்களில் என்ன பண்ணோம், மழை எப்போ பெய்யும், அதில் என்ன மண்ணின் தன்மை இருக்கு, அதில் வறட்சியை தாங்குமா தாங்காதா, அப்படிப்பட்ட பயிர்களை நம்ம தேர்வு செய்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணும், சாகுபடி பண்ணும். அதாவது காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப அதிக வெப்பம், வறட்சி, சூரிய ஒளி மற்றும் சூழ்நிலை மாற்றத்தால் ஏற்படும் மண்ணின் அமிலத்தன்மை, காரத்தன்மை, இந்த சூழ்நிலையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம வந்து இந்த சிறுதானியத்தை உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். சோளம், கம்பு, இது போக நமக்கு என்ன இருக்குது, கேழ்வரகு, சாமை, திணை, வரகு, பனிவரகு, குதிரைவாளி, இந்த 8 பயிர்கள்லாம் மிக முக்கியமாக நம்ம வந்து சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சாமை, கேழ்வரகு, திணையெல்லாம் உயர்ந்த மலைப்பகுதியில் அதிகமாக வளரும் தன்மை கொண்டது. குதிரைவாளி பார்த்தீங்கன்னா பயிர் வந்து அந்த நீர் தேங்கி இருந்தாலும் அதை தாங்கி வளரக்கூடிய தன்மை. சோளம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவு. இது வந்து நமக்கு மாத்திரம் இல்லை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு வந்து ஒரு தீவன பயிர், ஃபாடர் கிராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளம் தான் நமக்கு நினைவுக்கு வரும். உலக அளவில் பார்த்தீங்கன்னா சோளம் 5வது இடத்துல முக்கிய உணவு பயிராக, அதாவது நெல், கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் பார்லி, இந்த பயிர்கள் தான் முதல் 4 இடத்தை வகிக்குது. அதுக்கப்புறம் சோளம் வந்து ஒரு முக்கிய உணவு பயிராக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல பகுதிகளில் கூட வளரும். இதில் தீவன சோளமும் இருக்கு, நம்ம சாதாரண சோளமும் இருக்கு. தீவன சோளம் தனி பயிர் பார்த்தீங்கன்னா நம்ம உழவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தீவனத்துக்கு தனியாக, கிரெயின்க்கு வந்து தனியாக பண்ணுறதில்ல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சோளம் போட்டிங்கன்னா அதுலேருந்து தீவனமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் நமக்கு உணவுக்கு தேவைக்கு தானியமும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சோளம் தான் இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த மாவட்டங்கள் தான் அதிகமாக பயிர்றது. இந்த பயிர் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு நீரில் வந்துடும், 300-350 மில்லிமீட்டர் மழையளவு இருந்தாலே போதும். அல்லது ஒரு 20 நாளைக்கோ 15 நாளைக்கோ ஒரு தடவை தண்ணி பாய்ச்சலாலே இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. இது ஜூன் டு செப்டம்பர் மாதத்தில் போடலாம், அக்டோபர் டிசம்பர் மாதத்தில் போடலாம், எல்லா பருவத்திலையும் பயிர் செல்ல ஏற்றது. குறைந்த வெப்பநிலை, அதாவது 16 டிகிரி செல்சியஸ் கீழே இருந்தால் இந்த பயிர் வந்து வளராது. இந்த தானியங்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, வெள்ளைன்றது வந்து முத்து வெள்ளைன்னு சொல்லுவோம், பேர்ல் ஒயிட் அப்படின்னு சொல்லுவோம், இந்த நிறங்களை கொண்டிருக்கும். இந்த தானியம் என்ன ஆகுன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும், விதைகள் வந்து வெளியே உரை வந்து இல்லாமல் இருக்கனால கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனாலும் இது வந்து நேரடியாக ஒரு உணவு தயாரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது. இந்த சோளத்தில் பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து 68% இருக்குது, 10% புரதச்சத்து இருக்குது, நார்ச்சத்து 10.2% இருக்குது. ஸோ இதில் ரகங்கள்

0: அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து Co32 அப்படின்ற ஒரு ரகம் வெளியிட்டு இருக்கோம். இது வந்து நான் சொன்ன மாதிரி தானியம் தட்டை இரண்டுக்கும் முகந்த ரகம். அது போக பாத்தீங்கன்னா கோயில்பட்டியில எங்களுடைய ஆராய்ச்சி நிலையம் இருக்கு, அங்கிருந்து K13 K12 அப்படின்னு ரெண்டு ரகங்கள் வந்திருக்கு. இது தென் மாவட்டங்களில் பயிரெடுக்கிறது மிகவும் உகந்த ரகம். நான் சொன்ன K12 K13 இரண்டுமே தானியத்திற்கும் மேற்றது, அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஃபாடர் அதாவது தட்டைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து மிக முக்கியமான பயிர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பு பயிர். ஒரு காலத்தில் கம்பு நம்ம 1.5 லட்சம் ஹெக்டர் இழப்புறப்பில் இங்கே பயிரிட்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு படிப்படியாக குறைஞ்சி நமக்கு 60,000 ஹெக்டர் கூட நமக்கு தமிழ்நாட்டில் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான புரதம் மற்றும் தாதுக்கள் நிறைந்த ஒரு பயிராகும். அதே மாதிரி இதுவும் மானாவாரி வறண்ட நிலங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்றராகும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள் தான் அதிக அளவில் பயிரிடுது. தமிழ்நாட்டில் இருந்தாலும் இது குறைந்த அளவில் பயிரிடுறாங்க. இதற்கு வந்து கிட்டத்தட்ட 200-300 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை தேவை. வறண்ட பகுதிகள், வெப்ப மிகுந்த பகுதிகள், சத்து வந்து மண்ணில் வந்து குறைவாக இருந்தாலும் இந்த நிலத்திலையும் நல்லா வளரக்கூடியது. இது தமிழ்நாட்டில் எப்போ பயிரிடுறாங்கன்னா மழைக்கால பயிர், அதாவது தென்மார்க்கு மழை வருது பார்த்தீங்களா ஜூன் மாதம், அதே மாதிரி செப்டம்பர் ஆடிப்பட்டத்தில் இதிலெல்லாம் அதிகமாக பயிரிடுறாங்க. ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கண்டத்தில் மிக மிக முக்கியமான ஊட்டச்சத்து மிகுந்த பயிர். இது ஏன் அதிக ஊட்டச்சத்துன்னு சொல்கிறாங்கன்னா இதில் மாவுச்சத்து 62% இருக்குது, புரதம் வந்து கிட்டத்தட்ட 11% இருக்குது, நார்ச்சத்து 11.5% இருக்குது, அதே மாதிரி கொழுப்பு வந்து 5.4% இருக்குது. முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா கம்பில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. மற்ற பயிர்களை கம்பேர் பண்ணும்போது கம்பில் இரும்பு சத்தும் துத்தநாகம் மெக்னீஷியம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குது.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும். சிறுதானிய பயிர் ரகங்கள் குறித்து விளக்கம் தந்தார் முனைவர் ஆர். ரவிகேசவன் அவர்கள்.
2: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
3: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

இனிதே பாடல்களால் மனம் நிறைத்து நிறைவு பெறுகிறது 100.5 கதம மலர்கள். இனி 100.5 குரல் வழி விருப்ப கணங்கள் அரங்கேறும் ஆசையில் ஒரு குக்கு.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே. ஆசையாய் ஒரு பாடல் கேட்கும் நேரம். அந்த பாடலை நம்ம குரல்லையே பதிவு செய்து அந்த பாடலை கேட்கும்போது இன்னும் எல்லையெல்லாம் மகிழ்ச்சி தான். ஆமாங்க, உங்களுடைய விருப்ப பாடலும் இப்போ வளமர காத்திருக்கிறது ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலும் வளமர 94 86 28 24 24 என்ற கட்சவி எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றையெல்லாம் உங்கள் குரல்லையே பதிவு செய்து அனுப்புங்க. உங்களுடைய பாடலும் இந்த நிகழ்ச்சியில் வளம்பெறும். இப்போ யாருடைய பாடல் வளமர காத்திருக்கிறது? நிகழ்ச்சியோடு இணைய காத்திருக்கிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்திரைக்காடு டி கருப்பசாமி. யாருடைய பாடல் கேட்டலாமா?
1: பன்மலை சொந்தங்களுக்கு வணக்கம். சிவகங்கை மாவட்டம் பாகனை எம்கே நல்லந்து கார்த்திகை செல்வி பேசுகிறேன். படம் பேர் முதல் மரியாதை. பாடல் வந்து அந்த நிலாவத்தானே கையில் பிடிச்சேங்கிற பாடல் போடுங்க. இந்த பாடல் வந்து என் கணவருக்காண்டி கேட்குறேன். நன்றி.
0: இது உங்களுடைய விருப்ப பாடல் காற்றடியில் ஒலிக்க காத்திருக்கிறது.

0: நேரம் இரவு 7:07. கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கின்றோம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் யாருடைய பாடல் அடுத்ததாக ஒலிக்க காத்திருக்கிறது?
1: கோடைப்பண்பலைக்கு வணக்கம். நான் திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்திலிருந்து கணேசன் பேசுகிறேன். எனக்கு சங்கமம் படத்திலிருந்து முதல் முறை கிள்ளி பார்த்தேன் என்ற பாடலை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: இது உங்களுடைய விருப்ப பாடல் காற்றலையில்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள், கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
5: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
4: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
5: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244500444.
6: திண்டுக்கல்லில் NAC-A அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
7: 2026-27 ஆண்டிற்கான UG மற்றும் PG படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: PG பிரிவில் MA தமிழ், இங்கிலீஷ், MCOM, MCOM CA, MSc Maths, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
7: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல்,
6: இலவச மருத்துவ சேவை,
7: கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
6: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
7: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
6: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ், ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
7: தொடர்புக்கு 9994098417.

0: நேரம் இரவு 7:15. காற்றோடு கவி பாடி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில உங்களுடைய பாடலும் வளம்பெற 94-86-28-24-24 என்ற கட்சவி எண்ணிற்கு உங்க பெயர், உங்க ஊர் பெயர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றையெல்லாம் உங்க குரல்லையே பதிவு செய்து அனுப்புங்க. உங்களுடைய பாடலும் காற்றலையில் வளம்பரம். இப்போ யாருடைய பாடல் கேட்க போறோம்?
1: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். ஆசை குக்கு நிகழ்ச்சியில் இணைவது பரமக்குடியிலிருந்து புவனேஸ்வரி ஜெகதீசன். எனக்கு பிடித்த பாடல் சிவப்பதிகாரம் படத்திலிருந்து அற்றை திங்கள் வானிடம். நன்றி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: கோடை பன்மலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.

மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சியின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேரம் இரவு 7:21. காற்றோடு கவி பாடி கொண்டிருக்கிறது கோடை பான்மலையின் 1.5 ஆசையில் ஒரு குக்கு. அடுத்த பாடல் யாரு கேட்டிருக்காங்க, கேட்டு விடலாமா?
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் கீழகர் அறிவியல் மாவிலாதபுரிலிருந்து மாவன முனிசாமி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் வந்து புதிய மன்னர்கள் படத்திலிருந்து நீ கட்டும் சேலம் மடிப்பிலனா கரங்கி போனடி. இந்த பாடல் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வாய்ப்பு இருக்கு.
0: இது பாடல் கோடை பண்பலை 100.5.

ஹாய் கோடை எஃப்எம், நான் செட்டியப்பட்டியில இருந்து புவிதா பேசுறேன். எனக்கு மின்சார கண்ணா மூவில இருந்து உன் பெயர் சொல்ல ஆசைதான் அந்த சாங் போடுங்க. இது என் ஃபேமிலி, அப்பா அம்மா அண்ணா என் ஹஸ்பண்ட்காக டெடிகேட் பண்றேன். தேங்க்யூ.

0: கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சிக்கு நேர அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு சொந்த பந்தம் நிகழ்ச்சியில ஒருத்தர் சந்திக்க போறோம், பேசிடலாமா? ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: உங்க பேரை சொல்லுங்க ஐயா.
1: என் பேர் பேரின்பம், நாயுடுபுரத்தில் இருக்கிறேன்.
0: கொடைக்கானல் நாயுடுபுரம்.
1: ஆமாம், கொடைக்கானல் நாயுடுபுரம்.
0: சரிங்க, என்ன பண்ணுறீங்க ஐயா?
1: நான் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்.
0: சரிங்க ஐயா, விவசாயம் என்ன தோட்டத்தில் என்னென்னலாம் போட்டிருக்கீங்க?
1: அதாவது விவசாயன்ற முறையில் பீன்ஸு, பட்டாணி, கேபேஜ், கேரட்டு, முள்ளங்கி, இந்த மாதிரி விவசாயங்கள் பூரா எல்லா விவசாயமும் அந்தந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
0: எல்லா பருவத்துலேயும் இந்த வெள்ளாமல் பண்ணலான்னா என்ன வெள்ளாமங்க ஐயா?
1: இப்போ வந்து பருவத்தில், இந்த பருவத்தில் வந்து பட்டாணி போன்ற பயிர்கள் தான் அந்த பனிக்கு கொஞ்சம் நல்லா வரும். அதனால் இந்த நேரத்தில் பீன்ஸு, பட்டாணி, இந்த ரெண்டு பருவங்கள் தான் நாங்கள் பண்ணுறோம்.
0: சரிங்கய்யா. அது இல்லாமல் எல்லா பருவத்துக்கும் இந்த விவசாயம் பண்ணலான்னா என்ன இதுங்கய்யா?
1: அப்படி பார்க்கணும்னா உருளைக்கிழங்கு தான் இப்போ எல்லா பருவத்துக்கும் வருது. அதாவது மலைப்பயிர்கள்னு சொல்கிறோம், அதில் தண்ணி இருக்கிற நஞ்சை புஞ்சைன்னு சொல்கிறம்போது கிழங்கு விவசாயம் வந்து அந்த மழை காலங்களில் பண்ணுனா கொஞ்சம் நல்ல முறையில் நமக்கு செலவுகள் கொஞ்சம் குறையும். அதே நேரத்தில் வெயில் காலங்களில் போடும்போது அந்த ஈல்டு கிடைக்காது. அதாவது பருவம் தவறி பயிர் பண்ணுறோமா, அப்போ பருவம் தவறி பயிர் பண்ணும்போது அந்த விவசாயத்தோடைய அந்த தண்ணி மற்ற பனி இதுகளெல்லாம் தாங்கும் சக்தி அதுக்கு இல்லாமல் போயிடுது. அந்த நேரத்தில் விவசாயிகளுக்கு செலவும் அதிகமாகிடுது, மருந்து மற்றவை எல்லாம் அடிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. அதனால் இந்த மழைப்பயிர்கள் வந்து அந்த அந்த பருவத்தில் போடுறது தான் செழிப்பாக வளரும். மற்ற நேரங்களில் செழிப்பு கம்மியாக தான் வளரும்.
0: சரிங்க. வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, எல்லாத்த பற்றியும் சொல்லுங்களேன்.
1: வீட்டில் நான், என்னுடைய மனைவி வேளாங்கண்ணி, மகன் பிரபாகரன், மற்றும் மருமகள், என்னுடைய பேரப்பிள்ளைகள் அலெக்ஸு, ஆசிக்கு, ஆகிய கூட்டு குடும்பமாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்.
0: சரிங்கய்யா. அருமையாக நம்ம கொடைக்கானல் பண்பலைக்கு வந்திருக்கீங்க. நம்ம பண்பலை நிகழ்ச்சியெல்லாம் கேட்டிருக்கீங்களா?
1: பண்பலை நிகழ்ச்சிகள் ரெகுலராக கேட்போம் நாங்கள். பண்பலை நிகழ்ச்சிகள் தான் இங்கே நாங்கள் கேட்குறது. நாங்கள் இயர்ஃபோன் வச்சு கூட பண்பலை நிகழ்ச்சிகள் தான் அதிகமாக கேட்போம்.
0: சரிங்க சரிங்க. நம்ம கொடைக்கானல் பகுதிகளில் நிறைய பழமரங்கள் இருக்குது, பழங்கள் விவசாயம், அப்புறம் காய்கறி விவசாயம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தாண்டி கொடைக்கானல் ஒரு அழகான சுற்றுலாத்தலம்.
1: ஆமாம்.
0: நம்ம சுற்றுலா கொடைக்கானலில் உங்களுக்கு பிடிச்ச சுற்றுலா இடங்கள்னு என்னென்னங்கய்யா?
1: நான் எல்லா இடங்களுக்கும் போயிருக்கேன். இப்போ சமீபத்தில் உருவான மன்னவனூர் லேக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சது.
0: மன்னூர்
1: கொடைக்கானல் லேக்கு லேக்கு தான் நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ மன்னவனூர் சுற்றுலாத்தலமாக மாறி இருக்கிறதுனால இப்போ அந்த இடம் தான் இப்போ நல்ல ஃபேமஸாக இருக்குது.
0: விவசாய அழகோடு சேர்த்து அந்த லேக்கையும் ரசிக்கலாம்.
1: ஆமாம், விவசாயத்தோடு பார்த்து அந்த லேக்கை ரசிக்கலாம்ல.
0: ஆமாம்
1: ஆமாம். போகும்போதும் வரும்போதும் அந்த மரங்களோட ஒரு காற்று அடிக்கும்போது அசையும்போது வாவான்னு வரவேற்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நம்ம விவசாய பூமிகளை பார்த்து ஆனந்தமாக விவசாயம் இப்படி பண்ணுறாங்களே, இந்த மலையில் வச்சு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது அதை எப்படி கொண்டு வந்து சேர்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றது தெரியாமல் எவ்வளோ சுற்றுலா பயணிகள் அதை ஆச்சரியமாக பார்க்குறாங்க.
0: அருமைங்க அருமைங்க. உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாங்கய்யா?
1: எனக்கு என்ன, பாலும் பழத்தில் ஒரு பாடல் போடுங்க.
0: பாலும் பழமும்லேருந்து.
1: ஆமாம்.
0: அருமைங்கய்யா, உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி கொள்கிறது கோடை பண்பலை. நன்றிங்கய்யா.
1: நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: Jenny's Institute of Hotel Management.
4: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
3: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
4: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
3: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
4: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.

0: நேரம் இரவு 7:39. கவி பாடும் பூஞ்சோலை கோடைப்பான்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று கன்னியாகுமரி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கும் இவ்வேளையில் யாருடைய பாடல் அடுத்ததாக ஒலிக்க காத்திருக்கிறது?
1: வணக்கம் கோடைப்பண்பலை, நான் திண்டுக்கல் மாவட்டம் கடைக்கானலிருந்து பாலா பேசுகிறேன். எனக்கு மஜ்னு திரைப்படத்திலிருந்து முதல் கனவை முதல் கனவை பாடல் வேண்டும். கனிஷ்கா, தீக்ஷித், விஷ்ணு ஆகியோருக்காக இதை டெலிகேட் பண்றேன். நன்றி, வணக்கம்.
0: இது உங்களுடைய விருப்பம், காற்றலையில் மனமர காத்திருக்கிறது.

0: நேரம் இரவு 7:45. கோடை பந்தலை 1:05 இணைந்திருக்கின்றோம். ஆசையில் ஒரு குக்கு. நேர்களே, இப்போ வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்ட நேர்களுக்காக தான் நினைவே சுகம் அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருந்தோம். மன்னிக்கவும், என்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இன்றைய நினைவே சுகம். மதுரை மாவட்ட நேர்களை, இன்று இரவு 10 மணிக்கு வாங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் கேட்கலாம். மதுரை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். இணைந்திருக்கின்றோம் மாசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். யாருடைய பாடல் அடுத்ததாக ஒலிக்க காத்திருக்கிறது?
1: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல இருந்து அகிலா பேசுறேன். ஆசையில் ஒரு குக்கு.

0: நிகழ்ச்சியில் எனக்கு பிடிச்ச சாங் வந்து மெதுவா தந்தையை அடிச்சானே ஏன் மச்சானே, அந்த சாங்கு தாலாட்டு படத்துல இருந்து. நன்றி.
1: பாடல் உங்களுக்காக.

மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான அறிவிப்பு இது. 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு

நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை அணுகலாம். கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.

கோடை பண்பலை 100.5 நேயர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி இனிதே நிறைவுக்கு வருகிறது ஆசையில் ஒரு குக்கு. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. தங்கள் அன்புடன். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. விடைபெறுகிறேன் என்றும் உங்கள் நட்பில் எழுத்திரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

மீண்டும் ஆசையில் ஒரு குக்கு வளம்பரம் எதிர்வரும் திங்களன்று இரவு 7 மணிக்கு, நாளை இரவு 7 மணிக்கு தங்கள் அன்புடன் எண்ணிக்கைக்கலாம். இளமை பேசுகிறது, முன்பாய் வருகிறது செய்திகள்.

0: பத்து மணி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் தவிக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவிக்கவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்காக ஆளுநர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு 2 உறுப்பினர்களை கொண்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களை நேரில் சந்தித்த திரு விஜய் தமக்கு ஆதரவு அளித்ததற்காக நன்றி தெரிவித்தார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தவிக்கவிற்கு அமமுக ஆதரவு அளித்திருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு காமராஜ்,

0: அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்ற நிலைப்பாட்டில் அமமுக உறுதியுடன் உள்ளதாகவும் திரு டி தினகரன் தெரிவித்துள்ளார். தவிக்கவுடன் காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையது அல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தவிக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி எனும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சஹில் ஜாதவ் 149-147 என்ற புள்ளிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வெய்னரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் ஜீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வீர் சோட்ராணி, வேலவன் செந்தில்குமார், ரமி டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசூவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரித்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியில் இந்தியா காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையை பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12 என்ற செட் கணக்கில் கவுதமலாவின் நிக்டே சோட்டோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ணபிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையால் மகிழ்விப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5 MHz.

நேர்கள் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது முதுமொழி. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது முதுமொழி. அப்படி பள்ளி பயிலும் கல்லூரி கற்கும் மாணாக்கர்களுக்காக வளமரம் இது 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற மாணாக்கர்கள் அழைக்க வேண்டிய எண்கள்: அறிமுக மாணவர்கள் 24 24 24, வழக்கமான மாணவர்கள் 24 24 29 இணையங்களும் முன்னிணைப்பிற்கு 4542. இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் 2 விளையாட்டுகள் இருக்குது. முதல் விளையாட்டு சொலவடை, இரண்டாவது விளையாட்டு பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். சொலவடை அப்படின்னா பழமொழிகள், நம் முன்னோர்கள் சொன்ன

0: பழமொழிகள் வந்து சொற்கள் மாற்றி சொல்லுவோம், நீங்கள் சரியான பழமொழியாக சொல்லணும். பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும்னா, நான் ஒரு தலைப்பு சொல்லுவேன், அந்த தலைப்பை பயன்படுத்தி பேசணும், ஆனால் அந்த தலைப்போட பெயர் சொல்லக்கூடாது. அதுதான் இப்போ முத முதலாக யார் வந்து இணைப்பில் பேச காத்திருக்கிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தேனி மாவட்டத்திலிருந்து ஹரிணி பேசுகிறேன் சார்.
0: ஹரிணி, என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
1: 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th போக போகிறேன் சார்.
0: அப்படியா? உங்கள் ஊரில் இப்போ மழை பெய்யுதா?
1: இல்லை சார், பெய்யலை சார்.
0: அப்படியா? கொடைக்கானல் எல்லாம் மழை பெஞ்சிட்ருக்கு.
1: ஓகே சார்.
0: இப்போ விடுமுறை தானே, எங்கே போயிட்டு வந்தீங்க? எந்த ஊருக்கு போனீங்க இல்லை போக போகிறீங்க?
1: எங்கேயும் போகல சார், வீட்டில் தான் சார் இருக்கேன்.
0: இன்னும் எந்த ஊருக்கு போகல? எந்த ஊருக்கு போகலான்னு ஆசையாக இருக்கு உங்களுக்கு?
1: கொடைக்கானல் வரணும்னு ஆசையாக தான் சார் இருக்கு.
0: அப்படியா? சரி வாங்க. சரியா?
1: ஓகே சார். ஆ ஓகே சார்.
0: சரி, உங்களுக்காக நம்ம இன்றைக்கி வந்து சொலவடை விளையாட்டு விளையாட போகிறது. எப்படி விளையாடுன்னு தெரியும்ல?
1: ஆ தெரியும் சார்.
0: சரி, விளையாடலாமா?
1: ஆ விளையாடலாம் சார்.
0: சரி, அதாவது பறந்தால் தும்பி, கவனமாக கவனிக்கணும். நான் வந்து சொற்கள் மாற்றி சொல்ல நீங்கள் சரியாக சொல்லணும். பறந்தால் தும்பி மலை தூரத்தில்,
1: தும்பி பறந்தால் மலை தூரத்தில்,
0: சரியாக சொல்லணும்.
1: தும்பி பறந்தால் மலை தூரத்தில்,
0: அது அர்த்தமுள்ளதாக வருதா? தும்பி பறந்தால் மலை தூரத்தில், இது நீங்கள் சரியாக சொல்லணும். இல்லையே, அது நான் சொன்ன திருப்பி சொல்கிறீங்க. முதல்ல சொன்னீங்களா அது சரிதான், ஒரு வார்த்தை மட்டும் மாற்றி போட்டால் சரியாக வரும். தும்பினா எதுன்னு
1: தெரியுமா?
0: பார்த்துருக்கீங்களா? இந்த பழமொழி வந்து கிராமத்துலேயே சொல்லுவாங்களே. கண்டுபிடிச்சிங்களா
1: இல்லையா?
0: தும்பி பறந்தால் தூரத்தில் மழை, சரியா? மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தும்பி எல்லாம் பறந்துச்சுன்னா அந்த அன்றைக்கி மழை வரும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தெரியும் மழை வருங்கிற விஷயம், அதுக்காக தான் அந்த பழமொழி சொல்கிறது, சரியா? சரி, வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க?
1: அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி.
0: அவங்க பேரெல்லாம் சொல்லுங்கள்.
1: அப்பா பேரு அருந்தலை மாடசாமி சார். அம்மா பேரு சின்ன பிரச்சனை சரி சார். தம்பி பேரு ரூபேஸ்வரன் சார்.
0: தம்பி என்ன படிக்கிறார்?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் போறா சார்.
0: அப்படியா?
1: அப்படி சார். தங்கச்சியும் இருக்காங்க சார். அருந்தலை செல்வி சார் தங்கச்சி பேரு.
0: சரி, மகிழ்ச்சி. இப்ப எல்லாரும் விடுமுறைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா தங்கச்சி எல்லாம்?
1: ஆமா சார், வீட்டுல வீட்டில் தான் சார் எல்லாம் இருக்கும்.
0: அப்படியா? சரி, மகிழ்ச்சி. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் என்ன டேம் இருக்குது, என்ன அணை இருக்குது?
1: வைகை அணை இருக்குது சார்.
0: போயிருக்கீங்களா?
1: ஆ போயிருக்கேன் சார்.
0: வேறு என்னெல்லாம் இருக்குது உங்கள் ஊரில் பார்க்க வேண்டிய இடம்?
1: வீரபாண்டி கோயில் திருவிழா நடக்குது சார்.
0: சரி மகிழ்ச்சி. அப்புறம்
1: அப்புறம்
0: இந்த சுருளி ஃபால்ஸ் எல்லாம் போயிருக்கீங்களா?
1: ஆ போயிருக்கேன் சார்.
0: அதில் பார்க்க வேண்டியதான் இடம் தானே? சரி, நல்லா பேசுறீங்க. அனைவருக்கும் ஒரு பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி.
1: தேங்க்யூ சார்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: Jenny's Institute of Hotel Management.
4: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
3: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
4: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
3: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
4: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்,
6: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
7: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
6: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்.
7: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
8: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
9: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
8: யூஜி பிரிவில் BSc மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI மற்றும்
9: BA தமிழ், இங்கிலீஷ், BCA, BBA, BCOM, CA, BCOM, PA ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
8: தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
9: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல், கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
8: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
9: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
8: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
9: தொடர்புக்கு 9994098417.

0: நேரம் இப்போ 8:16 ஆகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 இளமை பேசுறது நிகழ்ச்சி. இப்ப யாரும் இனிப்பில் காத்திருக்காங்க பேசுறதுக்கு. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து? சோளம் வந்தானா? உங்கள் பேர் என்ன?
1: தருண் செல்வன்.
0: தருண் செல்வன், என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
1: 5ஆம் வகுப்பு.
0: அப்படியா? இப்போ லீவ் விட்டு எவ்வளோ நாட்கள் ஆகுது உங்களுக்கு?
1: 10 டேஸ்
0: ஆயிடுச்சா? ஹலோ தருண். லீவ் விட்டாச்சு தானே? யார் நீங்கள் பேசும்போது நடுவு நடுவில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது பின்னாடி? இந்த நேரம் பேசுது. நீங்களே பேசணும் சரியா? சரி, உங்களுக்கான என்ன விளையாட்டு விளையாட
1: போகிறேன்னு
0: தெரியுமா? பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். இந்த விளையாட்டு விளையாடிருக்கீங்களா? எப்படி விளையாடணும் சொல்லுங்க. அப்படி நீங்கள் தெரியும்னு சொன்னீங்க. நான் ஒரு தலைப்பு சொல்லுவேன், அந்த தலைப்பை பற்றி நீங்கள் பேசணும். ஆனால் அந்த தலைப்போட வந்து பேரை சொல்லக்கூடாது. உங்களுக்கான தலைப்பு மழை நீர் சேகரிப்பு. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சனா சொல்லுங்கள். சரி, மழை நீர், உயிர் நீர், அப்புறம்
1: மரம், மலை.
0: அது அப்படியே வந்து சென்டென்ஸாக சொல்லுங்க.
1: மரம்,
0: மலையா? மரங்கள் மலை தருகின்றனவா? மரம் வளர்த்தால் மழை நீர் நமக்கு கிடைக்கும். சரி, அது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவீங்க மழை
1: நீரை?
0: யாருக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பேர் என்ன? பின்னாடி சொல்லிக் கொடுக்குற ஒரு பேர். உங்கள் அண்ணனா தம்பியா? பொய் சொல்லக்கூடாது. எனக்கு கேட்குது, மெதுவாக சொல்லிக் கொடுக்குறாரு, எனக்கு கேட்குது. யார் அவர்? நீங்களே சொல்லுங்கள், தெரிஞ்ச சொல்லுங்கள் சரியா? நமக்கு என்ன தெரியுமா சொல்லலாம். அப்புறம் தொழிற்சாலையில் எல்லாம் பயன்படுத்துகிறாங்களா பார்த்துருக்கீங்களா? இப்போ நமக்கு வந்து நம்ம உடுத்துகிற உடை தயாரிக்கிறாங்களா அந்த தொழிற்சாலையெல்லாம் பயன்படுத்துவாங்க. வாகன தொழிற்சாலைகளில், சுரங்க தொழிற்சாலைகளில், நிறைய தொழிற்சாலைகள் பயன்படுத்துவாங்க சரியா? நீர் இல்லாமல் உயிர் வாழ முடியுமா? சரி, இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லிட்டீங்க சரியா தருண்? அடுத்த முறை நீங்களாக பேசி முயற்சி பண்ணணும் சரியா? ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கான பாடல் கேட்கலாம். நன்றி.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நேரம் இப்பொழுது இரவு 8:28 ஆகுதுங்க. இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. நிரல் இன்று இரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி விருப்பால் நிகழ்ச்சியான நினைவு சுகம் என்று மதுரை மாவட்ட நண்பர்களுக்காக விளம்பரம் காத்திருக்குங்க. இப்போ யார் எனக்குள்ள பேச காத்திருக்கிறாங்க? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கரூர் மாவட்டம் நசிகா. என்ன வகுப்பு படிக்கிறீங்க? ஊர்ல எப்ப மழை பெஞ்சு? பெஞ்சிட்டு இருக்கா? நின்றுச்சா? விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்குது. சரி. மழையில நான் மழை தண்ணி எல்லாம் கையில் பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்?
1: நல்லா இருக்கும்.
0: என்ன கலர்ல இருக்கும்? சுத்தமான தண்ணி அது. சரியா? சரி. இப்போ இன்றைக்கி என்ன விளையாட்டு விளையாட போகிறோம்? உங்களுக்கு வந்து சொல்லவடை விளையாட போகிறோம். விளையாடலாமா? எத்தனாம் வகுப்பு? 6ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? சரி. உங்களுக்கு வந்து நான் ஒரு பழமொழி மாற்றோட நீங்கள் சரியாக சொல்லணும். போட்டாலும் போடு ஆற்றிலே அளந்து. சரியாக சொல்லணுங்க. போட்டாலும் போடு ஆற்றிலே அளந்து, அதை நீங்கள் சரியாக சொல்லணும். அவ்வளோதான். ஆற்றிலே
1: அளந்து போட்டாலும் போடு.
0: சரியாக சொல்லணும் அதை. திரும்ப சொல்லுங்க. இப்போ சொன்னத
1: ஆற்றிலே அளந்து போட்டாலும் போடு.
0: சரியா சொல்லணும். நீங்க ஒரு வார்த்தை மாத்தி சொல்றீங்க. அதாவது ஆற்றிலே போட்டாலும் அளந்து போடு. சரியா? அதுக்கு சரியான பொருள். சரி. சரி, உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன மரம்லாம் இருக்கு? அப்புறம் வேற என்ன மரம்லாம் உங்களுக்கு தெரியும்? உங்க ஸ்கூல்ல இருக்கிற மரம்,
1: வேப்ப மரம், அரச மரம், தென்னை மரம், மாமரம், கொய்யா மரம், பன்னமரம்.
0: அது மாதிரி சொல்லிட்டீங்களே. இந்த நுங்கெல்லாம் எந்த மரத்தில் காய்க்கும்?
1: அதான் பன்னமரம்.
0: பனை மரம். சரியா? இந்த வாழைப்பழம், வாழைப்பழம் எந்த மரத்தில் காய்க்கும்?
1: வாழை மரம்.
0: அப்புறம் வேற எந்த மரம்லாம் தெரியும்? சரி, பரவாயில்ல, இவ்வளோ மரங்கள் சொல்லிட்டீங்க. சரி, அதுக்காக வாழ்த்துக்கள். நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
4: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
3: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
4: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
3: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
4: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
5: நேரம் இப்போ 8:36 ஆகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை. இப்போ நம்முடைய 100.5 இளமை பேசுறது நிகழ்ச்சி. இப்போ யார் இணைப்பில் பேச காத்திருக்காங்க? வணக்கம்.
6: வணக்கம்
5: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுறீங்க?

0: வந்து நாமக்கல்ல இருந்து பேசுறோம்.
1: ஸ்ரீஹரி பரமத்திவேலு வந்து உங்க ஊர் பேர் என்ன?
0: நாமக்கல்.
1: உங்க மாவட்டத்தோட பேர்? நாங்க இருந்து உங்களுடைய ஊர் பெயர், கிராமத்தோட பெயர்.
0: அண்ணா எங்க ஊர் பேர் வந்து கொண்டாலம், காந்தி நகர்,
1: லட்சுமிபுரம். சரி மகிழ்ச்சி. உங்க ஊர்ல மழை பெய்யுதப்போ?
0: ஆமாங்க, நான் மழை பெஞ்சி இப்பதான் முடிச்சிச்சு.
1: பழம் பேஞ்சு முடிஞ்சிருச்சா?
0: பேஞ்சிச்சு.
1: சரி சரி. உங்க ஊருக்கு பக்கத்தில் என்ன அணைக்கட்டு இருக்கு? ஒரு செக் டேம் இருக்கு. அங்கே போயிருக்கீங்களா?
0: போயிருக்கோம் நான், ஒரு சில டைம் போயிருக்கோம்.
1: சரி. இப்போ என்ன விளையாட்டு விளையாட போறேன்னு தெரியுமா
0: உங்களுக்கு? தெரியலைங்கண்ணா.
1: நீ விளையாட போகிறது பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும்.
0: சரிங்கண்ணா.
1: நான் ஒரு தலைப்பு சொல்லுவேன், நீங்கள் அந்த தலைப்பை பற்றி பேசணும். அப்படியா? சரி பரவாயில்ல. உங்களுக்கான தலைப்பு மரம் வளர்த்தல். அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லுங்க.
0: அண்ணா மரம் மரம் வளர்த்து
1: அந்த மரம் அது அந்த பேரை சொல்லக்கூடாது, சொல்லாமல் சொல்லணும்.
0: அண்ணா நம்மளுக்கு தாவரங்களை வளர்த்ததுனால நம்மளுக்கு வந்து மூச்சு விடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குண்ணா.
1: ஈஸியாக இருக்கும். என்ன வாயு கிடைக்கும்?
0: ஆக்சிஜன்.
1: அது வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் வெளியில் கொடுத்துட்டு என்ன எடுத்துக்கும்?
0: அண்ணா அது வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியே
1: விடும். சரி.
0: மற்றும் அது வந்து மருத்துவ உணவுகளுக்கு இருக்கும். அப்புறம் வந்து ஒரு சில பழம் இருக்குண்ணா, அதுலயே நிறைய நல்லதும் இருக்குண்ணா. அது வந்து நம்ம வந்து தண்ணி தாவரங்களுக்கு நம்ம தண்ணியை ஊற்றினா நம்மளுக்கு வந்து அது உணவா நம்மளுக்கு அருந்துறதுக்கு
1: நிறைய கனிகள் கொடுக்குது. மனிதர்கள் உண்பதற்கு கனிகள் கொடுக்குது, காய்கள் கொடுக்குது, வீடுகள் மேய்வதற்கு இலைகள் கொடுக்குது.
0: அப்புறம் இலைப்பாற கொஞ்சம் நிழல் கொடுக்குதுண்ணா. அப்புறம் நம்ம ஒரு சில தாவரங்களை வந்து மருத்துவ பயன்படுத்துறாங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு சில நாட்டு மருத்துவங்கள்ல இது இந்த மாதிரி தாவரங்கள்
1: அதான் மருத்துவத்துக்கு பயன்படுது. அதுக்கு அடுத்தது
0: அடுத்து நம்மளுக்கு உணவாகவும்
1: இருக்கிறதுனா. அப்புறம்
0: அப்புறம் நம்ம சாப்பிட்டு தட்டுக்கு பதில் நம்ம
1: பயன்படுத்துவோம். சரி.
0: அடுத்து வெப்பத்தை வெப்பத்துல இருந்து நம்ம குளிராக்குதுன்னா. அப்புறம் நம்மளோட என்விரான்மெண்ட்
1: அதான் சுற்றுப்புற சூழலை வந்து குளிர்ச்சியாக வைத்துக் கொள்கிறது, வெப்பத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது.
0: அடுத்து
1: முக்கியமா எதற்கு வந்து மரங்கள் வளர்க்கணும்?
0: மழை
1: பெய்வதற்கு. அப்போ நமக்கு வந்து கட்டில் செய்வதற்கு, பொருட்கள் செய்வதற்கு எல்லாத்துக்கும் அதான் பயன்படுது.
0: ஒரு சில இது செய்யறாங்க.
1: சரி. சரி. இவ்வளோ செய்கிறதுக்கு பயன்படுதில்லை? இவ்வளோ செய்கிறதுக்கு பயன்படுதில்லை?
0: என்னென்ன
1: மரம் உங்கள் வீட்டுக்கு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நெல்லிக்காய் மரம், மரம்,
0: கொய்யா மரம், வேப்ப
1: மரம்,
0: மருதாணி செடி,
1: அப்புறம் வேற என்னெல்லாம் தெரியும் வேற மரம்லாம் உங்களுக்கு? அது செடி, நாங்கள் எது மரம்.
0: அப்புறம் மிளகாய்
1: தைல மரம். தைல மரத்தை வேற என்ன பேர் சொல்லுவீங்க? யூகலிப்டஸ்.

0: அதெல்லாம் வீட்டு இருக்குதா? சரி, ரொம்ப அழகா பேசுறீங்க. சரியா, வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கா, அவங்க பேர்லாம் சொல்லுங்க.
1: என் தங்கச்சி, வந்து ஆறாம் வகுப்பு படிக்கிறானா, அவங்க பேருக்கு ஜிபுஸ்ரீ. எங்க அம்மா பேங்க்ல வேலை செய்யறாங்க, அவங்க பேர் சோபனா. டாடி வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பேர் பிரபு.
0: பிரபு?
1: ஆமாங்கண்ணா.
0: சரி மகிழ்ச்சி, நல்லா பேசுறீங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கான பால் கேட்கல. நன்றி.
1: பாப்பாவும் பேசணும்னு ஆசைப்படுறானா? என் பாப்பாவும் பேசணும்னு ஆசைப்படுறேன்.
0: ஆ, ஒரே நிமிஷம் கொடுங்க, பேர் கேட்கலாம்.
1: ஹலோ.
0: ஹலோ, உங்க பேர் என்ன?
1: என் பேர் பிந்து. என் பேர் பிந்து ஸ்ரீங்கண்ணா.
0: பிந்து ஸ்ரீயா? சரி, என்ன வகுப்பு படிக்கிறீங்க? ஏழாம் வகுப்பு போறீங்களா? சரி, இப்போ லீவுக்கு எங்கேயும் போகலையா? லீவுக்கு எங்கேயும் போகலையா? எங்க போலான் இருக்கீங்க?
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
4: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
3: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
4: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: Jenny's Institute of Hotel Management.
4: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
3: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
4: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
3: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
4: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
5: நேரம் இப்பொழுது 8:50 ஆகுதுங்க. இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுறது நிகழ்ச்சி. இப்போ யார் இணைப்பில் பேச காத்திருக்கிறாங்க? வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மிதுனிதாவா? என்ன அவ படிக்கிறீங்க? செகண்ட் முடிச்சு தேர்ட் போகிறீங்களா? சரி, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? அவங்க பேரெலாம் சொல்லுங்க. அப்பா பேரு கார்த்தியா?
6: தம்பி பேரு கோ. அக்கா பேரு மீனாட்சி. அம்மா பேரு பழனி. தாத்தா பேரு சிவானந்தம்.
5: சிவானந்தம். சரி, நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பறவை பேர் என்னென்னலாம் பறவைலாம் பார்த்துருக்கீங்க அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
6: மைனா. கொக்கு. மயில். கிளி. சிட்டுக்குருவி. புறா.

0: கோழி, வாத்து,
1: பறவைகள்லாம் சாப்பாடு போ. நீங்கள் வீட்டில் அம்மா சமைச்சு கொடுக்குறாங்க, சாப்பிட்றீங்க. பறவைகள்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும், எங்கே போகும்? அவங்க அம்மா வீட்டுக்கு போகுமா? அப்படியா, சரி. வேறு என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும் பறவைகளை பற்றி? பறவை என்ன செய்யும்? குளிச்சுக்கும். அப்புறம் தண்ணி குடிக்கும். சாப்பிடும். கூடு கட்டும். அப்புறம் நிறைய பழங்கள்லாம் சாப்பிடுதுல்ல, பறங்கெல்லாம் சாப்பிட்டு வந்து அது வந்து எச்சம் போட்டுச்சுன்னா அதுதான் மரமாக முளைக்கிறது. சரியா?
0: சரி.
1: என்ன மரமெல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள்? அப்புறம்
0: தேங்காய் மரம், மாங்காய் மரம், கொய்யாக்காய் மரம், எலுமிச்சை மரம்.
1: அதெல்லாம் உங்க வீட்டில் இருக்கா?
0: இருக்குது.
1: சரி சரி. சரி, உங்க வீட்டில் ஃபோன் யார் பார்க்குறது, நீங்க அதிக நேரமா தம்பியா?
0: தம்பி.
1: நீங்க பார்க்க மாட்டீங்களா?
0: கொஞ்சம்.
1: அம்மா சொன்னாங்க நீங்கள் தான் தம்பிக்கு கொடுக்காம நீங்களே பிடிங்க வச்சு பார்த்துட்ருக்கீங்களாம்மா? அப்படியா? தம்பி கொடுத்துருவீங்களா? ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்கக்கூடாது, தம்பியோட சேர்ந்து விளையாடுங்க. சரியா? என்ன விளையாட்டு விளையாடுவீங்க தம்பி கூட? ஹலோ. ஓடி பிடிச்சி விளையாடணும். சரியா? சரி. இப்போ வந்து மிதுனித்தா ரொம்ப அழகாக பேசிட்டாங்க. சரியா? நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: நன்றி.

அழகான இரவு நேரம், மின்னும் மொழியில் தெரியும் நிலா. இரவு பொழுதை இசையோடு வரவேற்க கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

நேரம் இரவு 9:06. இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கோடை டென்ஷன். தாளாட்ட ஒரு மனம் வேண்டும். அந்த தாளாட்டில் உன் மடியில் கிடக்க இடம் தருவாயா?

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 8 மனதோடு ராகம் நாளை தூரத்து சொந்தங்களுக்காக வளம் வர காத்திருக்கிறது. காலை 9 வானவில், நண்பகல் 12 பண்பலை படைப்பாளிகள். பிற்பகல் 3 உயிரெழுத்து நிகழ்ச்சி நம் பண்பலையில் ஒளிவளம் வரும். மாலை 4 வளம் வரும் வண்ணத்தூரிகை கலக்கல் கேள்வியாக வளம் வர காத்திருக்கிறது. 7 கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகள் பற்றி நேயர்களின் என்ன கருத்துக்களோடு அரங்கேறும் தங்கள் அன்புடன். 8:05 பள்ளி பயிலும் கல்லூரி கற்கும் மாணாக்கரின் பங்களிப்பில் வளம் வரும் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. 10 ஒளிவளம் வரும் தொலைபேசி வழி வேறுபாடல் நிகழ்ச்சியான நினைவே சுகம் நாளை தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக வளம் வர காத்திருக்கிறது.
4: நேரம் 9:13. காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கோடை தென்றல். ஊரெல்லாம் உனக்காக காத்திருக்கு, ஆனால் என் மனமோ உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. காரணம்தான் தெரியவில்லையே.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இரவு நேரத்தை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். உனக்காகவே காத்திருக்கின்றேன், காத்திருக்கும் நேரம் மணிக்கணக்காய், தென்றலாய் எப்போது வருவாய், நீ பாதி நான் பாதியாக.

இரவு நேர பயணமாய் இணைந்திருக்கின்றோம். கோடை பன்மலை 100.5 கொடை தென்றல். நேரம் இரவு 9:30. நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு நினைவீசுகம். இன்று மதுரை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் செவிகளுக்கு இசைத்தேன் ஊற்றிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். சொந்தங்கள் 1000 இருக்கலாம், ஆனால் உன்னை போன்ற சொந்தம் எனக்கு கிடைக்குமா? காதலிலும் அதுபோலத்தானே.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
3: செவியோரம் இதம் பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பனை டூருப்புடி 5 கொடை தென்றல். நேரம் 9:35. மௌனமான நேரம், நீ வரும் நேரம். அந்த மௌனத்தை எப்போது நீ கடைப்பாய் என்று வழியை பார்த்து கொண்டிருக்கின்றேன்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: செவிகளுக்கு இசை விருந்து படைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கோடை தென்றல். நேரம் 9:40. உதடுகள் பேச தயங்கும் வார்த்தைகளை வெளிகள் புரிந்து கொள்வதே காதல்.

இரவு நேரத்தை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். நேரம் 9:50. வானம் உன்னை தேடுகிறது, மேகம்தான் தேடுகிறது. தேடக்கூடிய இடத்தில் நீ இருந்தால் நான் தேடாமல் இருந்திருப்பேனா?

இதுவரை இரவு நேரத்தை இசையால் தாளாட்டி இனிதே நிறைவுக்கு வருகிறது கோடை பன்மலை நூற்புலியாய்ந்தில் கொடை தென்றல். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

மீண்டும் கொடை தென்றல் வளம் வரும். நாளை இரவு 9 மணிக்கு தொடர்வது மதுரை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளமிற காத்திருக்கிறது. நினைவே சுகம்.

0: ஆனந்தங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். மனம் விரும்பிய கீதங்களை இல்லமும் உள்ளமும் நெறிக்க தரவிருப்பது 100.5 நினைவே சுகம். இன்றைக்கி எந்த மாவட்ட நேயர்களுக்காகனா, முக்கூடல் நகரம், நான்மான கூடல்னு சொல்லக்கூடிய நகரம். அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மன் கோவில், திருமலை நாயக்கர் மகள் போன்ற பார்க்க வேண்டிய இடங்கள் அமைந்திருக்கக்கூடிய மாவட்டம். தமிழுக்கு பெருமை சேர்த்த மாவட்டம். ஆமாங்க, இன்றைய நினைவே சுகம் மதுரை மாவட்ட நண்பர்களுக்காகத்தான். நிகழ்ச்சியில் பங்கேற்க அறிமுகங்கள் 24 24 24 பொதுவான நேயர்கள் 24 24 29 இணையலாம். முன் இணைப்பிற்கு 45 42 இணைச்சு. இப்போ முதன் முதலாக யார் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்காங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருங்க எங்கிருந்து?
2: நான் மதுரையிலேருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுகிறேன்.
1: மஞ்சுளா தங்கராஜ், நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
2: எனக்கு ஊட்டி வரை உறவு, அந்த படத்தில் சுசீலா அம்மா பாடியிருப்பாங்க, ரொம்ப அழகாக அருமையாக பாடணும்.
1: என்ன பாடல்?
2: தேடினே வந்தது நாடினே தந்தது. அதுல ஒரு வரி நான் பாடலாமா?
1: பாடுங்க.
2: என் மனத்தில் ஒன்றை பற்றி நான் நினைத்ததெல்லாம் வெற்றி, நான் இனி பறிக்கும் மலர் அனைத்தும் மனம் பரப்பும் சுற்றி,

0: நேரம் இப்பொழுது இரவு 10:06 ஆகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை பண்பை 100.5 நினைவே சுகம் என்று மதுரை மாவட்ட நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இப்போ யார் இணைப்பில் பேச காத்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க எங்கிருந்து?
1: மதுரை மாவட்டம் அவானியாப்பம் காலனி கார்த்திக் சார்.
0: கார்த்திக், என்ன பால் கேட்கலாங்க?
1: எங்க வீட்டு படத்துலேருந்து
0: பால் கேட்கலாமா?
1: ஓகே சார்,
0: நன்றிங்க.

0: இது உங்கள் அபிமான கோடை பண்பை 100.5 நினைவு சுகம் கேட்டுட்ருக்கேன். இன்று மதுரை மாவட்ட நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இப்போ யார் எனப்பில் காத்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க அம்மா? எங்கே இருந்துங்க? சாவித்திரி அம்மா. மகிழ்ச்சி. என்ன பால் கேட்கலாங்க? பால் கேட்கலாமா? நன்றிங்கம்மா.
1: ஹலோ சார்,

0: உங்கள் விருப்பம் நிறைவேற்றிக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இப்ப யார் இணைப்பில் பேச காத்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் சகோதரே.
0: வணக்கம். யாருங்க, எங்க இருந்துங்க?
1: மாரி மாவட்டம். பேரூர் தாலுகா. தாளப்பன்பட்டி பி முனியாண்டி.
0: முனியாண்டி, என்ன பால் கேட்கலாங்க?
1: படம் வந்து என்ன, 1000 எண்ணம் கொண்டு மானிய ஜாதிகளை ஆண்டவன் பார்த்தது எப்போ எப்பன்ற பாட்டு, அந்த பாட்டு ஃபுல்லா போட்டுருங்க.
0: அனைவருக்கும் பால் கேட்கலாமா? நன்றிங்க.

0: பெண்ணே.
1: என்ன?
0: கற்பூர புத்தி இருக்க காட்டுனா அப்படியே புடிச்சிக்கும். கரித்துண்டு போட்டு போட்டு ஊதுனாத்தான் பிடிக்கும். வாழை மட்டை என்ன ஊதுனாலும் பிடிக்காது, தெரியுதா?
1: தெரியுது.

0: மூன்று நிமிஷம் ஆக போகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை பண்புடைய 100 புள்ளியில் நினைவே சுகம். இப்போ யார் இணைப்பில் காத்திருக்காங்க? வணக்கம்
1: ஐயா. வணக்கம். மதுரை மாவட்டம் கருத்தல் காமடியிலிருந்து ராஜபாண்டியன்.
0: ராஜபாண்டியன், என்ன பால் கேட்கலாங்க ஐயா?
1: இரண்டின் படத்துலேருந்து என் மாமன் மதுரை.
0: மாமன் மதுரை வீரன், பால் கேட்கலாங்களா? நன்றிங்க ஐயா.

0: நேரம் இப்பொழுது 10:28 ஆகுதுங்க. இது கோடைப்ப நம்முடைய 100.5 நினைவே சுகம். இன்று மதுரை மாவட்ட நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இப்போ யார் என்ன பிள்ளை பாடல் கேட்க காத்திருக்காங்க? வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கங்களுடன் மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாங்க?
1: பாட்டுக்கு ஒரு தலைவன் படத்துல இருந்து எஸ்பிபி சித்ரா பாட்டின அழகிய நதியிலே. இனிப்புக்கு நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கம்மா.

0: செவி மகிழும் கானங்கள் காற்றலையில் வந்து கொண்டிருப்பது கோடை பண்பை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில். இப்போ யாரும் என்ன பல பாடல் கேட்க காத்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுவார் யார்?
1: மதுரை அனுப்பாநடை குருபரன்.
0: சொல்லுங்க, என்ன பால் கேட்கலாங்க?
1: மயங்குகிறாள் ஒரு மாது.
0: வரவேண்டும் வாழ்க்கையில் வசந்தம். பால் கேட்கலாங்களா? நன்றிங்க.
1: நன்றி சார். ஓகே.

0: 10:37 நிமிடத்தில் இதழ்கள் முணுமுணுக்கும் இசை சந்தங்கள் அரங்கேறி கொண்டிருப்பது 100.5 நினைவு சுகம் நிகழ்ச்சியில் எப்பிஆர் இணைப்பில் காத்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார். மதுரை எஸ் ஆலங்குளம் சுந்தர விநாயகம் பேசுறேன் சார்.
0: சுந்தர விநாயகம், என்ன பால் கேட்கலாங்க ஐயா?
1: சார், நாயகன் படத்திலிருந்து அந்திமலை மேகம் பாடல் சார்.
0: பால் கேட்கலாமா? நன்றிங்க ஐயா.
1: நன்றி சார்.

0: நேரம் இப்பொழுது 10:43 ஆகப்போகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை பண்புடைய 100.5 நினைவு சுகம் என்று மதுரை மாவட்ட நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இப்போ யார் இணைப்பில் காத்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க? எங்கிறதுங்க?
1: மதுரையிலேருந்து, மதுரை

0: ஏஆர் கண்ணதாசன்.
1: என்ன பால் கேட்கலாங்க ஐயா?
0: கவியரசர் கண்ணதாசனோட ஒரு அருமையான தத்துவ பாடல், தாயகாதனின் படத்திலிருந்து நடக்கும் என்பார் நடக்காது.
1: பால் கேட்கலாமா? நன்றிங்க ஐயா.
0: நன்றி, வணக்கம், வாழ்க.

0: இதழ்கள் மூணு முணுக்கும் இசை சந்தங்கள் அரங்கேறி கொண்டிருப்பது கோடைப்பண்பை 100.5 நினைவே சகோ நிகழ்ச்சியில். இப்போ யாரும் இணைப்பில் பாடல் கேட்க காத்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் நலமா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்
0: சார். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: குளமங்கலத்துலேருந்து கற்பகவல்லி பேசுறேன்.
0: கற்பகவல்லி, நீத்த மாதமெல்லாம் பேசுறீங்களா?
1: ஆமாம் சார்.

0: எப்படி இருக்குது உங்கள் குரலை ரேடியோவில் கேட்குறதுக்கு? அப்படியா, சரி மகிழ்ச்சி. எவ்வளோ வருஷம் முயற்சி பண்ணியிருப்பீங்க?
1: 15 வருஷம் முயற்சி பண்ணுறேன்.
0: 15 வருஷம் முயற்சி பண்ணி நீ கிடைச்சிருச்சு.
1: ஆமாம் சார், எனக்கு
0: சரி மகிழ்ச்சி. அப்படியே மகிழ்ச்சியோட என்ன பால் கேட்கலாம்?
1: ராஜராஜ
0: பால் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றிங்க.
1: நன்றிங்க சார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் என்று மதுரை மாவட்ட நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கங்க. இப்போ யார் இணைப்பில் காத்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க எங்கிறதுங்க?
1: மதுரை முடிச்சாலை கமலா கிருஷ்ணன் சார்.
0: மகிழ்ச்சி. என்ன பால் கேட்கலாங்க?
1: முள்ளும் மலரும் பழத்தில் சார்.
0: ம்,
1: செஞ்சாலும் வந்தாலும்
0: பால் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றிங்கய்யா.

இனிது மதுரை மாவட்ட நண்பர்களை சந்தித்து நிறைவு பெறுகிறது 100.5 நினைவே சுகம். இனி இடைநிலா சந்தங்களாக இசையால் உங்கள் மகிழ்விக்க இரவு சிறகு.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. அழகான இரவு நேரம், மென்மையான பாடல்கள் செவிகளுக்கு இன்னிசை தர கோடை பண்பனை 100.5 இடைவிடா கானங்களோடு இரவு சிறகு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்தறிக்காடு டி கருப்பசாமி.

0: நான் செகண்ட் இயர்.
1: நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
2: எங்களை போலவே 2026ல் நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
0: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
2: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
0: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
1: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
4: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
3: கிளப்ஸ், ஃபோரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
4: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
5: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
6: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: யூஜி பிரிவில் பிஎஸ்சி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI மற்றும்
6: பிஏ தமிழ், இங்கிலீஷ், பிசிஏ, பிபிஏ, பிகாம் சிஏ, பிகாம் பிஏ ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
6: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல், கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
5: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
6: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
5: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ், ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
6: தொடர்புக்கு 9994098417.

0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
1: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
0: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
1: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
2: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
3: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாட பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
3: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல்,
2: இலவச மருத்துவ சேவை,
3: கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
2: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
3: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
2: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ், ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
3: தொடர்புக்கு 9994098417.

0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
1: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
0: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
1: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
2: Antony's College of Arts and Sciences for Women, Thamaripadi, Dindukal.
3: UG மற்றும் PG படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9994098417.

இடைவிடா கானங்களை காற்றலையில் தந்து எனது நிறைவுக்கு வருகிறது. கோடை பண்பலின் நூற்படி ஐந்தில் இரவு சிறகு இடைவிடா கானங்களை காற்றலையில் தந்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே. மீண்டும் வலம்பெறும் நாளை முன்னிரவு 11 மணிக்கு.

கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடிகள், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா, 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல் ஸ்மார்ட் தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோவையின் வசந்த விடியலில் சேவை செய்திகள், 6:35 கரூர் தைலாஸ் சில்க் சென்டரின் பூந்தலி நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில், 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமாக்ஸ் பனேன்கள் ஜட்டிகள் ட்ரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் மனதொடு ராகம், நாளை தூரத்து சொந்தங்களுக்காக, 8:10 பூமா

நேர்களே, புலர்ந்துள்ள இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகளை தஞ்சை சுற்று வட்டார நேர்கள் 101.2 MHz-லும் நமது வளமையான அலைவரிசையாம் கோடை பண்பலை 100.5 MHz-லும் கேட்டு மகிழலாம். இன்று சகவருடம் 1948, வைசாக 19, பரபாவா சித்திரை திங்கள் 26ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, மே மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் வருடம் சனிக்கிழமை, நேரம் காலை 4:57.

கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. நேர்களே, இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் மனதிற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் இறை அருளும் நிறைந்திட வாழ்த்தி வரவிருக்கிறது 100.5 அருள் மாலை.